இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 18, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி மாதம் 25 நாள், ஜூலை மாதம் 9 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

நேரம் காலை 6 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கலாம்

குரலோசை துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 9வது குறட்பா.

0: பற்றுகள் அறுந்து போன அப்பொழுதே பிறப்பாகிய பந்தமும் அறுந்து போகும். மேலும் உலக நிலையாமையும் அப்போது காணப்படும்.
1: பற்று

0: ஹீரோஸை கேட்டீர்கள்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இன்று நம் பண்பலில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். ஆர்ப்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 கால்நடை நமக்கு தோழனம்மா, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, இன்று பங்கேற்கும் மழலை ஏ பிரீத்திகா, 7:00 காலை வணக்கம், இதில் தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கோடு அங்காடி விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புநாள் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள், 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது, 9:05 வானலையில் வசந்தம் இன்று நம்பிக்கை நட்சத்திரம், இளம் தொழில் முனைவோர் தயாநிதி சின்னசாமி அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சேவில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமே சேமியா மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பின் பூவே, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 மருத்துவ மலர். இன்றைய நிகழ்ச்சியில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வுகளும் பொது மற்றும் நுண்தொலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி ராஜேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 சூழல் காப்போம், அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:10 நேர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநிலச் செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடு, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ரூபாநந்தினி அவர்கள் தரும் தகவல்கள், 2:30 பூங்கொத்தும், 3:00 கட்சிவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 டாக்டர் தீபக்ஸ் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:50 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம், கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும்

நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரையிசை, 7:10 மாவட்ட செய்திகள். இன்று நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி, கரும்பு சாகுபடி, சின்ன வத்தலாபுரம், எம் ராஜபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தென்றல், இன்று சினிமா எனும் தலைப்பில் நேரலையாக. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இடைவிடாத இசைமழை.

0: USA's FM, Kannan Vaidyanathan with the black pieces to complete the Grandmaster title requirements. He finished the tournament with 7 points from 9 rounds, recording 6 wins, 2 draws and 1 loss to secure second place. In men's cricket, India will face England in the 4T20 International of the Five Nat Series at the County Ground in Bristol tonight. The match will begin at 10 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர்ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: நம் எல்லாருடைய கோபமும் நம்மையும் பிறரையும் துன்புறுத்துகிறது. இது மறக்க முடியாத உண்மை. கோபம் நம் வசம் இல்லை, கோபத்தின் வசம் நாம் இருக்கிறோம். கோபத்தோடு எழுபவர்கள் நட்டத்தோடு உட்காருவார்கள். கோபம் நிதானத்தை நிலைகுலைய வைக்கிறது, நிதானத்தை கலைக்கிறது. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக இருப்பதே ஞானம். ஒருவர் ஞானி ஒருவரிடம் வந்தார், எனக்கு ரொம்ப அவசரமாக ஞானம் தேவைப்படுகிறது, அதை உடனடியாக எனக்குள் உண்டாக்க முடியுமா என்று கேட்டார். ஏனப்பா இவ்வளவு அவசரம், அவ்வளவு அவசரமாக நீ ஏன் ஞானத்தை பெற வேண்டும்? பெரிய முதலீட்டில் புதிய வியாபாரம் ஒன்றை தொடங்க இருக்கின்றேன். வியாபாரத்தை நிதானமாக கவனிக்கும் பக்குவம் என்னிடம் இல்லை. மேலும் எனக்கு உறுதுணையாக இருந்த என் தந்தைக்கும் உடல் நலமில்லை. எனவே எவ்வளவு சீக்கிரம் நான் ஞானம் அடைய வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் ஞானம் அடைய வேண்டும். அப்போதுதான் என்னால் நிதானமாக வாழ முடியும். சீக்கிரம் ஞானம் அடைய சீக்கிரமாக ஒரு வழியை சொல்லுங்கள். ஞானி நிதானமுடன் அவரிடம் குறைந்தபட்சம் ஓராண்டாவது தேவைப்படும் என்றார். வந்தவரோ ஞானியிடம், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஓராண்டு வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் ஞானம் பெற ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். ஞானியோ, இந்த அளவிற்கு உன்னிடம் அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க நீ குறைந்தது 5 ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்றார். வந்தவரால் ஞானியின் பதிலை ஏற்க முடியவில்லை. இந்த மனிதர் நம் நிலையையும் அவசரத்தையும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாரே என்று கோபப்பட்டார். ஞானியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் நிதானமாகச் சொன்னார், இவ்வளவு அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க 10 ஆண்டுகள் ஆகும் என்றார். வந்தவருக்கு குழப்பம். அப்படியானால் நான் என்னதான் செய்வது என்றார் தடுமாற்றத்துடன். ஞானி கருணையோடு சொன்னார், உன்னை நோகடிக்க வேண்டும் என்பது என் நோக்கமல்ல, உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இப்படியெல்லாம் சொன்னேன். நான் சொல்வதை கவனமாக கேள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவசரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபமும் சீற்றமும் இருக்கும். கோபமும் சீற்றமும் இருக்கும் வரை நிதானம் பாதிக்கப்படும். அவசரப்படுவதை நிறுத்து, உன்னை நீயே திரும்பி உள்முகமாக பார், அவசரம் குறையும். நிலநடுக்கத்தைப் போல ஒவ்வொரு கோபத்திலும் அகநடுக்கம் ஏற்படும். நாடி நரம்புகள் உலுக்கப்படும். உடலின் ஒவ்வொரு உறுப்பும் கொதிக்கும். இதனால் யாருக்கு என்ன பயன்? சற்று சிந்தித்தால் தடுமாற்றம் எவ்வளவு, கோபம் எவ்வளவு, கோபத்தால் இழப்பு எவ்வளவு, எரிச்சல் எவ்வளவு, எரிச்சலால் நட்டம் எவ்வளவு என புரியும். நம்மிடம் இருக்கும் குறைகளையும் தவறுகளையும் கண்டுபிடித்துவிட்டால் நாம் நிதானத்திற்கான முதல் படியை அடைந்து விட்டோம் என்று பொருள். தடுமாற்றம் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள திறந்த மனம் வேண்டும். அதையும் தாண்டி நம்மிடம் தடுமாற்றம் எந்த வகையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் கண்டுகொண்டால் நிதானத்தை நோக்கி நிதானமாக நடைபயிலத் தொடங்கிவிட்டோம் என்று பொருள். தடுமாற்றத்தை தாண்டினால் நிதானம் நம்மை வரவேற்கத் தொடங்கிவிடும். தடுமாறினாலும் பரவாயில்லை, தடுமாற்றத்திற்குள் தைரியமாக விழிப்புணர்வுடன் நுழைந்து வெளியே வருவதுதான் தடுமாற்றத்தை தான்

0: தாண்டுவதற்கான எளிய வழி தானங்களில் சிறந்தது நிதானம். அதுவே நம் வாழ்வின் பிரதானம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

0: நேரம் 6:15. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொங்கு பல சமயம் எனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி எங்கும் கங்கு கரை காணாத கடலே, எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே, அன்பர் தங்க நிழல் பரப்பி மயில் சோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே, ஞான செங்கமுத மலர வரும் அதியே, எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவே என இறைவனை பாடுகிறார் வள்ளல் பெருமான். ஆம் நேர்களே, மறைப்பொருளா இருக்கும் இறைவனை இசை பாக்கலால் வணங்கும் நேரம் இது. இது பக்தி மாலை. அழகான இனிமையான இந்த காலை பொழுதில் மனதிற்கு அமைதி தரும் பக்தி பாடல்களை கேட்க இருக்கிறோம் நேர்களே. எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள், எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்கிறது கீதை. கேட்க இருக்கும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.
1: வ்ருஷபத்வஜ

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: அழகான இந்த காலை பொழுது, இனிமையான காலை பொழுது, புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலை பொழுது அனைவருக்கும் நல்லதாய் அமையட்டும். நேர்களே, இது பக்தி மாலை. மண்ணில் உள்ள மனிதர்களை நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குறான். கேட்க இருக்கும் பாடல் நாகுரியம் ஹனிஃபா குரலில்.

நேரம் 6:27. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது பக்தி மாலை. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிறது திரு விவிலியம். கேட்க இருக்கும் பாடல் ஜாலி ஆபிரஹாம் குரலில்

0: நேர்களே, கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சி ஒழித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி. சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள பயிர் வகை பயிர் சாகுபடி. தற்கால தட்பவெப்பநிலை மாற்றத்தால் ஏற்படும் அதிக வெப்பம் மற்றும் வறட்சியை தாங்கி விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தை வழங்குவதில் பயிர் வகை பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வறட்சி மற்றும் வெப்ப தடுப்பு திறன் கொண்ட புதிய ரகங்கள் என்னென்ன? அதிக வெப்பத்தின் காரணமாக பூக்கள் உதிர்வதை தடுக்க வறட்சியிலும் நன்கு காய்க்கும் திறன் கொண்ட

புதிய ரகங்களை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் வம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையம் ஆகியவை வெளியிட்டுள்ளன. அவற்றை விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ளணும். இதில் விபிஎன் 12 உளுந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. நெல் அறுவடைக்கு பின் ஈரப்பதம் குறைந்த நிலங்களில் ரைஸ் வாலோ நன்கு விளையும். விபிஎன் 4 இது 65-70 நாட்களில் முதிர்ச்சியடையும் பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது. கோ7 துவரை இது 120-130 நாட்களில் விளையக்கூடிய குறுகிய கால வறட்சியை தாங்க ரகமாகும். கோ4 கொண்டக்கடலை வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய சிறப்பான ரகம். நெல் கரும்பு போன்ற மற்ற தானிய பயிர்களுடன் ஒப்பிடும்போது பயிர் வகைகளுக்கு மிக குறைந்த அளவே நீர் தேவைப்படுகிறது. துவரை மற்றும் கொண்டக்கடலை போன்ற பயிர்களுடைய ஆணி வேறு அமைப்பு மண்ணின் ஆழமான அடுக்குகளுக்கு சென்று அங்கிருந்து ஈரப்பதம் மற்றும் அடிப்புறத்தில் உள்ள பொட்டாசியம் கால்சியம் போன்ற சத்துக்களை உறிஞ்சுகின்றன. ஆழமான வேர்கள் மண்ணை தளர்வாக்கி காற்றோட்டத்தையும் நீர் ஊடுருவும் திறனையும் அதிகரிக்கின்றது. பலத்த மழையின் போது வரப்புகள் கரைந்து போவதை தடுத்து மண் அரிப்பை பெருமளவு தடுக்குகிறது. பயிர் வகைகள் விரைவாக விளைச்சலுக்கு வருவதால் பருவமழை காலங்களில் அல்லது குறுகிய காலத்தில் கிடைக்கும் ஈரப்பதத்தை பயன்படுத்தி வளர்ந்து விவசாயிகளுக்கு பலன் தரும். 60-70 நாட்களில் விளையக்கூடிய உளுந்து மற்றும் பாசிப்பயிர் ரகங்கள் கடும் அடர்ச்சி தொடங்குவதற்கு முன்பே அறுவடைக்கு வந்துவிடுகின்றன. நைட்ரஜன் நிலைநிறுத்துதல் பயிர் வகைகளுடைய வேறு முடிச்சுகளில் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை உறிஞ்சி மண்ணில் நிலைநிறுத்துகின்றன. இவை ஒரு ஹெக்டேருக்கு சுமார் 30-60 கிலோ நைட்ரஜனை விட்டு செல்கின்றது. பயிர் வகைகளை சாகுபடி செய்வதன் மூலம் அடுத்ததாக நடவப்படும் நெல் மற்றும் கரும்பு போன்ற தானிய பயிர்களுக்கு 25-50% வரைக்கும் உர செலவு குறைகிறது. யூரியாவின் பயன்பாடு பெருமளவு தவிர்க்கப்படுகிறது. ரசாயன உரங்களினுடைய பயன்பாடு குறைவதால் வெளியேறும் பசுமை இல்ல வாயுக்களுடைய அளவு குறைந்து கார்பன் தரம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அறுவடைக்கு பிறகு நிலத்தில் விழும் பயிர் வகை இலைகள் மற்றும் வேர்கள் மிக விரைவாக மக்கி மண்ணிற்கு தேவையான கரிமச்சத்தை வழங்குகிறது. இது மண்ணின் நீரை சேமிக்கும் திறன் அதிகரிக்கிறது. மேலும் பயிர் வகைகளில் வேர்கள் மண்ணில் கரைக்க முடியாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்து செடிகளுக்கு எளிதில் கிடைக்க செய்கிறது. எனவே புதிய ரகங்களை பயன்படுத்தி குறைந்த நீர் ஆதாரத்தை கொண்டு அதிக லாபம் பெறுவதோடு மண் வளத்தையும் பாதுகாத்து நல்ல விளைச்சலை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த சிலந்திகளை எப்படி பாதுகாக்கிறது? உலக அளவில் சுமார் 100,000 வகை சிலந்திகள் உள்ளன. இந்தியாவில் மட்டும் 1300 வகையான சிலந்திகள் உள்ளன. இவை பூச்சி இனத்தை சேர்ந்தவை அல்ல. இவை அரக்னிடா வகையாகும். 8 கால்களை கொண்ட கணுக்காலி வகை பூச்சியாகும். பொதுவாக அனைத்து வகை சிலந்திகளுக்கும் பூச்சிகள் தான் பிரதான உணவாகும். ஒரு சில வலை பின்னும் அந்த வலையில் பூச்சிகள் தானாகவே வந்து மாட்டிக்கொள்ளும். சில வகை பூச்சிகள் இரையை தேடி பிடித்து உண்ணும். பூச்சி மருந்து தெளிக்காத நெல் வயல்களில் கூட்டம் கூட்டமாக வலைகள் இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். தற்போது நெல் வயல் பயிர்களில் அதிகமாக காணப்படும் சிலந்திகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் ஓனாய் சிலந்தை இது நெற்பயிரில் அதிகமாக காணப்படும். இவற்றில் முதுகு பகுதியில் 3 கோடுகள் காணப்படும். இது சோளம் போன்ற வடிவத்துடன் வயிற்று பகுதியில் வெளிர் பழுப்பு நிற புள்ளிகள் வரிசையாக அமைந்திருக்கும். இவை வலை கட்டாது கூர்மையான பார்வை திறன் கொண்டதால் இரவுல பூச்சிகளை பிடித்து உண்ணும். இரையை பிடிக்க தரையிலும் தண்ணீரிலும் வேகமாக ஓடு மாற்றம் கொண்டது. வெண்மை நிற முட்டை கூடு பெண் ஓனாய் சிலந்தையின் வயிற்றில் ஒட்டி கொண்டிருக்கும். இந்த முட்டை கூட்டில் 200-300 முட்டைகள் வரைக்கும் இருக்கும். நெற்பயிரில் உள்ள குருத்துப்பூச்சி தத்துப்பூச்சி இலை சுருட்டுப்புழு வெட்டுக்கிளி கொம்பு புழு குருத்தி உள்ளிட்ட பூச்சி இனங்களை சாப்பிட்டோம். இந்த பை சிலந்தி இது நெற்பயிரில் தூர்கட்டும் பருவம் வரைக்கும் அதிகமாக காணப்படும். தலையில் முன்பகுதியில் மெல்லிய சதுர வடிவிலான இருக்கும். இவையும் வலை பின்னாது இரவில் வேகமாக சென்று தீமை செய்யும் பூச்சிகளை பிடித்து உண்ணும். இவைகளோட இறை நெல் பயிரில் உள்ள தத்துப்பூச்சி மற்றும் குருத்துப்பூச்சி. இந்த குள்ள சிலந்தி இது சிறிதாகவும் பளபளப்பாகவும் காணப்படும். இவை வலைப்பின்னல் கட்டும். வயிற்றில் மேற்பரப்பில் கருப்பு வட்டங்கள் 2 வரிசையாக அமைந்திருக்கும். மேலும் வயிற்று பகுதியில் தடித்த முள் போன்ற தட்டால் மூடப்பட்டிருக்கும். இதுக்கு தத்துப்பூச்சி குருத்தி என அனைத்து வகையான பூச்சிகளையும் பிடித்து உண்ணும். அடுத்தது இந்த

0: வட்ட சிலந்து உடற்பகுதி பளபளப்பாகவும் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்திலும் பிற வண்ணங்களிலும் காணப்படும். பயிரின் மேற்பரப்பில் பெரிய வலையை பின்னும். இவை வலைகளை தலைகளாக தொங்கிக் கொண்டிருக்கும். வலையில் வந்து தானாகவே மாட்டிக்கொள்ளும் பூச்சிகளை பிடித்து உண்ணும். குருத்து பூச்சி, பத்தை தத்துப்பூச்சி, இலை சுருட்டு புழு, வெட்டுக்கிளி போன்ற பூச்சிகளையும் பிடித்து உண்ணும். இந்த சிலந்துகளை எவ்வாறு பாதுகாக்கிறது? நன்மை செய்யும் சிலந்து இனங்களை பாதுகாப்பது நம்முடைய கடமையாகும். சிலந்துகளுக்கு மனிதர்களாக நாம் தான் எதிரி. இன்றைய காலகட்டத்தில் வரைமுறையின்றி பயன்படுத்தப்படும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் தான் அவைகளுக்கு யமன். சிலந்தி இனவரித்தி காலங்களில் வீரியமிக்க பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்கணும். தாவர பூச்சிகளை பயன்படுத்தினால் சிலந்தி அழியாது. இயற்கையின் பாதுகாவலனாக சிலந்தி பாதுகாக்க வேண்டியது விவசாயிகளுடைய கடமையாகும். அடுத்து இந்த எல் நினோவை எதிர்கொள்ளும் தொழில்நுட்ப தீர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். பருவநிலை மாற்றத்தின் சவால்களை சமாளிக்க வேளாண் விஞ்ஞானிகள் பல்வேறு நவீன யுக்திகளை பரிந்துரைக்கின்றனர். செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் வானிலை முன்னறிவுகளின் அடிப்படையில் எந்தெந்த வாரங்களில் எவ்வளவு நீர் பாய்ச்ச வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தணும். நாற்று நட்டு பின் நிலத்தில் நீரை தேக்கி வைக்கும் வழக்கமான முறையை தவிர்த்து நேரடியாக நிலத்தில் நெல் விதைகளை விதைப்பதன் மூலம் 30% வரைக்கும் பாசன நிறையும் மனித உழைப்பையும் சேமிக்கலாம். பயிர் எச்சங்களை அல்லது மக்கும் தாள்களை கொண்டு நிலத்தின் மூடுவதன் மூலம் சூரிய வெப்பத்தால் மண்ணில் ஈரம் ஆவியாவதில் தடுக்கப்பட்டு நீண்ட நாட்கள் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. மழை பெய்யும் குறைந்த நாட்களில் பெய்யும் நீரை வீணாக்காமல் பண்ணைக்குட்டைகளை சேமித்து வைத்து வறட்சி காலங்களில் உயிர் பாசமாக பயன்படுத்தலாம். விவசாயிகள் தனிப்பட்ட முறையில் எடுக்கும் முயற்சிகளுடன் அரசின் கூட்டு நடவடிக்கைகள் மிக முக்கிய அவசியமாகும். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் போன்ற திட்டங்கள் மூலம் எல்நிலோ வறட்சியால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டு விரைவாக கிடைக்க செய்யும். வறட்சி காலங்களில் நெல்லுக்கு பதிலாக சிறுதானியங்கள் பயிரிடுதல், விவசாயிகளுக்கு சிறப்பு மானியங்கள் மற்றும் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கும். பயிர் உற்பத்தியில் எல்நிலோவின் தாக்கம் என்பது இயற்கை நமக்கிடும் ஒரு சவாலாகும். எனினும் முறையான வறட்சி கால திட்டமிடுதல், நவீன நீர்ப்பாசன தொழில்நுட்பங்கள், வறட்சியை தாங்கும் பயிர் ரகங்களை மாற்றுவதன் மூலம் இந்த கால்நிலை இன்னல்களை தாண்டி நிலையான உணவு பாதுகாப்பை நம்மால் உறுதி செய்ய முடியும்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: நேயர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடு காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ. ரூபாநந்தினி தரும் தகவல்களை கேட்கலாம். மறவாதீர்கள் நேயர்களே, பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று இரவு 7:25 வயல்வெளி. கரும்பு சாகுபடி சின்ன வத்தலாபுரம் எம். ராஜேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 7:25 வயல்வெளி.
3: மரத்தை வச்சவன் மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
4: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
3: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம். ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
2: நேர்களே, இன்று காலை 9:05 வானலில் வசந்தம் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக வலம் வர இருக்கிறது. நேர்களே, இளம் தொழில் முனைவோர் தயாநிதி சின்னசாமி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று

உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு நீங்கள் தெளிவு பெறலாம். இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் நேரலையாக. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதி

0: சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குநர் திருமகள்.
1: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்லா உள்ளார்ந்து அதை உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது. இது வரைக்கும் 2009 இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்.
0: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
2: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40 ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன்.
3: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்திவரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராட்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா, பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும்

தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிட்டோம். மழலை மொழி நிகழ்ச்சி இன்றைய மழலை மகிழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுச்சாம்பள்ளி பள்ளி குழந்தை ஏ பிரித்திகா. வணக்கம் பிரித்திகா.
4: வணக்கம் சார்.
3: பிரித்திகா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: நல்லா இருக்கீங்க. சின்ன பொண்ணு வந்திருக்கீங்க, கையில் ஏதோ போட்டிருக்கீங்க, வட்ட வட்டமாக இருக்குது, பெருசாக என்னது இது?
4: வளையல்.
3: ஓ, இதுதான் வளையலா? கால் செயின் எங்கே காணும்?
4: அம்மா ஸ்கூலுக்கு போட்டு வரக்கூடாதுனாங்க சார்.
3: ஓ, காஸ்ட்லியான செயினும் ஸ்கூல் போட்டு வரக்கூடாது, அதனால் வீட்லேயே கழட்டிச்சிட்டாங்களா?
4: எஸ் சார்.
3: சூப்பர் சூப்பர். அம்மா பேர் என்ன?
4: சுமதி.
3: சரி, அழகாக கட்டிங் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் பூ வைக்கலையே. ஏன் பூ வைக்கல?
4: அம்மா வச்சல சார்.
3: சரி இருக்கட்டும். மேட்டூர்னா உள்ளெல்லாம் போனீங்களா பார்க்குக்கு, டேம் எல்லாம் சுற்றி பார்க்க?
4: டேம் சுற்றி பாரு சார், பார்க் போகல.
3: ஆஹா, டேம் சுற்றி பார்த்தீங்களா? டேம் எல்லாம் எப்படி இருக்குது?
4: நல்லா இருந்துச்சு சார்.
3: நல்லா இருந்துச்சாங்களா? மீனெல்லாம் பிடிக்கிறாங்களே, எந்த மாதிரி மீன்லாம் இப்போ கிடைக்குது தெரியுமா உங்களுக்கு?
4: தெரியும் சார்.
3: என்னென்ன மீன் இருக்குது சொல்லுங்க.
4: ஜிலேபி, ஆரஞ்சம், ரோகம் மீன்.
3: ஓ, இந்த மீன்லாம் கிடைக்குதா?
4: எஸ் சார்.
3: சரி, நீங்கள் வந்து மீனை எப்படி சாப்பிட்றீங்க? வறுத்து சாப்பிட்றீங்களா இல்லை குழம்பு மீன் சாப்பிட்றீங்களா? எந்த மீன் சாப்பிட்றீங்க?
4: வறுத்து சாப்பிடுவோம், குழம்பு வச்சு சாப்பிடுவோம் சார்.
3: ஓ, எப்படி கொடுத்தாலும் சரி மீனை. நீங்கள் வறுத்து கொடுத்தாலும் சரி, குழம்பு வச்சு கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் மீனை கொடுங்க. நான் முழுசாக சாப்பிட்டு திருப்பி உங்கள் பாத்திரத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்களா?
4: எஸ் சார்.
3: ஆஹா, முள்ளெல்லாம் யார் எடுத்து கொடுக்குறா மீனில்?
4: அம்மா சார்.
3: ஓ, மீன், முள்ளு மீன் எடுத்து கொடுத்தா ஒரு 10 மீனும் சாப்பிட்டீங்களா?
4: சாப்பிடுவோம் சார்.
3: ஆ, நல்லா சாப்பிடுங்க திருப்தியாக. சரி, என்ன சொல்ல போகிறீங்க?
4: கதை பாட்டு சார்.
3: சரி, முதல்ல கதையை சொல்லுங்க. அழகா
4: காக்கா கதை சார்.
3: சொல்லு.
4: ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்கா வடை எடுத்துட்டு போய் ஒரு மரத்தில்
3: உக்காந்துச்சான்.
4: காக்கா வந்து காக்கான்னு கத்திட்டு வந்து உக்காந்துச்சான். அந்த வழிய நரி வந்து மேலே பார்த்துச்சான். அதுக்கப்புறம் அந்த வடையை சாப்பிடணும்னு துணிச்சான். அதுக்கப்புறம் நீ அழகா பாடுற பாடி கட்டுச்சான். அதுக்கப்புறம் பாடும் போது வடை கீழே வந்த உடனே நரி பிடிச்சிட்டு ஓடியே போயிடுச்சான்.
3: காக்காய்க்கு இந்த வடை போச்சா?
4: எஸ் சார்.
3: நரி பத்தி எவ்வளோ புட்சத்தனமா இருக்குது.
4: எஸ் சார்.
3: சரி இருட்டும், அடுத்து பாட்டு சொல்லுங்க.
4: ஆழமாத்து விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, கூ கூ குளிப்பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்க வாழாட்டு, குள்ள நிறைய தாளாட்டு, சின்ன முயிலே மேலங்கொட்டு, சிங்க குட்டியை தாழ்ந்துட்டு, எல்லாரும் தான் சேர்ந்துக்கிட்டு, ஏழு ஏழோ பாடிக்கிட்டு, ஒன்றாக தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
3: ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு அழகாக பாட்டிங்க. சரி, உங்கள் பாருங்கள், உங்கள் வகுப்பறையில் ஒரு பெரிய போர்டு வச்சுருக்கீங்க, ஒரு ஃபோட்டோ. யார் அதுக்குள்ளே யார் இருக்கா?
4: காந்தி தாத்தா.
3: காந்தி தாத்தா யார்? இவர்
4: நம்ம நாட்டின் தேசத்தலைவர்.
3: ஓ, தேசத்தலைவர் மகாத்மா காந்தி தாத்தா, அவரை பற்றிலாம் தெரிஞ்சிருக்குது. சரிங்க பிரித்திகா, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பொண்ணாடுறதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும் ஆசைப்பட்றீங்க?
4: டீச்சர்.
3: டீச்சரை என்ன பண்ணுறீங்க?
4: எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். எழுத்து
3: என்ன சொல்லி கொடுப்பீங்க பிரித்திகா நீங்கள்?

0: காலேஜ்.
1: சரிங்க பிரதியா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியக மாற தருமபுரி பண்பலை 102.5 உங்களுடைய மனம் மாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.
1: இணையநேர்களே, இன்றைய மலலை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி தொடக்கப்பள்ளி புதுச்சாம்பள்ளி பள்ளி குழந்தை ஏ பிரித்திகா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
5: நேரம் காலை 7 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று ஜூலை 9.
9: அமெரிக்க கண்டுபிடிப்பாளர்,
10: நவீன தையல் இயந்திரத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்.
9: 1846 தையல் இயந்திரத்திற்கான காப்புரிமையை முதன் முதலில் பெற்றவர் என்பதால் தையல் இயந்திர வரலாற்றில் முதல் கண்டுபிடிப்பாளராக இவரது பெயர் பதிவாயிற்று.
10: 1845 தொடர்ந்து இயங்கும் தையல் இயந்திரம் ஒன்றை உருவாக்கினார்.
9: அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த எலியாசு ஓவே பிறந்த தினம் இன்று.
10: 1819.
9: இந்திய இயற்கையியலாளர்,
10: இந்திய பறவைகள், பாலூட்டிகள், ஊர்வன குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ள இவர் அவற்றை பற்றி நூல்களை எழுதியுள்ளார்.
9: இளம் வயதிலேயே இயற்கை மீது ஆர்வம் கொண்டார்.
10: மும்பை இயற்கை வரலாறு கழகத்தில் பணிபுரிந்துள்ளார்.
9: 1950 அந்த கழகத்தின் காப்பாளராக பொறுப்பேற்ற இவர் அந்த நிறுவனத்தின் முதல் இயக்குநராகவும் உயர்ந்தார்.
10: JC டேனியல் பிறந்த தினம் இன்று.
9: 1921.
10: மேடை நாடகத்துறையில் இருந்து திரைத்துறைக்கு வந்தவர்.
9: இவருடைய முதல் திரைப்படம் 1965 வெளிவந்தது.
10: இவருடைய பெரும்பாலான படங்களில் மனித உறவு முறைகளுக்கு இடையே சிக்கல்கள், சமூக பிரச்சனைகள் ஆகியவற்றை கருப்பொருளாக விளங்கின.
9: தமிழ் திரையுலகின் முக்கிய நட்சத்திரங்களான கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்தை அறிமுகம் செய்தவர்.
10: பல்வேறு புது முகங்களை திரைத்துறையில் அறிமுகம் செய்த பெருமைக்குரிய

0: நடிகர் கமல்ஹாசனுக்கு வரிசையாக பல்வேறு வாய்ப்புகளை அமைத்து கொடுத்தவர்.
1: 1987 ஆண்டு பத்மஸ்ரீ விருதும், 2010 இந்திய திரைப்படத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் பெற்றவர்.
0: தஞ்சாவூர் மாவட்டம் நன்னிலத்தைச் சேர்ந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1930.
0: கர்நாடக இசை பாடகர் மற்றும் திரைப்பட பின்னணி பாடகர்.
1: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என்று பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை திரைப்படங்களில் பாடியுள்ளார்.
0: பக்தி இசை பாடல்களையும் பாடியுள்ளார்.
1: பல்வேறு இசை விழாக்களிலும் தொடர்ந்து பாடி வருகின்றார்.
0: ஏ.ஆர். ரஹ்மான் இவரை திரையுலகிற்கு அழைத்து வந்தவர்.
1: தன்னுடைய அறிமுக பாடலிலே தேசிய விருதை பெற்றவர்.

0: இமாமணி, இசை பேரொளி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள கேரள மாநிலம் பாலக்காட்டில் பிறந்த பி. உன்னிகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1966.
0: இந்திய திரைப்பட பின்னணி பாடகி மற்றும் கர்நாடக இசைக்கலைஞர்.
1: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி திரைப்படங்களிலும் பாடியுள்ளார்.

0: தனது பள்ளி வயதிலேயே இசைப்பயிற்சியை ஆரம்பித்தவர்.
1: களிமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார்.
0: தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனுராதா ஸ்ரீராம் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1970.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
8: புதுசுதான்.
7: எப்படி வாங்கின?
8: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
7: அது எப்படி?
8: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
7: தங்க விலை ஏறலாம்.
8: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
7: அப்ப விலை குறைஞ்சா?
8: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
7: ஹே சூப்பர்.
8: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
7: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
9: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: காலை வணக்கத்தில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இது கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 15, கத்திரி 45, வெண்டை 20, அவரை 70, மொச்சவரை 60, கொத்தவரை 34, முள்ளங்கி 16, முருங்கைக்காய் 86, பச்சை மிளகாய் 45, பாகல் 55, புடலங்காய் 28, பீர்க்கங்காய் 45, சுரைக்காய் 16, சர்க்கரை பூசணி 16, சாம்பல் பூசணி 20, சின்ன வெங்காயம் 46, பெரிய வெங்காயம் 38, இஞ்சி 270, உருளைக்கிழங்கு 30, கேரட் 80, பீட்ரூட் 48, நூக்கோல் 60, பீன்ஸ் 88, டபுள் பீன்ஸ் 180, முட்டைக்கோஸ் 48, சௌசௌ 44, குடைமிளகாய் 94, காலிஃபிளவர் 30, கோவைக்காய் 46, பூண்டு 244, 170 ஆகிய இரண்டு விலைகளில் கிடைக்கிறது. இவை யாவும் தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய கிலோ ஒன்றிற்கான காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பைகளை எடுத்துட்டு போங்க. நேர்களே, அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் அழகாய் ஒப்படைப்போம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
4: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
5: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
6: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
4: தர்மபுரி குண்டலப்பட்டி.

0: பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
1: அன்பிற்கினே நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். மாயூரம் வேதநாயகரை பற்றி நாம் அறிந்திருப்போம். அவர் ஒரு நீதிபதியாக இருந்தவர். தமிழில் பிரதாப முதலியார் சரித்திரம் என்கின்ற நாவலை 1876 எழுதி வெளியிட்டார். இதுதான் தமிழில் வந்த முதல் நாவல். அந்த வகையில் அவரை நாம் அறிந்திருப்போம். ஆனால் அவர் எந்த அடிப்படையில் அறியப்பட வேண்டுமென்றால், பெண் விடுதலைக்கு குரல் கொடுத்த முதல் மனிதர் என்று அவர் அறியப்பட வேண்டும். ஒரு காலகட்டத்தில் சதி என்ற ஒரு பழக்கம் இருந்தது. சதி என்றால் இறந்து போன கணவனை எரிக்கின்ற அதே நெருப்பில் உயிரோடு இருக்கும் மனைவியையும் தூக்கி போட்டு விடுவார்கள். என்னதான் கணவன் மீது அன்பு இருந்தாலும் காதல் இருந்தாலும் நெருப்பு சுடும் என்பது உண்மை, இயற்கைதானே. அந்த நெருப்பு சுடுகிறது என்று அந்த பெண், அந்த அபலை பெண் அப்படியே குரல் எழுப்பி ஓடி வந்தால், சுற்றியும் நின்று கொண்டு கையிலே நீண்ட மூங்கில் கோல்களை வைத்து சுற்றி நின்று அடித்து மறுபடியும் நெருப்புக்குள் அந்த பெண்ணை தள்ளுகிற ஒரு கொடூரமான சமூகமாக நம் சமூகம் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தவர்தான் மாயூரம் வேதநாயகர். அவர் தன் பேச்சில், எழுத்தில், நாவல்களில் இந்த சதியை எதிர்த்து போராடினார். அவர் தன்னுடைய எழுத்தில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார், ஒரு தாயும் மகளும் பேசிக்கொள்வதைப் போல ஒரு காட்சியை அமைக்கிறார். அந்த காலத்திலெல்லாம் 7 வயது 8 வயது சிறுமிக்கே திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். ஒரு நாள் ஒரு தாய் ஒரு மகளிடம், உனக்கு அடுத்த மாதம் கல்யாணமடி என்று சொல்கிறாள். உடனே அந்த மகள் கேட்கிறாள், அம்மா அம்மா கல்யாணம்னா என்னம்மா என்று அந்த மகள் கேட்கிறாள். அதுவா, உன்னை ஒரு பையனுக்கு கல்யாணம் கட்டி வைப்போம். இப்போ நானும் உங்கள் அப்பாவும் வாழ்கிறோமில்ல, அது மாதிரி நீயும் அந்த பையனும் வாழணும் என்று சொல்கிறாள் அந்த தாய். பிறகு அந்த பையன் மேலே, அதாவது உன் கணவன் மேலே நீ உயிரையே வச்சிருக்கணும். அவனுக்கு ஏதேனும் ஒன்று ஆச்சுன்னா, அவன் இறந்து போயிட்டா, நீ அவன் கூடையே எரிஞ்சிடணும், உடன்கட்டை ஏறணும் என்று அந்த தாய் சொல்கிறாள். உடன்கட்டன்னா என்னம்மா என்று அவள் கேட்கிறாள். நீ அவனோடு சேர்ந்து இறந்து போயிடணும், அதுதான் உடன்கட்டை என்கிறாள் அந்த தாய். ஏம்மா இவ்வாறு செய்யணும் என்று கேட்கிறாள் அந்த மகள். ஒரு வகையான அன்புதாண்டி என்று அந்த தாய் சொல்கிறாள். அப்படியாம்மா, அவனுக்கும் என் மேலே அவ்வளவு அன்பு இருக்குமா என்று கேட்கிறாள் மகள். நிச்சயமாக உன் மேலே அவனுக்கும் அன்பு இருக்கும் என்று சொல்கிறாள் அந்த தாய். பிறகுதான் இருக்கிறது ஒரு அற்புதமான கேள்வி. உடனே அந்த மகள் கேட்கிறாள் தன் தாயிடம் பார்த்து, அம்மா நான் செத்து போயிட்டால் அவனும் என்னோட சேர்ந்து நெருப்பிலே எரிந்து செத்து போய்விடுவானா என்று கேட்கிறாள் அந்த சிறுமி. மிக மிக நியாயமான கேள்வி. இப்படி 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெண்ணுரிமை சிந்தனைகளை, உடன்கட்டை ஏறுதல் என்கின்ற சதிக்கு எதிராக பெண்ணுரிமை சிந்தனைகளை பேசியவர்தான், தன் நாவலில் எழுதியவர்தான் மாயூரம் வேதநாயகர். அவரையும் அவருடைய சிந்தனைகளையும் இந்த காலை நேரத்திலே நாம் போற்ற வேண்டும்.

0: பெண்ணடிமை என்பது வேறறுக்கப்பட வேண்டிய ஒரு நச்சு மரம் என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவு பெற்றது காலை வணக்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின்போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாட உள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திரமோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி, பயிர் காப்பீட்டு திட்டம், உரங்களுக்கான மானியம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் தற்சார்புடையவர்களாக மாற்றவும் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்கள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு, திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மூலம் வேளாண் முறையை கட்டமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற நிகழ்வுகள் அப்பகுதியில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் கூட்டம் நேற்று கொச்சியில் தொடங்கியது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னதாக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று பிரிக்ஸ் அமைச்சர்களின் கூட்டு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டணமில்லா சுகாதார திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்புக்காக பாரத் ஸ்டேட் வங்கி

உத்தரப்பிரதேச அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்திருந்த நிலையிலும் நேட்டோ நாடுகளின் செயல் தம்மை ஏமாற்றமடைய செய்ததாக தெரிவித்தார். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசிய நிலையில் நேட்டோவின் சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவளித்ததாக திரு டிரம்ப் குறிப்பிட்டார். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நாளை முதல் மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடால், சம்பாவத் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டேராடூன் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு தொடர்ந்து கனமழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை காரணமாக அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்தது, தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்த மழையினால் சூரத், தாப்பி, நவ்சாரி மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அங்கு நிலவும் சூழ்நிலைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலை தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். புனே சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான புள்ளிகளை அஸ்வத் பெற்றார். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2nd மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4th 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 2:10 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ இடைப்பிரிவில் தனு, 54 கிலோ இடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ இடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிதாச்சன், 65 கிலோ இடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ இடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ இடைப்பிரிவில் நைனா, பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சாண்ட்ரோ கோப்பை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மத்வின் கமத், அதர்வா சர்மா இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: கடப்பான்களை 103.7 அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நேர்களே, நேரம் 7:25. நேயர்கள் கேட்கலாம்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
6: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
7: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
6: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
8: காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
9: இப்ப தைராய்டு கேன்சர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான கேன்சர்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று வந்து பேப்புலரி தைராய்டு கேன்சர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் மோர் ஆஃப் டெக்னிக்கல் நேம்ஸ் தான். ஒன்று மெடுலரி கார்சினோமா தைராய்டுன்னு சொல்லுவாங்க. 3வது வந்து அனாப்ளாஸ்டிக் கார்சினோமா தைராய்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து முக்கியமாக நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி முழு குணப்படுத்தக்கூடிய கேன்சர்ஸில் பார்த்தா இந்த பேப்புலரி தைராய்டு கேன்சர் அண்ட் மெடுலரி தைராய்டு கேன்சர், அதெல்லாம் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் தைராய்டு கேன்சர் சொல்லுவாங்க. வேறஸ் இந்த அனாப்ளாஸ்டிக் தைராய்டு கேன்சர் ரொம்ப ரேர் ஃபார்ம் ஆஃப் கேன்சர். அது வந்துச்சுன்னா கியூர் பண்ணுற ரேட் கொஞ்சம் கம்மி தான் வென் கம்பேர்ட் டு மற்ற 2 கேன்சர்ஸ். ஸோ இந்த பேப்புலரி தைராய்டு கேன்சர்ஸ்க்கும் இந்த மெடுலரி தைராய்டு கேன்சர்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு. குட் கியூர் ரேட், மற்ற உடம்புல இருக்கிற கேன்சர்ஸ்மே இது பிஹேவ் பண்ணாது. இட் ஹஸ் காட் வெரி குட் கியூர் ரேட், ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் கியூர். இது எப்படின்னா அதுதான் செல்ஃப் எக்ஸாமினேஷன். சம்டைம்ஸ் நம்ம குளிக்க பார்த்து கழுத்தில் தேய்ச்சி சோப்பு தேய்ச்சி குளிக்க பார்த்து ஒரு சின்ன கட்டிமா இருந்துச்சுன்னா அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அது சாதாரண கட்டின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லா கட்டியும் நம்ம பயப்படக்கூடாது. எந்த கட்டி நம்ம உடம்புல ஒரு 4 வாரம் 5 வாரம் அதே சைஸில் இருக்குது, மாத்திரை மருந்து சாப்பிட்டோம் அது கம்மியாக இல்லை, இல்லாட்டி சடன் இன்க்ரீஸ் இன் சைஸ் சொல்லுவாங்க, அந்த கட்டி வந்து சடனாக க்ரோ ஆரம்பிச்சிடும், திடீர்னு வலி வர ஆரம்பிச்சிடும், இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தைராய்ட்லேருந்து கேன்சருக்கான ஒரு மைல்டு அறிகுறி இருக்குது. பட் என்ன தான் சொன்னாலும் அன்லெஸ் வி டூ அ பயாப்சி, பயாப்சினா சின்ன ஒரு ஊசி டெஸ்ட் சொல்லுவாங்க, FNAC சொல்லுவாங்க, ஃபைன் நீடல் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி, அதை பெத்தாலஜிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டு பண்ணி அந்த டிஷ்யூவை நம்ம சாம்பிள் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் நம்மளுக்கு அதில் கேன்சர் இருக்குதா இல்லையான்னு கிளியராக தெரியும். அன்டில் தென் நம்மளால் அஷ்யூர்டாக சொல்ல முடியாது. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு அறிகுறி. முக்கியமாக வந்து ஸ்வெல்லிங் இன் த நெக், அதாவது கழுத்தில் வந்து லம்ப்னு சொல்லுவாங்க, திடீர்னு வலி வர்றது, திடீர்னு அந்த ஸ்வெல்லிங் பெருசாக போகிறது, இதெல்லாம் தான் அறிகுறிகள். கேன்சரை இல்லாத ஜென்ரலாக தைராய்டுன்னு சொல்கிறதா பார்த்தா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேக் டெர்மினாலஜி தான். அது நிறைய பேர் நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லிப்பாங்க, அவருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு. எல்லாமே கேன்சர் ஆகிறதில்ல. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும், அதனால் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு இல்லை. அதுக்கான சில டெஸ்ட்லாம் நம்ம பண்ணால் தான் உங்களுக்கு அதில் தைராய்டில் என்ன இஷ்யூஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியும். ஸோ இந்த கேள்வியை நம்ம வந்து வேறு மாதிரி கேட்டால், தைராய்டு கேன்சர் யாருக்கெல்லாம் வரும்னு கேட்டால், இதுக்கு வந்து ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ்ன்னு நம்மளுக்கு துல்லியமாக சொல்ல முடியாது. சில பேர் ஜென்ரலாக ரிசர்ச் பேப்பர்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் எக்ஸ்போஷர் டு அயனைசிங் ரேடியேஷன் லைக் எக்ஸ்ரேக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறவங்க, இந்த அணுக்கதிர்கள் உடம்புல உழுற மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, லைக் அது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ஆக்கலாம், இல்லாட்டி வேறு எதனா ப்ரொஃபஷனல்ஸ் ஆக்கலாம், வேறு எக்ஸ்போஸ் க்ரூ கண்டினியூஸ் அயனைசிங் ரேடியேஷன், அவங்களுக்கு இந்த தைராய்டு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி ஒரு நல்ல ஆர்டிக்கல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லியில் அந்த சைட்லேருந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நார்மலாக நம்ம உப்பில் வந்து அயோடின் போட்டு சாப்பிட்றோம், ஜென்ரலாக வந்து அது வந்து நேஷ்னல் ப்ரோக்ராம்லே அந்த உப்பில் அயோடின் போட்டு தான் கொடுக்குறாங்க. பட் சில பேருக்கு சில

0: கோஸ்டல் ஏரியா சொல்லுவாங்க. கோஸ்டல் ஏரியாஸ்னால் இந்த கடலோர பகுதியில் இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அயோடின் கண்டென்ட் உடம்புல இருக்கும். ஸோ அந்த உப்பில் வேற கொஞ்சம் அயோடின் போட்டால் அந்த கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ சம்டைம்ஸ் அது ஜாஸ்தியாக பார்த்து த கிளாண்ட் ஸ்டார்ட்ஸ் ஹைப்பர் ஃபங்க்ஷனிங். அதுக்கு தட் கேன் காஸ் காய்டர் அண்ட் தட் கேன் இவென்ச்சுவலி காஸ் தைராய்ட் கேன்சர்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு அது ஒரு ரிசர்ச் இருக்குது. இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் மை சஜஷன், இதெல்லாம் ஒரு ரிசர்ச் ஆர்டிகல்ஸாகவே இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி ஃபியூ காசஸ் ஆஃப் தைராய்ட் கேன்சர்ஸ்.
1: இதுவரை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: நேரம் 7:31, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆம் நேர்களே, ரொம்பவே இது பரபரப்பான நேரம்னு சொல்லலாம். 7 மணி 7.5 மணி அப்படின்னாவே கடகடான எல்லாருமே வேலைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். எங்கெங்க டைம் இருக்குது? காஃபி குடிக்க கூட டைம் இல்லை. எழுந்த உடனே அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம டைமுக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருப்போம் இல்லையா? நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு குரல் அப்படின்றது ரொம்ப பரிச்சயமான குரலாக இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். எவ்வளோதான் பிஸி ஷெட்யூலாக இருந்தாலும் எனக்கு டைமே இல்லைங்க, உறவுகளை சந்திக்க கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் ஒரு சின்ன ஃபோனில் அவங்களுக்கு பிடிச்ச குரலை கேட்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும்னு சொல்லலாம். அது அவங்களுடைய குழந்தையாக இருக்கலாம், அவங்களோட மனைவியாக இருக்கலாம், அவங்களோட பிரதர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடகர்களோட குரலாக கூட இருக்கலாங்க. நம்மளுக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்கறதுன்னா சாங்ஸ் கேட்கறது தான். உங்களுக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆம் நேர்களே, சந்தோஷச்சாரல் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இசை ரசிக்கும் அனைவருக்குமா இது சந்தோஷச்சாரல்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களே, சந்தோஷச்சாரல்னாவே திரைசை பாடல்கள் கூடவே பொது அறிவு கேள்வியும் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு கேள்வி என்னன்னு முதல்ல கேட்டலாம். தமிழ்நாட்டில் தாய் மாணவர் திட்டம் யாருக்காக வந்து அமைக்கப்பட்டது? இதுதான் இன்னைக்கு சந்தோஷச்சாரலுக்கான பொது அறிவு கேள்வி. விடையை யோசிச்சுக்கிட்டே பாடல்களை கேளுங்க நேர்களே. தெரியலன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நான் உங்களுக்காக சொல்கிறேன், சரியா? கேட்க போகிற முதல் பாடல் பட்டாஸ் திரைப்படத்திலிருந்து. விவேக் மெர்வின் இசையில் கார்த்திக் பாடல் வரிகளில், விஜய் யேசுதாஸ் நிரஞ்சனா ரமணன் குரலில்.

தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
7: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
8: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக தாட்கோ

0: மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து வழங்கும் ஜவுளித்துறை சார்ந்த உயர்தர பயிற்சிகள். ஜவுளி வடிவமைப்பு, உற்பத்தி, துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.thoughtco.com என்ற இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399999.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: 7:42 நேர்களே இணைஞ்சிருக்கிறோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சந்தோஷச்சாரல். அடுத்த பாடல் கேட்கலாமா? கடாரம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து ஜிப்ரான் இசையில், விவேக் பாடல் வரிகளில், சித் ஸ்ரீராம் குரலில்.

0: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறினா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: ஏழு மணி 48 நிமிஷம் ஆயாச்சுங்க, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சந்தோஷ சாரல் நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 500 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேர்களே, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நான் இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்றதில்லைங்க, பேசினதில்லைங்க அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம். இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்பு நாள். அதே மாதிரி 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி இருக்குது. இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வரப்போகுது நேர்களே. இளம் தொழில் முனைவோர் தயாநிதி சின்னசாமி அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். சந்தோஷச்சாரல்ல நம்ம கேட்க போற அடுத்த பாடல் 1000 கண்கள் திரைப்படத்திலிருந்து. சாம் சிஎஸ் இசையமைச்சு பாடல் வரிகளும் எழுதியிருக்காரு. சத்யபிரகாஷ் சின்மயி பாடியிருக்காங்க. கேட்போமா நேர்களே?

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: 7:55 ஆயாச்சுங்க. ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தேன், ஞாபகம் வச்சிருக்கீங்களா என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்ட்டு. தமிழகத்தில் தாய் மாணவர் திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது, இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன். இதற்கான விடையை தெரிஞ்சுக்கலாமா? முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக தாங்க இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.

சிறுநீர்லே நிறைவு பாடல் கேட்கலாமா? த்ரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் இசையில் கபிலின் பாடல் வரிகளில் ஜிவி பிரகாஷ் கல்யாணி சைந்தவி இணைஞ்சு பாடியிருக்காங்க. கேட்போமா?

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
6: புதுசுதான்.
5: எப்படி வாங்கின?
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
5: அது எப்படி?
6: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
5: தங்க விலை ஏறா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
5: அப்ப விலை குறைஞ்சா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
5: ஹே சூப்பர்.
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
10: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
11: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
10: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
12: இன்று ஜூலை 9, இன்பமும் துன்பமும் இல்லாதான ஒரு மனநிலை இன்றைக்கு வாய்த்து விட்டது. உண்மையில் இன்பம் ஒன்று இருக்கிறதா? துன்பம் என்று தனியாக இருக்கிறதா என்று எண்ணு பார்க்கிற பொழுது இன்பமும் துன்பமும் இருவேறானது இல்லை என்பதை கண்கள் காட்டிவிடுகின்றன. இன்பம் வருகிற பொழுதும் கண்கள் கலங்குகின்றன, துன்பம் நேருகிற போதும் கண்கள் கலங்குகின்றன. உணர்ச்சி என்பது ஒன்றுதான், அதனை வெளிப்படுத்துகிற பாவனையில் உடல் நடுக்கம் கொள்ளுகிறது, வெளிப்படுத்தி விடுகிறது. எனவே இன்பமும் துன்பமும் மனதின் இரு பக்கங்களாக இருந்து இயங்கிவிக்கின்றன என்றுதான் தெரிகிறது. இன்பத்தை நாடுபவர்கள் தவிர்க்க முடியாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதற்கு நிகரான ஆறுதல் தருகிற இன்பமும் அதனை ஒட்டி அமைந்து விடுகிறது என்பதில் இருவேறு கருத்து இருந்துவிட முடியாது. இது ஏதோ ஒரு ஒப்புக்காகவோ அல்லது ஒரு ஆறுதலுக்காகவோ சொல்லப்படுகிற செய்தி என்பதாக நாம் மனம் கொண்டு விடக்கூடாது. அனுபவத்தில் வாய்க்கக்கூடிய உண்மைதான் இத்தகு அடிப்படை செய்தியை நமக்கு தத்துவமாக பிழிந்து தருகின்றது. கலீல் ஜிப்ரான் என்கிற லெபனா நாட்டு கவிஞர் தன்னுடைய கவிதை நூலில் ஒரு இடத்தில் சொல்கிறார், முகமூடியை கழற்றிய உங்கள் துக்கமே உங்கள் மகிழ்ச்சி, எந்த கிணற்றிலிருந்து உங்கள் சிரிப்புகள் மேலேற்றி வந்தனவோ அதே கிணற்றில் தான் உங்கள் கண்ணீர் நிரம்பி வழிகிறது, வேறு எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறார். மகிழ்ச்சியும் துக்கம்

இருக்கும் என்கிற தலைப்பின் கீழே அவர் தருகிற ஒரு செய்தி, உங்களை எத்தனை ஆழமாக துக்கம் செதுக்குகிறதோ அதே அளவு மகிழ்ச்சி உங்களை வந்து அடைகிறது என்று உத்தரவாதம் தருகிறார். உங்கள் திராட்சை மதுவை ஏந்தி இருக்கக்கூடிய கோப்பை மண்பாண்ட தயாரிப்பாளனின் அடுப்பு நெருப்பில் வெந்து உருக்கொண்டதுதானே. உங்கள் ஆன்மாவுக்கு ஆறுதல் தரும் வீணை கத்திகளால் மரத்தை குடைந்து செய்யப்பட்டதுதானே. எனவே மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது ஆழ்ந்த உங்கள் இதயத்தை நோக்குங்கள். அங்கே நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்கு எது துக்கம் தந்ததோ அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது என்பதை. நீங்கள் துக்கத்தில் இருக்கும் போது மீண்டும் உங்கள் இதயத்தை நோக்குங்கள். உங்களுக்கு எது இன்பம் தந்ததோ அதற்காகவே அழுது கொண்டிருப்பீர்கள். உங்களில் சிலர் சொல்கிறார்கள், மகிழ்ச்சி துக்கத்தை விட பெரியது, மகிழ்ச்சி துக்கத்தை விட பெரியது. வேறு சிலரோ, இல்லை துக்கமே பெரியது என்பார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவை இரண்டும் பிரிக்க முடியாதவை. ஒன்றாகவே அவை வருகின்றன. ஒன்று உங்கள் உணவு மேசையில் தனித்தமர்ந்திருக்க, மற்றொன்று உங்கள் படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் துக்கத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் நடுவே தராசு

0: மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது ஆழ்ந்த உங்கள் இதயத்தை நோக்குங்கள். அங்கே நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்கு எது துக்கம் தந்ததோ அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது என்பதை. நீங்கள் துக்கத்தில் இருக்கும் போது மீண்டும் உங்கள் இதயத்தை நோக்குங்கள், உங்களுக்கு எது இன்பம் தந்ததோ அதற்காகவே அழுது கொண்டிருப்பீர்கள். உங்களில் சிலர் சொல்கிறார்கள், மகிழ்ச்சி துக்கத்தை விட பெரியது, மகிழ்ச்சி துக்கத்தை விட பெரியது. வேறு சிலரோ, இல்லை துக்கமே பெரியது என்பார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவை இரண்டும் பிரிக்க முடியாதவை, ஒன்றாகவே அவை வருகின்றன. ஒன்று உங்கள் உணவு மேசையில் தனித்தமர்ந்திருக்க, மற்றொன்று உங்கள் படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் துக்கத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் நடுவே தராசு முள் போல் நீங்கள் காட்சி தருகிறீர்கள். தட்டுகள் காலியாக இருக்கும் போதுதான் நீங்கள் அசைவற்று நின்று சமமாகிறீர்கள். தங்கத்தையும் வெள்ளியையும் நிறுக்க உங்களை அந்த களஞ்சிய காவலன் நிமித்தி வைக்கும் போது உங்கள் துக்கமும் மகிழ்ச்சியும் ஏறுகின்றன இறங்குகின்றன என்று கலீல் ஜிப்ரான் ஒரு கவிதை போல இந்த கருத்துக்களை நம் முன் வைக்கிறார். இன்பமும் துன்பமும் உள்ளானே உள்ளானே என்று அன்பருக்கு அன்பனாய் சிவபெருமானை அடையாளம் காட்டுகிற மாணிக்க வாசகரின் அமுத மொழிகள் என் நெஞ்சுக்குள்ளே இப்பொழுது நிறைகின்றன. இன்பத்தையும் துன்பத்தையும் இலக்காக கொள்ளாமல் இரண்டையும் கடந்த ஒரு வாழ்க்கையின் தொண்டை லட்சியமாக குறிக்கோளாக கொண்டு முன்னேறுகிற பொழுது இவை இரண்டும் பின்னடைந்து விடுகின்றன. இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பால் இருக்கக்கூடிய மனித இதயத்தை நோக்கி புனித பயணம் மேற்கொள்வதற்கான வழிமுறைதான் இன்றைக்கு வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வை இன்று நன்று ஒன்று என்று உணர்கிறேன். அதையே உங்களின் முன்னால் நிறுத்துவதில் நான் நிறைவு எய்துகிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.

0: நேரம் 8:08. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நேர்களை கேட்க இருக்கிறோம் இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புணர். நான் இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினது இல்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா 0043 42 24 40 30 மற்றொரு எண் 0043 42 24 40 31 இந்த எண்ணுக்கு அழைச்சி உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அதாவது ஒரு புதிய பாடலாக இருக்கலாம், உங்களுடைய விருப்ப பாடலாக நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்குறேன் அப்படின்னு நினைக்கிற நேரில் இருந்தீங்கன்னா 0043 42 24 40 30 அப்படின்ற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேரை உங்களோட ஊரோட பெரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம், நீங்கள் அறிமுக நேராக மட்டும் இருக்கணுங்க. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சி வழங்குவோம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஏங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
5: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCom, BCom CA, BCA, BBA, MCom, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
4: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
5: கான்டாக்ட் 9524936156.
6: பொன்னியின் புதுப்பு நாள் கேட்டு இருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியில அறிமுகமாகிற முதல் நேயரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம்
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சரியா கேக்கலையேங்க ஐயா. காளியப்பன் ஐயா, என்ன பண்றீங்க? தறி ஓட்டிட்டு இருக்கீங்களா? அந்த சத்தம் தான் கேட்டுகிட்டு இருக்கா இப்போ? சரிங்க, எவ்வளவு நாளா இந்த தொழில் செஞ்சுட்டு வரீங்க? 20 வருஷமா வேலை செய்றீங்களா?
7: சரிங்க.
6: அப்படியா? ஓகே ஓகேங்கய்யா. சரி, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினது. உங்களுக்காக என்ன பாடல் குடுக்கலாம்? சரிங்க, கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடம் கேட்டுக்கிட்டே நீங்க வேலை செய்யுங்க. நன்றி. நன்றிங்கய்யா.
7: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: எட்டு மணி 18 நிமிஷம் நேர்களே, கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இது பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. காலையில நம்ம அப்படியே கடகடான்னு ஓடிக்கிட்டு இருப்போம், எதையோ பிடிக்கிறதுக்காக ஓடுறோம் அப்படின்னு தெரியும். லாஸ்ட்ல யோசிச்சு பார்த்தா எதுக்காக நம்ம இவ்வளோ நாள் ஓடணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு விடையே தெரியாதுன்னு தாங்க சொல்லணும். மோஸ்ட்லி எல்லாருமே பொருளாதாரத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் சின்ன சின்ன சந்தோஷங்களை, சின்ன சின்ன ரசனைகளை நம்ம மறந்தே போயிடுறோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், காலையில சாப்பாட்டை கூட இப்பெல்லாம் நம்ம மறந்துடுறோம். சாப்பிட்றதே இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை அப்படின்னே சொல்லிகிட்ருக்கோம். காலையில் சாப்பாட்டை எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை பார்க்கலாம், வேலைக்கு போகலாம். சரி, பொன்னின் புதுப்பு நல்ல அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. வீரதீர சுரன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்போம் மன்னர்களே.

0: وشا سنفلاور اويل.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 8:24 நேரிலே கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. சேலத்துல இருந்து சத்யா கேட்டிருக்காங்க. இவங்க கோ திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அட்டகாசமான பாடல் கேட்போமா?

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
1: தங்க விலை ஏறலாம்,
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: நேரம் 8:30. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால், ராமாயணம் வடமொழியிலிருந்து வந்தது. வால்மீகி எழுத தமிழில் கம்பன் எழுதினார். மகாபாரதம் வடமொழியிலிருந்து வந்தது. வியாசர் எழுத பெருந்தேவனார், வில்லிபுத்தூரார், அதேபோல பாரதியார் போன்றவர்கள் அந்த பாரதத்தை பிற்காலத்தில் தொகுத்து பாடினார்கள். ஆனால் பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால், அது வழி நூல் அல்ல, இது முதல் நூல். வழி நூல் என்பது நாம் பிற மொழிகளிலிருந்து நம் மொழிக்கு மொழிமாற்றம் செய்து கொள்வது. பெரிய புராணத்தை ஏன் பாடினார், பாட வேண்டிய அவசியம் என்ன? அந்த மன்னன் குலோத்துங்க சோழன் தினசரி கதைகள் கேட்பானாம், கதை சொல்ல ஆட்கள் வருவார்களாம். அதை பார்த்து கொண்டிருந்த சைக்கிளார் சொன்னாராம், ஏன் சாதாரண அவக்கதைகளை கேட்கிறீர்கள், வாழ்க்கைக்கு பயனற்றவை. நம்ம வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் டைம் பாசிங், எதுக்காக? சிவக்கதைகளை கேளுங்கள், பயனுண்டு, இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டு. அப்படியானால் அதை சொல்லுங்கள், நீங்களே சொல்லலாமே என்று மன்னன் சொல்ல, 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை தானே பாடி அரங்கேற்றம் செய்கிறார் சேக்கிழார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கள ஆய்வு மிகச்சிறந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தனக்கு முன்னோடியான சில நூல்களை கையில் எடுத்துக்கொள்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், 63 நாயன்மார்கள் ஒருவராகிய தேவாரம் பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு முறை திருவாரூர் கோயிலுக்குள் செல்ல, அங்கே வாசலில் இருந்த அடியார்கள் அவரை பார்த்து வணக்கம் சொல்ல, இவர் இறைவன் மீது இருந்த நாட்டத்தால் அவர்களை கவனியாது சென்று விட்டார். அவர்கள் வர்ணே வருத்தமடைந்து, சுந்தரமூர்த்தி நம்மை மதிக்கவில்லை, புறகு என்று ஒதுக்கிவிட்டார்களாம். உள்ளே போய் சிவபெருமானை வணங்கியிருக்கிறார். சிவபெருமான் சொன்னாராம், உன்னை அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள், நான் உன்னை பார்க்கத்தானே வந்தேன் என்றார் சுந்தரர். என்னை பார்க்க வந்தாலும் என் அடியார்கள் நீ மதிக்க வேண்டாமா? நீ முதலில் அவர்களை போய் வணங்கு. அதற்குள்ளே வெளியில் பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் சிவபெருமானை தானே பார்க்க போனார், அதனால் என்ன தப்புன்னு சிலர் கேட்டாங்க. அப்போ சிவபெருமானையும் புறகு அவரையும் ஒதுக்கி வைட்டாங்க. சிவன் சிரித்தாராம், உன்னை ஒதுக்குனதோடு மட்டாமல் என்னையும் ஒதுக்கிட்டாங்க, முதல்ல நீ போய் அவர்களை பாடு அப்படின்னார். 63 நாயன்மார்களை இன்றைக்கி நம்ம சினிமாவில் ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லியிருப்பார் சுந்தரர். அதுதான் மூலக்கதை பெரிய புராணத்துக்கு. தில்லைவாள் அன்னநதம் அடியார்க்கு மடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு மடியேன், இல்லையே என்னாது இயற்பகைக்கு மடியேன் என்று 63 நாயன்மார்களுக்கும் ஒரு ஒரு அடியிலே வரலாற்றை சொல்லியிருப்பார். அது பெரிய புராணத்தினுடைய தொடக்கம். 63 நாயன்மார்களை அவர் சொல்லியிருப்பார். அதேபோல் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருவந்தாதி என்ற அந்த பாடல் மூலமாக இதே மாதிரி நாம் அடியார்கள் வரலாற்றை அறிகிறோம். இவற்றையெல்லாம் மூலமாக வைத்துக்கொண்டு பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழார் தான் தொடங்குவதற்கு முன்பாக கள ஆய்வு செய்து, ஏனென்றால் அதில் அத்தனை சாதி பெருமக்களும் 60 நாயன்மார்களாக இருக்கிறார்கள். திருக்குறிப்பு தொண்டர், சலவை தொழிலாளி, இப்படி அத்தனை பேரும் இருக்கிறார்கள். வீரர்கள் இருக்கிறார்கள், அந்தணர்கள் இருக்கிறார்கள், சத்திரியர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றையெல்லாம் தொகுத்து பாடலாக பாடுவதற்கு முன்பாக அவர் தில்லையிலே சென்று எம்பெருமாண்டத்திலே அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டாராம். கலெக்டர் வந்து திறந்து வைப்பார், முதலமைச்சர் தொடங்கி வைப்பார், பிரதம மந்திரி கொடியேசிப்பார் என்பது போல

0: சிவபெருமான் அவருக்கு உலகலாம் என்று அந்த சொல்லை எடுத்து கொடுத்தாராம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மெலிவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவாம். இதுதான் அந்த பாடல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

8:37 ஆயாச்சுங்க. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்பினல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன்.

0: sunflower oil.
1: Mecheri, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: பொன்னியின் புதுப்புனல்ல அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகறாங்க. ரெண்டு பேர் ஒரே திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு அந்த படத்துலேருந்தே பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமரன் திரைப்படம் தாங்க. அமரன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, தர்மபுரியிலேருந்து கௌதம், சத்யா நகர்லேருந்து இளங்கோ, அம்மோ இவங்க தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக, அந்த ரெண்டு நேர்களுக்காகவும் அமரன் திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் 8:45. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புனல். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும்,

0: ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2600.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
0: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம்? வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்தில் பசிப்பிணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போக்கணும்னா வைத்தியம் தான் பண்ணணும். இது சம்பந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்பில் பசியை தூண்டக்கூடிய பகுதி எது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா? நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதான். மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவர்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும், அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்சின் வேறு சில உயிரினங்கள்லேயும் உண்டு, இப்போ எலிகளில் கூட இது இருக்குது. அதனால் எலிகளை வச்சு இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்பில் ஆரக்சினை செலுத்தி பார்த்தாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த எலியெல்லாம் பசியால் துடிக்க ஆரம்பிச்சுட்டுது. எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது. இயல்பாக சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு தீர்த்துட்டு தான். சில எலிகளின் மூளையில் இந்த ஆரக்சின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்குறாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா? அதெல்லாம் சாப்பாட்டை கண்டால் முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான். அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா? இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக ஆரக்சின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்சின் அப்படின்னா என்ன? அது ஒரு கிரேக்க சொல், அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரருக்கு

0: திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டும் கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்றார். என்னன்னு கவனித்து பாருங்கள் அப்படின்னாங்களாம். எவ்வளோ நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். ஒரு வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க, ஆரம்பத்திலே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாராம் டாக்டர். அது ஒன்றும் இல்லை டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பொன்னியின் புதுப்புரெல்லாம் அறிமுகமாகறாங்க. அடுத்த நேரம் கோயம்புத்தூர்ல இருந்து தினேஷ். இவங்க கேட்டிருக்காங்க அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து பாடல். கேட்போமா நேர்களே?

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்கின?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
4: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
4: தங்க விலை ஏறனா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
4: ஹே சூப்பர்.
5: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன்.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்பு நாள் நிகழ்ச்சியை. இதுவரை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நேரம் காலை 9 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கலாம். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
0: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: குன்றக்குடி திருமடத்தில் நாம் துறவரம் ஏற்று இளைய சன்னிதானமாக பொறுப்பேற்றிருந்த தருணம். அப்போது நம்முடைய மகா சன்னிதானம் சற்று தளர்வுற்றிருந்தார்கள், நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் நள்ளிரவில் குன்றக்குடியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் உயிருக்கு போராடுகிறார். அவரை காப்பாற்றுவதற்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு இரவு நேரத்தில் நகர்ப்புறத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போவதற்கு வாகன வசதி இல்லை. மகா சன்னிதானம் பயன்படுத்துகிற கார் கிடைத்தால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாம் என்று நம்மிடம் வந்து கேட்டார்கள். நள்ளிரவு நேரம், மகா சன்னிதானமோ மூயில் தளர்வுற்று படுத்திருக்கிறார்கள். அவர்கள் உறக்கத்தை கெடுக்க நாம் விரும்பவில்லை, அவர் ஓய்வை கெடுக்க விரும்பவில்லை. அதே நேரத்தில் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமே என்ற கடமை உணர்வு அந்த நேரத்தில் ஒரு வேகத்தை தந்தது. மகா சன்னிதானத்தின் அனுமதி இல்லாமல் அவர்கள் பயன்படுத்துகிற காரை அந்த இளைஞர் உயிர் காப்பதற்காக நாம் கொடுத்து விட்டோம். அதிகாலையில் அந்த இளைஞர் நலமாய் இருக்கிறார் என்ற செய்தியை நம்மிடம் சொன்னார்கள். மருத்துவர்கள் குறித்த நேரத்தில் வந்ததால் தான் காப்பாற்ற முடிந்தது, சற்று தாமதித்தால் விளைவு வேறு மாதிரி இருக்கும் என்று சொன்னார்களாம். நம் கண்களில் கண்ணீர். மகா சன்னிதானத்திடம் அதிகாலையில் விழுந்து வணங்கி பிரார்த்தித்தோம். தங்கள் அனுமதி இல்லாமல் ஒரு இளைஞரை காப்பாற்ற மகா சன்னிதானம் பயன்படுத்தும் காரை கொடுத்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று விழுந்து விழுந்து வணங்கினோம். இப்போது மகா சன்னிதானத்தின் கண்களில் கண்ணீர். இதுதான் நம் கடமை, இதை நீங்கள் சரியாக செய்துவிட்டீர்கள், எனக்கு மகிழ்வாக மனநிறைவாக இருக்கிறது என்று நம்மை ஆசீர்வதித்தார்கள்.
0: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: நேயர்களுக்கு நீ உற்சாகமான காலை வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்க இருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
7: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கேரரிகள் தர்மபுரி.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: That's right.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரமாக. நம்ம எந்த பணியை செஞ்சாலும் அதை சிறப்பாக செய்யும்போது அதில் ஒரு நட்சத்திரமாக நம்மளால் மின்ன முடியும். அப்படி பல தொழில்களில் சிறந்த நட்சத்திரங்களாக மின்னக்கூடிய பல தொழில் முனைவர்களை இந்த நம்பிக்கை நட்சத்திரம் நிகழ்ச்சி வாயிலாக நம்ம நிலையத்திற்கு அழைத்து அவர்களுடைய நீண்ட அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்க வச்சு அதன் மூலமாக புதுசாக தொழில் துவங்கக்கூடிய நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊக்கம் அளிச்சிட்ருக்கோம். இன்றைக்கும் நம்ம கூட நம்பிக்கை நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் தயாநிதி சின்னசாமி அவர்கள் தான் நிலையத்தில் இருக்காங்க. அவர்களோட பேசலாம். நேர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க புதிய நேர்கள் 0343 42 24 40 30 என்ற எண்ணிற்கும், 94 86 81 10 25 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேர்கள் 0343 42 24 40 31 என்ற எண்ணிற்கும், 94 86 65 20 25 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம்.

0: பேசலாம். நேர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க புதிய நேர்கள் 0343-42-24-40-30 என்ற எண்ணிற்கும், 94-86-81-10-25 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேர்கள் 0343-42-24-40-31 என்ற எண்ணிற்கும், 94-86-65-20-25 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். ஐயா காலை வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷோரூம் ஒன்று வச்சுருக்கீங்க இல்லைங்களா?
1: ஆமாங்க.
0: எங்கே வச்சுருக்கீங்க ஷோரூம்?
1: நம்ம ஷோரூம் வந்து இங்கே தருமபுரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க.
0: சரிங்க ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் அப்படின்னா என்ன மாதிரியான ஷோரூம் வச்சுருக்கீங்க?
1: இந்த ஷோரூம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் அப்ளையன்சஸ் அண்ட் ப்ராடக்ட் ஷோரூம் சொல்லுவாங்க. அதாவது சமையலறைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அங்கே கிடைக்கும் நம்மளுக்கு.
0: சரிங்க.
1: ஸோ ஒரே இடத்துல ஒரே ஷாப்பில் உங்களுக்கு எல்லா ஐட்டமும், அதாவது இப்போ குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ், சிம்னிஸு அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அந்த மாதிரி கிச்சனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டமும் நமக்கு கிடைக்கும் நம்மளுக்கு.
0: அதாவது ஒரு கிச்சன் ரூமுக்குள்ளே நம்ம வைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோரூமில் கிடைச்சிடுறாங்க. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஷோரூமில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வாரண்டி கேரண்டின்லாம் இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்படி இருக்கும்போது இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதில் முக்கியமாக கிச்சனுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு சொல்லலாம்?
1: கிச்சனில் ப்ரெஷர் குக்கரு, ப்ரெஷர் பேனு, சில நான்ஸ்டிக் தவா, இந்த கடாயி, கேஸ்டைனில் தோசை தவா, தோசை கடாயி, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டரு, அப்புறம் வந்து ஸ்டவ், கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ்வு, சிம்னிஸு, அதில் நமக்கு கெட்டில், ஃப்ளாஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது.
0: சரிங்க. இதோடைய வாரண்டி அதை பற்றிலாம்?
1: வாரண்டி ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு வேறுபடும். ஸோ இப்போ பேசிக்காக ப்ரெஷர் குக்கர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி வரும்.
0: சரிங்க.
1: அதில் சிலதுக்கு 10 வருஷம் வாரண்டி உள்ளதும் இருக்கும் உங்களுக்கு.
0: சரி. இப்போ ப்ரெஷர் குக்கர்னு பேசினோம்னாலே கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய விதமான ப்ரெஷர் குக்கர்லாம் வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து அந்த விசில் அடிக்கும்போது வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் வெளியே வரும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிறைய ப்ரெஷர் குக்கர் வெரைட்டிஸ்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி எதுவும் புதுசான ப்ரெஷர் குக்கர்ஸ்லாம் நம்ம கடையில் இருக்கு?
1: வந்துருக்குங்க. நமக்கு இல்லை, நீங்கள் அந்த சொன்ன ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஸ்விட்ச் ப்ரெஷர் குக்கர்னு சொல்லி புதுசாக வந்துருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி எக்ஸ்ட்ரா வாட்டர் வடிகிறது எல்லாமே கீழே வழியாது. அந்த ப்ரெஷர் குக்கர் மேல் தட்டிலேயே வந்து உங்களுக்கு செட்டில் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஸ்லாட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம் வந்துருக்கு. அது இல்லாமல் குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா நியூ இன்னோவேஷனாக ஃப்ளிப் ஆன் குக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸி ஆப்ரேஷன், ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து வேறுபட்டு இன்றைக்கி இருக்கிற நியூ ஜென்ரேஷனுக்கு வந்து ஈஸியாக குக் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்க மாதிரியான குக்கர்ஸும் ப்ரெஷர் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க.
0: அந்த அந்த ப்ரெஷர் குக்கருடைய ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டீங்க, எப்படி யூஸ் பண்ணணும்? இப்போ வந்து அதில் இருக்க என்ன சிக்கல் வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரெஷர் குக்கரில் இருக்க என்ன மாதிரியான சிக்கல்கள் வந்து அந்த இப்போ புதுசாக வந்திருக்கு அந்த ஃப்ளிப்
1: குக்கரில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த லிட் ஆப்ரேட் பண்ணுறது 360 degrees எந்த பக்கம் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு எந்த பக்கம் லாக் பண்ணலாம்.
0: சரி.
1: ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இப்போ ஒரு பொசிஷன் இருக்கும், அந்த பொசிஷனில் நீங்கள் லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த ஃப்ளிப் ஆன் குக்கரில் வந்து ஈஸியாக வந்து சிங்கிள் ஹேண்டில் நம்ம ஓப்பன் பண்ணி என்டையர் 360 degrees அந்த கோணத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், எங்கே வேணாலும் லாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி.
0: அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கர்லாம் ஒரு இடத்துல வச்சு இப்போ இது வந்து 360 degrees
1: ஓப்பன் பண்ணுற போது ஒரு லாக் பண்ணியிருப்பீங்க. அது ஓப்பன் பண்ண உடனே திருப்பி லாக் பண்ணணும்னா எந்த டைரக்ஷனாலும் லாக் பண்ணலாம்.
0: சரி சரிங்க.
1: ஸோ அது மாதிரி இருக்கும். இன்னொன்று அது ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து செட்டில் ஆனால் மட்டும் தான் ஓப்பனே பண்ண முடியும் உங்களுக்கு.
0: ஓ சரி. அப்போ அது வந்து நமக்கு அந்த புஷன் மேலே அடிக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் தெரியலன்றீங்க. சரிங்க. யாருமே. சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கான கேஸ்கட் மாற்றுறது. இப்போது நீங்கள் சொல்கிற அந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து கேஸ்கட் மாற்றணுமா?
1: எல்லாமே சேம். ப்ரெஷர் குக்கரில் என்ன மெத்தட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்குது உங்களுக்கு.
0: சரி.
1: பட் ஈஸியாக உங்களுக்கு கேஸ்கட் மெயின்டெனன்ஸ்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, நம்ம குக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ்கட்டை வந்து ஈரப்படுத்தி போடணும். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து அது லைஃப் டைம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வந்து.
0: சரிங்க.
1: ஸோ சில பேர் வந்து ட்ரையாக போட்டுருவாங்க, நைட் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க, மார்னிங் எடுத்து அப்படி ட்ரையாகவே போட்டு குக் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் எப்போ நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஈரப்படுத்தி பண்ணோம்னா அதோட லைஃப் டைம் வந்து பெட்டராக.
0: நீங்கள் சொல்கிற இந்த ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஃப்ளிப் ஆன் ப்ரெஷர் குக்கருக்கு மட்டும்தானா இல்லை மற்ற ப்ரெஷர்
1: எல்லா ப்ரெஷர் குக்கருக்குமே இது அப்ளிகபிள் தான்.
0: அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது தகவல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கட் கழுவி வச்சுருப்பாங்க, ட்ரையாக இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாக யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. நம்ம நேர்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேசுவதற்கு ஆர்வமாக இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக நம்ம கூட இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேரம் நம்ம கூட பேசலாம்.

0: வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
1: அதாவது துணி துவைக்க வாஷ் மிஷின் இயந்திரம் இருக்கிற மாதிரி பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு இயந்திரம் வந்துருக்குங்க இல்லையா, அது என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, அதை பத்தி தகவல் சொல்லுங்க.
0: அதை பத்தி தகவல் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய தகவல் என்னன்னு சொல்லுங்க. உங்க பெயர், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மணிமேகலை அங்கனாமுதுருங்க.
0: மணிமேகலை
1: அங்கனாமுதுர்.
0: சரி, உங்களுக்கான பதில் வந்து ஐயா சொல்லுவாரு.
2: மேம், இப்ப நீங்க கேக்குற இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் வரலங்க நம்ம கிட்ட. நீங்கள் கேட்குற அந்த பாத்திரம் விளக்கிறது பாத்திரம் வரல. மற்றபடி இந்த கிச்சன் சம்மந்தப்பட்ட ஐட்டம் சொன்னா அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம நிவர்த்தி பண்ணலாம்.
1: அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பார்த்தீங்க என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்கள்.
2: ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு 2,300 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுங்க.
1: தேங்க்யூ.
2: 1000 அதுலேயே உங்களுக்கு வாட்ஸ் இருக்கும், 1200 வாட்ஸில் பேசிக்காக இருக்கும் உங்களுக்கு. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் உங்களுக்கு 2200 வாட்ஸ் வரைக்கும் போதும் உங்களுக்கு.
1: தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூ மேடம்.
0: அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேலையை எளிமையாக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. சார், இப்போது அதுக்கான டெக்னாலஜிலாம் வந்துருச்சுங்களா அவங்க கேட்ட கேள்விக்கு?
2: இல்லை, மேபி அது R&D இருக்கலாம். இப்போ பண்ணிட்டு இருக்கு.
0: இன்னும் அது வந்து இதுக்கு வரல இல்லைங்களா, மார்க்கெட்டுக்கு வரல. சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம், நேர்களோடு பேசலாம். நேர்கள் வந்து நம்மளோட பேசணும் அப்படின்னா 0-43-42-24-40-30 அப்படிங்கிற நேருக்கும், 24-40-31 என்ற நேருக்கும் அழைக்கலாம். 94-86-81-10-25 என்ற நேர்க்கும், 94-86-65-20-25 என்ற நேர்க்கும் தொடர்பு கொள்ளலாம்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
4: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த், கோலதானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. வானொலியில் வசந்தம் இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக அமர்ந்துட்டு இருக்கு. நம்மோடு இளம் தொழில் முனைவர் தயாநிதி சின்னசாமி ஐயா இருக்காங்க, அவங்களோட நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கட் அப்படின்றத வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இப்போ குக்கர் கேஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன விதத்தில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து குவாலிட்டி இன்னும் லாங் டைம் பீரியட் கிடைக்கும்னு சொன்னீங்க. பட் ஆனால் எத்தனை நாளைக்கு ஒரு முறை இந்த கேஸ்கட் மாற்றுறது நல்லது?
7: ஸோ மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 நேரம் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள். பட் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. உங்களுக்கு ஆஸ் லாங் அஸ் அது ப்ரெஷர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எங்கேயும் ப்ரெஷர் லீக்கேஜ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது உங்களுக்கு.
6: சரி சார். இப்போ
7: அதனால் அதில் யூஸ் பண்ணுற அந்த கேஸ்கட் வந்து ஃபுட் கிரேட் ரப்பர் தான்.
6: சரி.
7: ஸோ அதனால் ஒன்றும் உங்களுக்கு ஒரு பண்ணிட்டு அவசியம் இல்லை உங்களுக்கு.
6: சரி. இப்போ குக்கர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு சமைக்கிறதுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டவ் தான் இல்லைங்களா. இப்போது என்னென்ன மாதிரி

0: ஸ்டவ்ஸ்லாம் இருக்குது புதுசாக?
1: ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்காக பேசிக் மாடலில் இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டாக வந்து இந்த லிஃப்டபிள் பர்னர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்னரையே நம்ம வந்து லிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை லிஃப்ட் பண்ணிட்டு ஈஸி கிளீனிங்காக ஸ்வெச் மாடல் சொல்லுவாங்க, அது ஸ்வெச் மாடல் கேஸ் ஸ்டவ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பர்னர் ஈஸியாக லிஃப்ட் பண்ணிவிட்டு கிளீனிங்காக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
0: சரி,
1: ஸோ அது வந்து அட்வான்ஸாக வந்துருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹாப் டாப்னு சொல்லுவாங்க, கன்வெர்ட்டபிள் ஹாப் டாப்னா நம்ம டேபிளில் நார்மலாக கேஸ் ஸ்டவ் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம மாடர்ன் கிச்சனில் வந்து ஸ்கூப் பண்ணி அந்த டைலில் வந்து கட் பண்ணி உள்ளே பதிச்சிக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டவ்ஸும் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு.
0: சரி சார்.
1: அதில் வந்து ஸ்டவ்வில் வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டவ் நம்ம ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சிடலாம். அதை அடியில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நிற்க வச்சுட்டு அதை க்ளீனிங் பண்ணுறதுக்கு அடியில் கேஸ் ஸ்டவ்க்கு அடியில் இருக்கிற மாதிரி.
0: சரி, இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு கேஸ் ஸ்டவ்ஸ். இதெல்லாம் என்ன மாதிரி ப்ரைஸில் கிடைக்கும், இதுக்கான வாரண்டி கேரண்டி?
1: ஸோ வாரண்டி வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் கிளாஸ் வாரண்டியில் வரும், 10 இயர்ஸ் கிளாஸ் வாரண்டியில் வரும்.
0: சரி சார்.
1: சில மாடல் வந்து இப்போ புதுசாக வந்து ஸ்டீல்லாம் வந்திருக்கு, 1.5 mm திக்னஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல ஹெவி கேஜோடு வந்திருக்கு.
0: சரி.
1: ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி வரும்.
0: ஓகே.
1: ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அந்த ப்ராடக்டோட வேரியன்ட்டை பொறுத்து உங்களுக்கு வாரண்டி வந்து வேரியேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ கிளாஸ் வாரண்டி 10 இயர்ஸ் இருக்கிறது இருக்குது, 5 இயர்ஸ் இருக்கிறது இருக்குது, ஸ்டீல்லேயே 10 இயர்ஸ் உள்ள வாரண்டி உள்ளது இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு.
0: சரி, இதுக்கான ப்ரைஸஸ்லாம் என்ன?
1: ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு 3500-3600 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ அதிகபட்சம் போனீங்கன்னா உங்களுக்கு 20,000 வரைக்கும் கூட இருக்கும் உங்களுக்கு.
0: ஓகே, சூப்பர் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியான ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. 3500ங்கிறது வந்து இன்றைக்கி நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ரைஸ் தான். அதில் வந்து இவ்வளோ அருமையான ஒரு ஸ்டவ்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இப்போது புதுசாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே வச்சுருக்க இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டவ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்னி அப்படின்னு சொல்லுவாங்க, அது இப்போ வந்து என்ன ப்ரைஸில் கிடைக்கும், அது வைக்கிறதுடைய ப்ளஸஸ் என்ன, அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணலாம், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஓகே, நல்ல கேள்வி தாங்க. சிம்னிங்கிறது ரொம்ப இன்னைக்கு காலமுறைக்கு அவசியமானது ஒன்று கிச்சனில். அது என்ன பயன்பாடுனா உங்களுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த நம்ம குக் பண்ணும்போது ஆயிலோட ஸ்பில்லேஜ்லாம் வாலில் வந்து உங்களுக்கு படியும் போயிட்டு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்னி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேசிக் மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அதுலேருந்து அட்வான்ஸ் மாடலாக வந்து ஆட்டோ கிளீனிங் ஆப்ஷன்லாம் வந்துருச்சு இப்போ.
0: ஓகே.
1: ஸோ இப்போ இருக்கிற மெஷின் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்சாரில் ஒர்க் ஆகும், டச் பண்ணால் நம்ம ஃபோனில் ஒர்க் பண்ணுற மாதிரி டச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம்.
0: சரிங்க.
1: அதுக்கப்புறம் வந்து அது உள்ள ஆட்டோ கிளீனிங் அந்த மெஷினில் மோட்டர் பக்கத்தில் இருக்கிற ஆயிலெலாம் நம்ம வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஆட்டோ கிளீனிங் ஒரு ஆப்ஷன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லா மாடலையும் இப்போ வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணுற மூலம் என்ன ஆகுனா உள்ள இருக்க ஆயிலை நம்ம
0: இப்போ அதுக்கு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் க்ளீன் பண்ணுன்ற ஆப்ஷன்
1: நம்ம உள்ள போயிட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மெஷினை ஓப்பன் பண்ணி நம்ம கை வச்சு பண்ணுன்ற அவசியம் இல்லை.
0: சரி சார்.
1: ஸோ நம்ம அந்த ஆட்டோ கிளீன் வெளியிலேயே பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ரன் பண்ணி விட்டோம்னா அதுவாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு அந்த ஆயிலெலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஆயில் மட்டும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு திரும்ப நம்ம அந்த கலெக்டர் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேவிங்கும் கூட இருக்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த மாதிரி விஷயங்களை விட இதோட பவர் கன்சம்ஷன் வந்து லெஸ், அதோட கம்மியாக தான் உங்களுக்கு பவர் இது வந்து ஆகும். ஸோ இந்த சிம்னி வந்து ரெண்டு சைஸஸில் வருது உங்களுக்கு.
0: சரி சார்.
1: 60 cm சொல்லுவாங்க, 90 cm சொல்லுவாங்க, அதாவது 2 அடி 3 அடி. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பர்னரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம்.
0: சரி.
1: ஸோ ஒரு ரெண்டு பர்னர் ஸ்டவ் பேசிக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60 cm உள்ள சிம்னி போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு.
0: சரி சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து பவர் வந்து நமக்கு ப்ரைஸஸும் ஜாஸ்தியாக இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு அது சேவ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. அப்போ சிம்னி வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ அட்வான்ஸாக வந்துருச்சுன்னு. சார், வேறு என்னென்ன முக்கியமான பொருட்கள்லாம் கிட்ட இருக்குது நம்ம ஷோரூம்லன்னு சொல்லுங்கள்.
1: இப்போ கிரைண்டர் இருக்குது, வெட் கிரைண்டர் இருக்குது.
0: சரி சார். இப்போ வெட் கிரைண்டரில் வந்து புதுசாக என்ன,
1: வெட் கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டில்ட்டிங் மாடல் சொல்லுவாங்க, நம்ம டில்ட் பண்ணி அப்படியே மாவு வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மாடல் அட்வான்ஸ் மாடலில் வந்திருக்கு உங்களுக்கு.
0: சரி சார்.
1: சிலது வந்து லிட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு நம்ம ஒர்க் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் சிலதெல்லாம் பார்த்து வந்து நியூ மாடல்ஸில் வந்திருக்கு உங்களுக்கு.
0: சரி சார். இப்போ ஒரு நேர் நம்மளோட இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வருக வணக்கம். வணக்கம்.
2: காலை வணக்கம் ஐயா இருவருக்கும்.
0: காலை வணக்கம் சொல்பவர்.
2: சிம்னி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு 2 வாட்டி நாம சர்வீஸ் பண்ணலாமா, இல்ல 1 வருஷத்துக்கு 1 வாட்டி பண்ணலாமா?
0: உங்க பேர் என்னன்னு சொல்லிருங்கம்மா.
2: என்ஜோ காலையில ராணி பேசுறேங்க ஐயா. இப்போ வந்து நானே பண்ணிக்கிறேன் ஒரு அளவுக்கு. கையில கிளவுஸ் போட்டுன்னு கேஸ்டிக் சோடா வாங்கி சுடுதண்ணில பிளாஸ்டிக் டப்ல ஊத்தி ஊற வச்சு நானே கிளீன் பண்ணிக்கிறேன்.
1: வெளிப்புறத்துல நீங்க பண்றது பண்ணலாம், அது வந்து நீங்கள் உங்களோட இதுக்கு

0: நீங்கள் தொடச்சி வச்சுக்கலாம். அந்த பிளேட் ஃபில்ட்ரு இந்த அப்சர்வ் பண்ணது இல்லைங்களா, அந்த புகை வந்து அப்சர்வ் பண்ணுற இடத்துல பிளேட் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பிளேட் எடுத்து நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ நீங்கள் யூசேஜ் பொறுத்து
1: க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம்.
0: உங்களுக்கு உள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறது வந்து அட்வைசபிள் இல்லை மேடம். நீங்கள் வந்து ப்ராப்பரான சர்வீஸ் டெக்னீஷியனு, அவங்க எந்த கம்பெனி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி டெக்னீஷியனை கூப்பிட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். அவங்களுக்கு அந்த டெக்னிக்கலான விஷயம் தெரியும், என்ன க்ளீன் பண்ணும் இது பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இன்னும் சம்டைம்ஸ் என்னென்னா சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கொடுக்க மாட்டாங்க நீங்களாக இதாக பண்ணிங்கன்னா. ஸோ அவர் சர்வீஸ் டெக்னீஷியன் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம தெரியாமல் அதை பண்ணக்கூடாது.
1: ஆமாம்,
0: அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இயர்லி ஒன்ஸ் நீங்கள் கேட்டிங்க. ஆ,
1: அவங்க அந்த பாத்திரம் கழுவுற மிஷினை பற்றி கேட்டாங்க ஒரு அம்மா.
0: ஆ சொல்லுங்க.
1: அதை வந்து நாமளே க்ளீன் பண்ணிட்டு அடுக்கணும்.
0: ம்,
2: நன்றி. சார், இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு போல சார் டெக்னாலஜி. சார், இப்போ அவங்க சொன்ன மாதிரி இதில் அது என்ன இஷ்யூ ஆக்சுவலாக அவங்க சொன்னது
0: எதுங்க சார்?
2: அவங்க இப்போ ஒரு
0: சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க, அது ஏன்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க.
2: ஓகே சார்.
0: ஸோ அது மாதிரி நம்ம அவங்க சொன்ன மாதிரி நீட்டாக அடிக்க வச்சுட்டு லிக்விட் போட்டு, ஸோ அந்த வேலையை சில பேர் அதுக்கு பண்ணுறது நம்ம உட்காந்துக்கல வாஷ் பண்ணி சொல்லி
2: அதோட இது ஈஸின்ற மாதிரி
0: அப்படி சில பேரோட வியூ அது மாதிரி இருக்குது.
2: சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சர்வீஸ் பண்றதுக்கு வந்து ப்ரொவைடர்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணா போதுமா, இல்ல சில பேர் வந்து நிறைய யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது?
0: இல்ல, ஒன்ஸ் இன் இயர் பண்ணா போதுமானதா இருக்கும்.
2: சரி,
0: ஒன்ஸ் இன் இயர் டீப் சர்வீஸ் நமக்கு டீப் கிளீனிங் மாதிரி பண்ணிட்டு பண்ணாங்கன்னா அதுவே போதுமானது.
2: ஓகே சார்.
0: அண்ட் வாரண்டி வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் உங்களுக்கு மோட்டருக்கு வாரண்டி கொடுப்பாங்க.
2: ஓகே.
0: இந்த வாரண்டிங்கிறது மோட்டருக்கு மட்டும் தான் 10 வருஷம்.
2: ஓகே.
0: ஸோ அந்த மோட்டரில் ஏதாவது ரிப்பேர் ஆகுது அந்த மாதிரி எதுனா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க.
2: ஓகே.
0: ஸோ அந்த வாரண்டி நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பராக கம்பெனி சஜஸ்ட் பண்ணுற மெத்தட்ஸ் இயர்லி ஒன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம பண்ணணும்.
2: ஓகே ஓகே.
0: பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த வாரண்டி கிளைம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.
2: ஸோ
0: ஒரு வருஷம் நம்ம எவ்ரி இயர் பண்ணுறோம் பண்ணியிருந்தோம் பிரச்சனை வருதுன்ற போது அது கம்பெனி வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி.
2: ஓகே ஓகே சார். அதாவது அந்த வாரண்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டருக்கு மட்டும்தான், அந்த ஹோல் பாடிக்கு வந்து அந்த
0: டூ இயர்ஸ் அந்த மாதிரி கவர் பண்ணுவாங்க.
2: 2 இயர்ஸ் தான் கவர் பண்ண முடியும். ஓகே சார். சரி சார், நம்ம வந்து தொடர்ந்து நம்ம நேர்களோடும் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக இன்னொரு நேர் இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஏறுகோடி விட்டு யமராஜன்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்கள்.
3: ஐயா சிறப்பு இல்லை, வணக்கம், நல்லா பேசிட்டுருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு இருக்குன்னா அது வந்து கம்பல்சரி ஒரு வருஷம் ஒரு தரம் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணியே ஆகணுங்களா, இல்லை ஒரு 6 மாதம் ஒரு தரம் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணாங்களா? எந்த அளவுக்கு
0: கேஸ் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சர்வீஸுங்கிறது கண்டிப்பாக பண்ணணுன்றது இல்லை, நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதாவது எப்போ உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படும்னா எப்பயாவது உங்களுக்கு லோ ஃப்ளேம் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் சர்வீஸ் பண்ண போதுமானது. மற்றபடி நீங்க
3: பண்ணிருப்பாங்க
0: 5 இயர்ஸ் உங்களுக்கு வந்து அதோட வாரண்டி பீரியட் இருக்கு. 5 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்க கட்டாயம் மாத்திக்கோங்க.
3: ரொம்ப நன்றிங்க.
2: சரி, நம்ம தொடர்ந்து நேர்களோடு பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: பிஏ தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம்.

0: எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎட் எம்ஏடி என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
0: கான்டாக்ட் 9524936156.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: சார், இப்போது நம்ம விளம்பர இடைவெளிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ராஜேஸ்வரி மேடம் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுலேருந்து நான் ஒரு கிளை கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கேஸ் ஸ்டவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டாப்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டவ்ஸ்லாம் வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ அதில் வந்து சில நேரம் கிராக்லாம் விழுந்துருதுன்னெலாம் சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்போ அது வந்து அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்.
7: கண்டிப்பாக
6: அதுக்கு ஏதாவது ஹிண்ட்டு
7: நல்ல கேள்வி கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கு. ஸோ இது கிளாஸ் டாப் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா, நேச்சுரலாக நம்ம கிளாஸ் டாப் நம்ம குக் பண்ணும்போது அதோட ஹீட் கண்டிப்பாக கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது அந்த சமயத்தில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது நம்ம குக் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பில் ஆகும், சிந்தும், அந்த மாதிரி பண்ணும்போது அதில் வந்து உடனே துடைக்கணும்னு சொல்லிட்டு ஈர துணியை வச்சு துடைப்பாங்க.
6: ஓகே.
7: ஸோ அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது.
6: சரி.
7: ஸோ என்ன ஆகும்னா, கிளாஸ் வந்து நேச்சுரலாக ஹீட்டாக இருக்கும்போது நம்ம கூல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி உடனே அவங்க துடைக்கணும்னு விருப்பப்பட்டாலும் ஒரு ட்ரை கிளாத்தில் துடைச்சா போதைக்கு டெம்பரரியாக துடைச்சி வச்சுக்கலாம். அது இல்லாமல் அந்த கிளாஸ் ஸ்டாப் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், பர்னர் இல்லாத பக்கத்தில் இடம் இருக்கும், அந்த இடத்துல சூடான பொருள் நம்ம எதுவும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது. மூணாவது பார்த்தீங்கன்னா, சமைச்சு முடிச்சுட்டு ஒரு முக்கால் மணி நேரம் அவங்க எதுவுமே பண்ண வேண்டாம், ஸ்டவ் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் ஹீட்லாம் செட்டில் டவுன் ஆகிருக்கும். அந்த சமயத்தில் கேஸ் ஸ்டவ் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, ஒரு ஈர துணியில் தண்ணி நனைச்சிட்டு நல்லா பிழிச்சிட்டு அழுத்தமாக ஈர துணியை துடைச்சி மெயின்டைன் பண்ணலாம். அது இல்லாமல் ஏதாவது சின்ன ஆயிலெலாம் ஏதாவது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம், ஆயில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் லைட்டாக வேணால் ஒரு சோப் ஆயில் மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்படி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லாவே கம்பெனி சொல்கிறத விட பெட்டராகவே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னொன்று, சில பேர்லாம் வந்து சில நல்ல நாள் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டவ் வந்து நல்லா வாஷ் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக, அது வந்து நாட் அட்வைசபிள். ஸோ எந்த சூழ்நிலையிலையும் கேஸ் ஸ்டவ் வந்து வாஷ் பண்ணக்கூடாது.
6: ஓ,
7: அது வாஷ் பண்ணும்போது உங்களோட லைஃப் டைம் குறைஞ்சிக்கிட்டே வரும்.
6: ஒரு
7: லைஃப் டைம் கொடுத்துருப்பாங்க.
6: ஓகே சார்.
7: அந்த லைஃப் டைம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும்.
6: சரி.
7: ஸோ அது வந்து அட்வைசபிள் கிடையாது உங்களுக்கு.
6: அதாவது இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்ஸ் வந்து கழுவுறது, அந்த சோப்லாம் போட்டு கழுவுறதுங்கிறது வந்து நாட் குட் அப்படின்றீங்க. சரி சார், நம்ம வந்து நிறைய பேசிட்டு தான் இருக்கோம். அடுத்ததான் ஒரு நேரம் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வருக, வணக்கம்.
8: ஹலோ,
6: வணக்கமா, யாருங்கன்னு பேசுறீங்க?
8: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
6: சாந்தி அம்மா சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு
7: கேளுங்க. வணக்கம் மேடம்.
8: கேள்வி என்னன்னா, கொஞ்சம் ஒரு அடுப்பு எரியலன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தோம்.
6: உங்க வானொலி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்கம்மா.
8: வந்துட்டேங்க வெளியே.
6: ம், சொல்லுங்க.
8: அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் அடுப்பு இருந்தாவே வெடிச்சிடும் கேஸ், இல்லாத இதெல்லாம் பயமுறுத்துறாங்க. அது எப்படி என்னன்றது விட, கண்ணாடி பரவாயில்லைங்களா இல்ல சில்வர் பரவாயில்லைங்களா,
6: எந்த கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்றது பெட்டர்னு கேக்குறீங்களா?
7: இப்போ நீங்க கேட்டீங்கம்மா அந்த கேள்விக்கு, ரெண்டு கேஸ் ஸ்டவ் நீங்க யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம், கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம். என்னன்னா உங்களுக்கு வந்து அது சில, இப்போ நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் சொல்லிட்டு. கிளாஸ் ஸ்டவ்வாக இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஒர்க் பண்ணும்போது, அந்த கேஸ் ஸ்டவ் குக் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுன்ற விஷயத்த சொன்னேன். அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கிளாஸ் ஸ்டவ்ல ஒர்க் பண்ணுறது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை.
6: சரி சார், அவங்க வந்து இணைப்புல இருந்து வெளியேட்டாங்க. இருந்தாலும் அதாவது இப்போ இருக்கிறதுல வந்து எது பெஸ்ட்னு கேட்டால் ரெண்டுமே பெஸ்ட் தான். ஆனால் அது நீங்கள் யூஸ் பண்ணுறது தப்பு,
7: ஒருத்தர் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து. ஒரு சிலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விரும்புவாங்க, ஒரு சிலர் கிளாஸ் டாப் விரும்புவாங்க. ஸோ அவங்களோட விருப்பத்தை பொறுத்து தான், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம்.
6: சரி சார், நம்ம வந்து நேர்களோடையும் பேசிகிட்டு இருக்கோம், நம்மளும் நீங்களும் நிறைய தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் சார், ஒரு விளம்பர இடைவெளி, அதை தொடர்ந்து பாடலையும் கேட்டு வந்துடலாம்.
7: சரிங்க.
9: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
10: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12

0: முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை மேம்பட்ட வசதிகள் அனுபவம் உள்ள டாக்டர்கள் குறிஞ்சி மருத்துவமனை உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159 கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் எஸ்வி ரோடு தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் எஸ்வி ரோடு தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்கின?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறினா
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
7: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
10: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
9: எப்படி தெரியும்?
10: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: தட்ஸ் ரைட்.
13: தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: The Kaveri Engineering College Autonomous
2: Biomedical Civil and Computer Science Engineering Electrical and Electronics Engineering Electronics and Communication Engineering Mechanical Engineering BTech Artificial Intelligence and Data Science Information Technology Chemical Engineering and Agricultural Engineering PhD Electrical and Electronics Engineering MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College Autonomous Mecheri Salem Call 9524936156.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
0: நேரம் 9:40. இது வானொலியில் வசந்தம். இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்துட்டு இருக்கு. இளம் தொழில் முனைவோர் தயாநிதி சின்னசாமி அவங்க தான் நம்மளோட இருக்காங்க. சார், இப்போ வந்து நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம், கேஸ் ஸ்டவ் பற்றிலாம் நிறைய பேசிட்டு இருந்தோம். அதில் ஒரு கேள்வி கடைசியை கேட்டத்து வேற ஒரு டாபிக் போகலான்னு இருக்கேன் நான். இப்போ கேஸ் ஸ்டவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு சிக்கல் பிரச்சனை அப்படின்னா அந்த லோ ஃப்ளேம்னுவாங்க, அதாவது பர்னர் வந்து சின்னதாக எரியுது, சில நேரம் வந்து அது கரெக்டாக இது பண்ண மாட்டேங்குது, எரிய மாட்டேங்குதுன்ற ஒரு இஷ்யூ இருக்கு. அது எதனால் வருது, அது எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்க.
5: ரொம்ப அருமையான கேள்விங்க. இது வந்து நிறைய பேர் கஸ்டமர் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா, கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணும்போது நம்ம குக் பண்ணுற ஐட்டம் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஏதாவது நம்ம ஸ்பில் ஓவர் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா பால் அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு வந்து ட்ரபிள் கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பாலில் வந்து நேச்சுரலாக அந்த ஒரு ஒட்டும் தன்மை ஸ்டிக்கினஸ் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து பாலில் பொங்க விட்டாங்கன்னா அது போயிட்டு அந்த பர்னரோட ஹோல்ஸ் வந்து பிளாக் பண்ணிவிடும்.
0: ஓகே.
5: ஸோ அதை வந்து நம்ம திரும்ப நம்ம ரெடி பண்ணாலுமே அது இன்னும் ஒரு ஒரு போர்ஷன் அதில் நமக்கு வந்து ப்ராப்ளம் வரதான் செய்யும் உங்களுக்கு.
0: ஓகே.
5: நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி பண்ணாலுமே, அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வைக்கிறப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிரமம் பார்க்காம அது இருந்து நம்ம பார்த்துட்டு அதை பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் வந்து நமக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து ஒர்க் பண்ணலாம். இது வந்து பேஸ்ட் ஆன் நிறைய சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ஸு. அது

0: அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இதை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு.
1: ஓகே சார், நிறைய அதாவது ஒரு சூப்பரான விஷயம் சொன்னீங்க. அடுத்ததாக ஒரு நேர் இருக்கார், அவங்களோட பேசிடலாம். வருகிறோம், இணைப்புலேருந்து வெளியிட்டாங்க. சார், இப்போ வந்து நிறைய நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் கேஸ் ஸ்டவ் பற்றிலாம் கிட்டத்தட்ட நிறைய பேசிட்டோம். அடுத்ததாக நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னா, இந்த நான்ஸ்டிக் வந்து இப்போது நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் கிச்சன் அப்ளைன்சஸில். ஆனால் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லதில்லை, உடம்புக்கு கேடுதல்னா கூட சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ உண்மையிலே நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இல்லை, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க.
0: இப்போ நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணலாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதில் சில கெமிக்கல்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணாங்க பழைய மெத்தடாலஜி டெக்னிக்கில் இருக்கும்போது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஓஎன் ஒரு கெமிக்கல் இருந்து, அதெல்லாம் இப்போ வந்து இல்லாமல் தான் வந்து நான்ஸ்டிக் வந்து தயாரிக்கிறாங்க.
1: அது எதுக்கு?
0: பிஎஃப்ஓங்கிறது என்ன? பாலிஃப்ளோரிக் ஆக்டானிக் ஆசிட்ங்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ம் பண்ணக்கூடியது நம்ம ஹெல்த்துக்கு வந்து. ஸோ அதெல்லாம் இப்போ இல்லாமல் தான் நான்ஸ்டிக் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த நான்ஸ்டிக்கோட யூசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனாலும் நம்ம எப்படி பார்த்துக்கணுன்னா, அந்த ஸ்கின் லேயர்னு சொல்லுவாங்க, அந்த லேயர் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மரக்கரண்டி அந்த மாதிரியான இது பார்த்து யூஸ் பண்ணும்போது அது நல்லாவும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுலேயே இப்போ அட்வான்ஸ்டாக வந்து 6 லேயர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. அதில் கோட்டிங் சொல்லுவாங்க, அதில் கோட்டிங்லேருந்து 3 லேயர், 5 லேயர், 6 லேயர் இப்படிலாம் வந்து அட்வான்ஸ்டாக இப்போ டியூராஸ்டோன் அப்படிங்கிற மாடல்லாம் புதுசாக வந்துருக்குது. அதில் 6 லேயர் கோட்டிங் இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும்.
1: ஓகே.
0: ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு லைஃப் டைம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸுங்கிறது நீங்கள் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கூட்டமே யூஸ் பண்ணலாம். பட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போ வந்து அவங்க அதை பீல் ஆகுது, அந்த கோட்டிங் வந்து உறிஞ்சி வர மாதிரி இருக்குன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்க ஸ்டாப் பண்ணிடலாம், யூஸேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு வேறு மாற்றிட்டு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு.
1: சரி சார், இப்போ அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்க. ஆல்ரெடி ஒரு ஆசிட் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க, இப்போ அது யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நீங்கள். இப்போ அதில் வந்து நான்ஸ்டிக்கில் வந்து என்னென்ன மாதிரி பொருட்கள் இருக்குது, அது வாரண்டி கேரண்டி?
0: நான்ஸ்டிக் இருக்கிற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா தோசை தவா இருக்குது, ப்ரை ஃபேன் இருக்குது, கடாய் இருக்குது, பணியாரக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தலாம். ஸோ அதில் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இப்போ 1 இயர் வாரண்டி அது மாதிரி வரும் உங்களுக்கு. அதில் மெட்டல் வாரண்டி, மெட்டலுக்கு யூஸ் பண்ணுற மெட்டலுக்கு வாரண்டி கொடுக்கும். கோட்டிங் வந்து நம்ம அதுக்கு வாரண்டி கவர் பண்ண மாட்டாங்க.
1: ஓகே.
0: ஸோ அதில் சில இப்போ வந்திருக்க புது மாடலுக்கு இப்போ ஒரு 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்டாகவும் வந்துட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு.
1: சரி சார், அதாவது நிறைய ஹிண்ட் எல்லாம் சொன்னீங்கன்றனால இதையும் ஒரு ஹிண்ட் கேட்குறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம குவாலிட்டி வாரண்டி வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் பீரியட் ஜாஸ்தியாக வரணும்னா அது எப்படி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணால் இன்னும் லைஃப் பீரியட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும்?
0: அதை என்ன சொல்கிறேன், மரக்கரண்டி யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது அந்த கோட்டிங் டேமேஜ் பண்ணும்.
1: ஓகே,
0: அது ஒன்று. ரெண்டாவது, வாஷ் பண்ணும்போது வந்து சாஃப்டான அந்த ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணணும். இந்த ஸ்டீல் நார் சொல்லுவாங்க, கம்பி நார் சொல்லுவாங்க, அதை மாதிரி பயன்படுத்தும் போது அந்த கோட்டிங் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு.
1: சரி சார்.
0: அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுறது வந்து அட்வைசபிள். நான்ஸ்டிக் குக் வேறு பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம், ஹை ஃப்ளேம் இல்லாமல்.
1: சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, நேர்களும் நம்மளோட பேச ஆர்வமாக இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வருக வணக்கம். ஐயா வணக்கம்.
2: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க மேடம்.
2: வணக்கம் ஐயா, எனக்கு 2 கேள்விகள் இருக்கு.
0: சொல்லுங்க மேடம்.
2: ஒன்னு, இந்த கேஸ்ல அடைப்பு ஏற்படுறது அப்படிங்கறது அந்த எல்லோ கலர் ஃபிளேம் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் கேஸ்ல, கேஸ் ஸ்டவ்ல அடைப்பு ஏற்படுது, அதை பத்தியும். இப்ப அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இத சொன்னீங்க, தோசை டவா எப்படி மெயின்டைன் பண்ணோம்னு. அத நம்ம வந்து அலம்பனோம்னா வெறும் தண்ணியில அலம்பினாலும் அதுக்கு லேயர் வந்து லைஃப் டைம் நிறைய இருக்கும் அப்படின்னு கேள்விப்படுறோம். அது உண்மையா?
0: நீங்கள்
1: அதான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஏதோ சொன்னாங்களே சார், அந்த மாதிரி ஏதோ இஷ்யூ இருக்குங்களா?
0: இல்லை, நார்மல் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம்,
1: வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, சூப்பர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பேசிட்டு தான் இருக்கோம், நம்ம தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசுவோம்.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
5: சூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கேன்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை விளங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.
1: சார், இப்போ வந்து நான்ஸ்டிக் வந்து நிறைய சொன்னீங்க, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் வந்து என்னன்னாலும் நாங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ நான்ஸ்டிக் பதிலாக வேறு என்ன அதுக்கு மாற்றாக இப்போ ஏதாவது இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள்.
2: இப்போ அது மாற்றாக இப்போ ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று இந்த கேஸ்டைன்னு சொல்லுவாங்க, வார்பெரும்புன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெட்டலில் யூஸ் பண்ணி இப்போ வந்து தோசை கல், தோசை தவா, கடாயி, ஃப்ரை ஃபேனு, கிரில் ஃபேனு, பணியாரக்கல், ஆப்பச்சட்டி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க பயன்படுத்தலாம்.
1: சரி,
2: ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். மெட்டல் எப்படி வேணாலும் மரக்கரண்டையெல்லாம் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ மெட்டல் ஸ்பூனு, மெட்டல் கரண்டி யூஸ் பண்ணலாம்.
1: சரி சார்.
2: ஸோ இது வந்து லைஃப் டைம்ங்கிறது நம்ம யூஸேஜ் பண்ணுறது பொறுத்து தான். இது வந்து நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நேச்சுரலாக இது வந்து அயன். ஸோ இது அயன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹெல்த்துக்கு பெனிஃபிட் தான் அது உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஐட்டம் இருக்குது. இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைப்ளைன் சொல்லுவாங்க, மூணு லேயர் உள்ள கடாயி, அதில் ப்ரை ஃபேனு, அந்த மாதிரி ஐட்டம்லாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க மாற்றாக வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு.
1: சரி சார். இப்போ அதோடைய லைஃப் பீரியடு எவ்வளோ இருக்கும்னு உறுதியாக எதுவும் சொல்ல முடியுங்களா?
2: இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஐட்டம்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணலாம் நீங்கள். 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள்.
1: சரி.
2: இப்போ கேஸ்டைன்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் எண்டு கிடையாது. நீங்கள் வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் பண்ணலாம். ஸோ நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம கொடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு நம்ம,
1: அதாவது எங்கள் பாட்டி காலத்தில் யூஸ் பண்ணது நாங்கள் யூஸ் பண்ணணும்னு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடுத்து வர தலைமுறை சொல்லலாம் இல்லைங்களா? சரி சார், அருமையாக நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். நான் பனந்தூர் சுகந்தி அன்பழகன் பேசுறேன் சார்.
2: வணக்கம் மேடம்.
3: சார், குக்கரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க சார, ப்ரெஷர் குக்கரை பத்தி. இந்த குக்கர் வந்து குறிப்பிட்ட இயர்ஸ் மேல நல்லா இருந்தா கூட பயன்படுத்த கூடாது, அதனால கேன்சர் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க சார். அதனால அது குவாலிட்டி எதனா இருக்காங்க சார், ஹை குவாலிட்டி அப்படி ஏதாச்சும், அது உண்மைதானா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
2: ரொம்ப நல்ல கேள்வி மேடம். நீங்க சொல்றது வந்து இப்போ குக்கர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மெட்டல் யூஸ் பண்றாங்க, அலுமினியம் இருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு. இப்போ இந்த அலுமினியம் குக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம சஜஸ்ட் பண்றது என்னன்னா 5 இயர்ஸ் லைஃப் டைம். உங்களுக்கு வந்து என்ன 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அது பயன்படுத்தாதீங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த அலுமினியம் வந்து உங்களுக்கு ஓவர பீரியட் ஆஃப் நம்ம யூசேஜுக்கு அப்புறம் அதோட தன்மை வந்து இழந்து ஃபுட்டில் மிக்ஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைக்கு மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதை பயன்படுத்துறது வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அட்வைசபிள் இல்லை. ஸோ அதுக்கு மாற்றாக இப்போ அதுவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வேண்ட வேண்டாம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இப்போ இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர், சிங்கிள் லேயர் குக்கர் இருக்குது, 3 லேயர் ட்ரைப்ளை குக்கர் எல்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10-12 வருஷம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னொன்று, அலுமினியம் வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் மெட்டல் வந்து சிப் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் என்றைக்குமே உங்களுக்கு வந்து மெட்டல் சிப் ஆகாது. ஸோ அது இல்லாமல் மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கிரேடு தான் யூஸ் பண்ணுவாங்க. 304 ஒரு கிரேடு இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம்.
1: தேங்க்யூ. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஐஎஸ்சி முத்திரை அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பொருட்கள்லாம் அதெல்லாம் பார்த்து வாங்குறதுங்கிறது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவ்வளோ அது பார்க்குறாங்களான்னு தெரியல. பட் இப்பயும் அது பார்க்குறதுக்கு வந்து தேவை இருக்கா? அதனுடைய அது பார்த்து வாங்குறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன?
2: கண்டிப்பாங்க, இப்போயுமே அது பார்க்கணுன்றது அவசியமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போயுமே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு போலியோ வந்துக்கிட்டு இருக்கு சந்தையில். ஸோ அதை வந்து பார்க்குறதுன்றது நல்லது தான். அதுக்கு என்ன ரெஜிஸ்டர்ட் நம்பர் அந்த மாதிரிலாம் விஷயங்களாக இருக்கும், அதில் நம்ம செக் பண்ணுற மாதிரி கூட பார்க்கலாம். நம்ம இதை செக் பண்ணால் கூட பண்ணலாம். ஸோ அதனால் எப்பயுமே அது வந்து அவசியமாக தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல்லே குக்கர்னு சொல்லி மேடம் கேட்கும்போது சொல்கிறேன், இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அது வந்து இப்போ சந்தையில் வந்து என்னென்னா நிறைய ரீசைக்கிள்டு மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விர்ஜின் மெட்டல்னு சொல்லுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக ஒரு மெட்டல் வந்து ஃப்ரெஷ்ஷாக அலுமினியமாக இருந்தாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷாக மெட்டல் வாங்கி தான் ஒரு டைம் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் அந்த மாதிரியான மெட்டல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ரீசைக்கிள்டு யூஸ் பண்ணுற மெட்டல் வந்து என்ன ப்ராடக்ட் வருதோ அதை நம்ம கொடுக்குறதில்ல.
1: சரி சார்.
2: ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் பெனிஃபிட் வந்து இன்ஷூர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து.
1: ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசைக்கிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் இல்லைங்களா? சரி சார். அடுத்த ஒரு நேர் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வருக வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யாருங்கன்னு
4: பேசுறீங்க? பேசுறேன்.
1: தர்மலிங்கம் ஐயா, உங்க கேள்வி என்ன?
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: நம்ம கேஸ் ஸ்டவ்ல சமைக்கிறத விட இண்டக்ஷன் ஸ்டவ்ல சமைக்கிறதுனால பெரிய அதிகமா அப்படின்னு.

0: தெளிவாக சொல்லிட்டு.
1: இல்லை, இது வந்து கெடுதல் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்கய்யா. நீங்கள் அதுலேயும் பயன்படுத்தலாம், இதுலேயும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து அது இருக்கிறதுன்னு போது உங்களுக்கு வந்து சடனாக வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் கேஸ் வந்து தீர்ந்துருச்சு பயன்படுத்தணும்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்ங்கிறது. ஸோ ரெண்டுமே பயன்படுத்தலாம், அது ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது.
2: சார், இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்க்குமே வந்து கேரண்டி வாரண்டிலாம் இருக்கும் இல்லைங்களா?
1: ஆமாங்க
2: சார். அது அதை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி அது யூஸ் பண்ணுறதுல வந்து எப்படி யூஸ் பண்ணால் அதுக்கு லைஃப் டைம்?
1: இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வரும் உங்களுக்கு. ஸோ காயிலுக்கு ஒரு 3 இயர்ஸ் வாரண்டி கவர் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஆரம்பிச்சு 1600, 1900, 2000, 2200, 2400 வரைக்கும் கூட உங்களுக்கு வாட்ஸ் அவைலபிள் இருக்கு.
2: சார், இப்போ வாட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதுக்கான பவரும் அதிகமாக தேவைப்படும் இல்லைங்களா?
1: அது எப்படி உங்களுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, வாட்ஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களோட குக்கிங் டைமும் கம்மியாகும்.
2: சரிங்க.
1: ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாம் முறையில் சேமான இதுதான்.
2: வாட்ச் அதிகமாக இருக்கும்போது, அதாவது நான் இப்போ யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு குக்கிங் டைம் குறையுது, நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
1: அதாவது நீங்கள் வாட்ஸ் கம்மியாக இருக்கும்போது குக்கிங் டைம் அதிகமாகும். ஏன்னா அது வாட்ஸ் வந்து சர்டன் பவர் அவ்வளோதான் உங்களுக்கு ரீச் ஆகும், அதுக்கு மேலே உங்களுக்கு ஹீட் வராது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நீங்கள் குக் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வாட்ஸ் அதிகமாக தான் உங்களுக்கு ஹீட் அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது அதிகமாக நீங்கள் குயிக் ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள்.
2: அப்போ வாட்ஸ் அதிகமாக இருக்கிறது வாங்குறது பெஸ்ட் இல்லைங்களா? சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். பேசுவதற்கு முன்பாக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில். திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும்

0: தள்ளுபடியும் தராங்க.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
7: சார், வந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தான் இருக்கும், இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கு. அப்படின்னும் போது சில ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் கண்டிப்பாக கேட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
8: சரி,
7: முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெஷர் குக்கர் வந்து நீங்கள் சொன்னீங்க, அதில் வந்து இப்போ புதுசாக அட்வான்ஸாக என்னென்ன பொருட்கள்லாம் வந்திருக்குன்றதை பற்றி சொன்னீங்க. ப்ரெஷர் குக்கரில்

0: அதே மாதிரி மற்ற கிச்சன் அப்ளையன்சஸில் வந்து என்னென்ன மாதிரியான புது ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் ஆயிருக்குன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: ஓகேங்க. இப்போ மிக்ஸி எடுத்திங்கன்னா, மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் 3 ஜார் மிக்ஸி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து புல்லட் மிக்ஸி தனியாக இருக்குது, அது வந்து 2 ஜார் உள்ள மாதிரி இருக்கும்.
0: அது புது ப்ராடக்ட்.
1: ஆமாம், அதில் வந்து மிக்ஸி ப்ளஸ் புல்லட் மிக்ஸி ரெண்டுமே ஃபியூஷனாக ஒரே ப்ராடக்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு நியூ மாடல், 750 வாட்ஸில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூசர் இருக்குது, ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, கோல்டு ப்ரெஸ் ஜூசர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 200 வாட்ஸ் தான் அந்த ஜூஸரோட பவர். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அதில் இருக்க நியூட்ரியன் வேல்யூ வந்து 99% உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ ஜூஸர் வந்து ப்ராப்பரான ஜூஸ் வந்து நம்ம எடுக்கணுன்னா அதை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கான கொடுத்துருக்காங்க, அது ஒன்று பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஆம்னி பாட்டு, ஸ்மார்ட் குக்கு இப்படிங்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஐட்டம், இப்போ நம்ம திடீர்னு கேஸ் இல்லை அப்படின்னா கூட அதை வச்சு நம்ம சமைச்சிக்கலாம்,
0: சரி
1: எல்லாமே செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஆம்னி பாட்டு ஸ்மார்ட் குக் ஐட்டம்லாம் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸ்க்கு ஸ்டெல்லோரான்னு சொல்லிட்டு ஒரு மாடலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 burner, 4 burner அந்த மாதிரியான ஸ்டவ்லாம் புதுசாக வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க.
0: சரி,
1: ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண நியூ மாடல் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு.
0: அதாவது இதை பற்றியே ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம் போல சார்.
1: ஆமாங்க.
0: சரி சார், நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ நம்ம நீங்கள் உங்களுடைய ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்னீங்க, இன்னும் ஒரு முறை அது
1: நம்ம ஷாப் வந்து இப்போது தருமபுரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் பிரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் சொல்லிட்டு இருக்குங்க.
0: சரி சார், இப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ அங்கே வரோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா, என்னென்ன பொருட்களுக்கு இருக்குது?
1: ஆமாம், இப்போ வந்து ஆஃபர் இருக்குங்க, நம்ம ஆஃபர் போயிட்டுருக்கு. இப்போ July 15 வரைக்கும் ஆஃபர் இருக்குது.
0: சரி சார். ஸோ
1: ஆஃபர் என்னென்ன, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். இப்போ உங்களுக்கு ஓல்டு கிச்சன் ஐட்டம்ஸு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி தூக்கி போடணுன்ற மாதிரியான ஐட்டம்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ குக்கரு, பழைய மிக்ஸி, கிரைண்டர், கவுண்ட் மிக்ஸிஸ் கிரைண்டர்ஸு, இல்லை நான்ஸ்டிக் தவா கடாயி, இல்லை கெட்டில், இல்லை வந்து ஸ்டவ், சிம்னி, அது மாதிரி எது வேண்டான்னு ஒதுக்கி வச்சு வேண்டான்னு தூக்கி போட்டோமா வச்சுருப்பீங்களோ அந்த ஐட்டம் கொண்டு வந்தீங்கன்னா நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் up to 60% வரைக்கும் நீங்கள் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
0: சரி சார், ஆஃபர் வந்து அது இருக்குது. அதே மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ்,
1: டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. டிஸ்கவுண்ட் ஆஃபர் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம். up to 15 வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்குது. அந்த ஓல்டு ஐட்டமில் கூட பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட் வேணாலும் கொடுக்கலாம், எந்த கண்டிஷன் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ எந்த கண்டிஷன் இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆஃபர் கொடுக்குறோம் உங்களுக்கு.
0: நீங்கள் ப்ரெஸ்டீஜ் வச்சிருக்கனால ப்ரெஸ்டீஜ் தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, எந்த ப்ராடக்ட் வேணும் எடுத்துருவாங்க. சரி சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேயர்கள் வந்து நிறைய கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட கேட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு நம்ம நேயர்கள் நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் நம்பர் கிடைக்குமா, சொல்ல முடியுமா?
1: ஆ, அது எடுத்துக்கலாங்க. 9443633363.
0: 94 43 63 63
1: கடைசியாக
0: 63 மறுபடியும். சரி சார், 94 43 63 33 63 அப்படிங்கிற எனக்கு வந்து தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் இல்லைங்களா? சரி சார், அருமையாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நேரம் போனதே தெரியாத அளவுக்கு நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் வந்து சொன்னீங்க சார். பண்பலைக்கு நேரில் வந்து நிறைய தகவல்கள், எங்களுடைய என்னுடைய கேள்விகளுக்காக இருக்கட்டும், நேர்களுடைய சந்தேகங்கள், நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் சொன்னீங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பொருட்களை எப்படி எப்படி வந்து யூஸ் பண்ணால் அதோடைய லைஃப் டைம் நிறைய கிடைக்கும்ன்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. எல்லா பொருட்களுக்கும் மிக்க நன்றி சார், நிலையத்திற்கு வந்ததுக்கும் எங்கள் கிட்ட உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கும் மிக்க நன்றி.
1: நன்றி சார். தருமபுரி FM-க்கும் நேயர்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ.
0: நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்றைக்கி நம்பிக்கை நட்சத்திரமாக வானொலியில் வசந்தம் பலம் வந்தது. இன்றைக்கி நம்பிக்கை நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் தயாநிதி சின்னசாமி அவங்கள தான் பங்கேற்றாங்க. நேர்லையில் நமக்கு வந்து நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் சொன்னாங்க. அவங்களோட பேசிய அந்த நிறைவோடு சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 10 மணி, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக். தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து

0: சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. ஜே என் மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், ஜே என் மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. ஒரு பழைய பாடலை பாடிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, எதை தொலைத்தீர்கள், இப்படி பாடிக்கொண்டு வருகிறீர்கள் என்று நான் கேட்டேன். ஓர் அருமையான பழைய பாடல் சீர்காழி பாடியது, பாடிக்கொண்டு வந்தேன். ஆனால் அந்த பாடலில் கவிஞர் என்ன சொல்ல வருகிறார் என்பதுதான் புரிய மாட்டேன் என்கிறது. இது புகழ்மதி. அப்படி வாங்க வழிக்கு. இன்னைக்கு நாட்டில் நம்மில் பலர் செய்கிற காரியத்தைத்தான் அன்றைக்கே கவியரசர் எழுதி வைத்திருக்கிறார் என்றேன் நான். இன்றைக்கு நாட்டில் நம்மில் பலர் செய்கிற காரியமா? என்ன பூடகமாக பேசுகிறீர்கள், இது பாட்டை விட புரியாமல் அல்லவா இருக்கிறது. நண்பர் புகழ்மதி சொன்னார். எனக்கு முல்லாவின் கதை ஒன்று நினைவுக்கு வந்துவிட்டது. ஒரு நாள் ஒரு தெருமுனையில் முல்லா நசுருதீன் எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அவர் துழாவி துழாவி தேடிக்கொண்டிருந்ததை பார்த்த சிலர் அவருக்கு உதவுவதற்காக அவர்களும் சேர்ந்து தேடத் தொடங்கினர். முல்லா வெகு மும்முரமாக அங்குலமங்குலமாக தேடிக்கொண்டிருந்தார். அவருடைய மும்முரத்தை பார்த்த மற்றவர்களும் அதிக சிரத்தையுடன் தேடத் தொடங்கினர். ஒருவர் மெதுவாக முல்லாவின் அருகே வந்து கேட்டார், நீங்கள் எதையோ தேடுகிறீர்கள் என்று தெரிகிறது, ஆனால் நீங்கள் தேடுகிற பொருள் என்னவென்று எங்களிடம் கூறினால் நாங்கள் தேடுவதற்கு வசதியாக இருக்கும் என்றார். ஓ, அதுவா, சாவியை தொலைத்து விட்டேன், அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார். மற்றொருவர் முல்லாவிடம் கேட்டார், அது தனியாக ஒரு சாவியா, இல்லை நாலந்து சாவிகள் சேர்ந்த கொத்தா, அது ஏதேனும் ஒரு செயினில் கோர்க்கப்பட்டிருக்குமா? ஆகா, விளக்கமாக விவரமாக கேட்கிறீர்களே, நன்றி. நான் தொலைத்தது கொத்துச்சாவி இல்லை, அது தனிச்சாவி, எந்த செயினிலும் கோர்க்கப்பட்டிருக்காது. எல்லாரும் முல்லாவுடன் சேர்ந்து மறுபடியும் தேடத் தொடங்கினர். சிறிது நேரம் சென்றவுடன் தேடி களைத்தவர்களில் ஒருவர் வந்து முல்லாவிடம் கேட்டார், சாவியை எந்த இடத்தில் தொலைத்தீர் முல்லா? முல்லா அமைதியாக பதில் சொன்னார், என்னுடைய வீட்டில். அடப்பாவி, வீட்டில் தொலைத்த சாவியை யாராவது தெருமுனையில் வந்து தேடுவார்களா? கேட்டார் ஒருவர். முல்லா மீண்டும் அமைதியாக பதில் சொன்னார், வீட்டிற்குள் வெளிச்சமில்லை, இங்குதான் வெளிச்சம் இருக்கிறது, அதனால்தான் இங்கு வந்து தேடுகிறேன். தெருமுனையில் தேடிய எல்லாரும் திகைத்து போனார்கள். இப்படித்தான் நம்மில் பலர் வாழ்க்கையில் எதை எங்கே தேட வேண்டுமோ அதை அங்கே தேடாமல் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். வீட்டிற்குள் இருக்கும்போது அலுவலக சிந்தனை, அலுவலகத்தில் இருக்கும்போது வீட்டு சிந்தனை, கோயிலுக்குள் செல்லும்போது இடைவிடாத செல் பேச்சுக்கள், பயணிக்கும்போது பயன் தராத பல சிந்தனைகள், சுற்றுலாவிற்கு சென்றாலும் சுற்றி நிற்கும் பிரச்சனைகளோடு போராட்டம். இப்படி எதை எங்கே தேட வேண்டுமோ, எதோடு எங்கே போராட வேண்டுமோ அதை விடுத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் வெற்று தேடல்களாலேயே நிரப்பி வருகிறோம். தேடுவோம் வைத்த இடத்தில், தேடுவோம் கிடைக்கிற இடத்தில் கிடைக்கிற பொருள்களை.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், ஜே என் மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், ஜே என் மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
3: நேரம் 10:05. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. இது நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்கள் வலம் வரப்போகுது. நீங்க என்ன பண்ணணும்னா 0-43-42-24-40 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு, உங்களோட ஊரோட பேரையும் உங்களுடைய குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்புவீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்கலாம், உங்க குரலையும் நீங்க கேட்கலாம். ரெடியானீர்களே? இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்கின?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
4: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
4: தங்க விலை ஏறலாம்,
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
4: ஹே சூப்பர்.
5: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி உங்களுடைய விருப்பப்பாடல்கள் நிகழ்ச்சியில ஒழிக்க போகுது. நேர்களே, நான் சொன்ன நம்பருக்கு உடனே போன் எடுங்க. என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத உங்கள் குரலை பதிவு பண்ணுங்க, எங்களுக்கு வாய்ஸ் பைட்டாக அனுப்பி வைங்க. உங்கள் குரலையும் கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியில் முதலாவதாக யாரோட பாடல் வளம் வரப்போகுது அப்படின்னு கேட்போம்மா.
8: என்ன வரும் அடுத்து? சத்யநாதபுரம் வந்து காசி பேசுகிறேன். எனக்கு காதல் ரோஜா என்ற படத்துலேருந்து நிலவீதுவை காசிமா.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா?
2: அதுவும் ஆப்ல இருந்தா?
1: ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள்.

0: பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பத்து மணி 17 நிமிஷம் ஆயிட்டுருக்குங்க. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரோட பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்போம். மனையர்களே
2: வணக்கம். சேலம் மாவட்டம் கொத்தாமடியிலிருந்து விஜயா செல்வம் பேசுகிறேன். தங்க மனசுக்காரன் படத்திலிருந்து மணிக்குயில் இசைக்கிறது பாடல்.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: 10:25 ஆயாச்சுங்க, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேர்களே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ தானே 10:30 தானே ஆகுது, 11 மணிக்கா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பீங்க. முதல்ல போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க. சாலையில் பயணம் செய்யும் பயணிகள், உங்களது பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, அதே மாதிரி காரில் போகும்போது சீட் பெல்ட் போட்டுட்டு போங்க, அதே மாதிரி ரோட்டில் போகும்போது அதிக வேகம் போகிறத நம்ம தவிர்க்கலாம். அது நமக்கும் நல்லது, நம்ம காருக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட பாடல், யாரோட விருப்ப பாடல், யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போம். மன்னர்களே,
5: என் பேர் செல்வம், மேல்நாக்கிமட்டி. ரச்சகன் படத்திலிருந்து சந்திரினி பட்டோதயார் பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களே, இன்று காலை 11 மணிக்கு தர்மபுரி இனிமே சேமியா மாவு வகைகள் வழங்கும், கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பின் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வரப்போகுது. ஆமா தோழிகளே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடலை நீங்க நிகழ்ச்சியில கேட்கலாம். இன்னைக்கு பூவே பின் பூவே பாவையர் விருப்பமா என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சு வைங்க. 11:05 உங்களுடைய விருப்ப பாடல்களை. நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரோட விருப்ப பாடல் வரப்போறது, யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத கேட்போமா?
4: தர்மபுரி ஆகாஷ்வாணிக்கு நன்றி, வணக்கம். சித்திரம் அவன் இவன், பாட்டு டியா டியா டோலே. என் பேரு HV உச்சேகோட, அழகாபுர கிராமம், அனூர் தலப்பு, சாமராஜ் நகர் ஜில்லை. நன்றி, வணக்கம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: 10:42 ஆயிட்டு இருக்குங்க. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை. எல்நினோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் கொளுத்திட்ருக்கு ஒரு பக்கம், மழை வெள்ளம் இப்படி போய்கிட்டு இருக்கு. பாருங்கள், ஜூன் முடிஞ்சு ஜூலை கூட ஆரம்பித்தாச்சு, இன்னும் வெயில் கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியுது?

0: எனக்கு தெரியல, வெயில் கொளுத்திட்டுருக்கு அப்படின்னு தாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் கொஞ்சமாவது நம்ம மரங்களை நடுவோம். அதே மாதிரி பூமியை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாழ்படுத்தாமல் நம்ம வச்சுக்கணுங்க. சரி, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி வட்டம் கோட்டியூர் கிராமத்திலிருந்து கௌரீசன் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்தில் எங்கே அந்த வெண்ணிலா.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன்.
0: டெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: 10:49 ஆயிட்டு இருக்குங்க. பாட்டு கேட்டா டைம் போறதே தெரியுது இல்லையா? தெரியறதே இல்லை இல்லையா? நேரிலாகிய உங்களுடைய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் வளம் வந்துட்டுருக்கு. ரொம்பவே அருமையான பாடல்கள், நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நீங்களும் வந்து ரசிச்சிருப்பீங்க, ஐயோ என்னோடய பாட்டு வந்துருச்சு, என்னோடய பாட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் துள்ளி குதிப்பீங்க, அது எங்களுக்கு தெரியுது. சரி, அடுத்ததாக யாரோட பாடல் வரப்போகுது, என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா நேர்களே?
7: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். நான் பாலக்கோடு அன்பு. படம் சந்திரமுகி, பாடல் அண்ணனோட பாட்டு. நன்றி.

0: அழகாக எழுந்து ஆட்டம் போட வைக்கிற மாதிரி ஒரு பாட்டை கேட்டு ரசித்தோம் இல்லையா நேர்களே. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேர்களுடைய பாட்டு ஒளிபரப்பாச்சு இல்லையா. அடுத்ததான் நிறைவாக யாரோட பாட்டு ஒளிபரப்பாகுது, எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத கேட்போமா.
1: சேலம் மாவட்டம் கொளத்தூரிலிருந்து ரேவதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் நீ வருவா என படத்திலிருந்து ஒரு தேவதை வந்துவிட்டாள் பாடல்.

0: நேர்களே, இதுவரை கேட்டு ரசிச்சிங்க நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழித்த அனைத்து பாடல்களும் உங்களுடைய விருப்ப பாடல்கள். சரி நேர்களே, மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கௌசல்யா ராஜா. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 11 மணி. நேயர்கள் கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்களே, இன்று நாம் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் பார்க்கவிருப்பது செட்டிநாடு உக்காரை. இந்த செட்டிநாடு உக்காரை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு ஒரு கப் அளவிற்கு, பொடித்த வெல்லம் ஒரு கப் அளவிற்கு, ரவை அரை கப் அளவிற்கு, நெய் 100 மில்லி அளவிற்கு, மேலும் முந்திரி திராட்சை இரண்டும் சேர்த்து 50 கிராம் அளவிற்கு போதுமானது. இந்த செட்டிநாடு உக்காரை செய்யறது எப்படின்னா, பாசிப்பருப்பை நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பின்பு அதை கழுவி சுத்தம் செஞ்சுட்டு குழச்சி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே பக்கத்துல இன்னொரு பேன் வச்சு பொடித்த வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த பொடித்த வெல்லத்தை நல்ல பாகு அளவுக்கு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து வச்சிட்டு இருக்கிற இந்த கேப்ல முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்து தனியா வச்சுட்டு, அதே பேன்ல ரவை அரைக்கப்பு அளவுக்கு எடுத்து நல்ல பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு, அதே பேன்ல நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டையும் ஒன்னு

0: சேர்த்து கிளறி மிதமான தீயில கிளறணும். ஒன்னா சேர்த்து கிளறி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் ரெண்டு குழஞ்சு வரும்போது முந்திரை திராட்சை எல்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நெய் சேர்த்து நம்ம கிளறி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது முந்திரை திராட்சைய பாசிப்பருப்பும் ரவையும் ரெண்டும் சேர்த்து அப்படியே குழஞ்சு வர மாதிரி கிளறி எடுத்து வச்சுட்டு முந்திரி திராட்சை ரெண்டையும் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து ரெண்டையும் சேர்த்து கிளறும் போது நெய் கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு கிளறும் போது கெட்டியான செட்டிநாடு உக்காரை தயாராயிடும். என்ன நேயர்களே, இப்ப நான் சொன்ன மாதிரியே நீங்களும் வீட்டுல பாசிப்பருப்பு, ரவை, பொடித்த வெல்லம், முந்திரி திராட்சை இந்த பொருள் மட்டுமே வச்சு சுவையான செட்டிநாடு உக்காரை செஞ்சு பாக்குறீங்களா?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
7: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
8: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கரர்கள், தர்மபுரி.

0: சன்ஃப்ளவர் ஆயில். திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். சகோதரிகளுக்கு முக்கியமான வணக்கம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பூவே பெண் பூவே, இன்றைக்கே பூவே பெண் பூவே வந்து பார்த்தீங்கன்னா சகோதரிகளை உங்களுடைய விருப்ப பாடலாக தான் வளம்புற இருக்கு. பாவையர் விருப்பமாக இன்றைக்கி பூவே பெண் பூவே வளம்புற இருக்கு. அறிமுக நேர்கள் 0343 42 24 40 30 என்ற நேர்க்கும், 94 86 81 10 25 என்ற நேர்க்கும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேர்கள் 0343 42 24 40 31 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் எதிர்நீச்சல் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பெயருடன் பிறப்பை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற வேண்டும். குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால்

12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்ய வேண்டும். ஒரு ஆண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 ஆண்டுகளுக்குள் பிறப்பு சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எந்த காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. எனவே குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின்பு சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதற்கு பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற செப்டம்பர் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நேரம் 11:12. இன்னைக்கு பூவே பின் பூவே பாவையர் வருப்பமாக விளம்பரம் இருக்கு. இணைப்புல காத்திருக்கக்கூடிய சகோதரி வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கமா, யாருங்கன்னு பேசுறீங்க?
3: முத்தூர்ல இருந்து சுதா.
2: முத்தூர்ல இருந்து சுதா, என்ன பாடல் கேட்கலாம்
3: சார்? தர்மதுரை.
2: தர்மதுரையில இருந்து சந்தைக்கு வந்த கிளி பாடல் உங்களுக்காக இதோ நமது பண்பலையில்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறலாம்,
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான
2: அப்ப விலை குறைஞ்சா
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்,
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: நேரம் 11:20 நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி வருக வணக்கம்.
10: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம்.
9: சொல்பவர்
10: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
9: தேன்மொழியம் என்ன பாடல் கேட்கலாம்?
10: ராஜ நடை படத்துல இருந்து கஸ்தூரி மான்குட்டி பாடல் போடுங்க ஐயா, ஒரு அழகிய செல்லக்குட்டிக்காக.
9: சரிங்கம்மா, இது அந்த பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
7: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, சிறுபான்மையினருக்கான பல்வேறு கடன் உதவிகளை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. தனிநபர் கடன், பர்சனல் லோன், கல்வி கடன், எஜுகேஷன் லோன், சுய உதவிக்குழு கடன், கைவினை கலைஞர்களுக்கான கடன் ஆகிய திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த கடன்களை பெற விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள் சிறுபான்மையினர் மத சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் அல்லது குடும்ப அட்டை, 500,000 ரூபாய்க்கு மேல் கடன் உதவி தேவைப்படுவோர் திட்ட அறிக்கை அதாவது தங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆகியவற்றை ஆவணங்களாக சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தையோ, மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகத்தையோ, மாவட்ட மத்திய

0: கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399999.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: sunflower oil. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேரம் 11:30 கேட்டு கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேரூர்மா வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி ஒரு வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து வளர்ச்சி பேசுறேன்.
0: வளர்மதிங்களா?

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: எங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கேர் அருகில் தர்மபுரி.
3: நேரம் 11:37, இது பூவே பின் பூவே. இன்னைக்கு பாவையர் மாவளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கமா, யாருங்க பேசுறீங்க?
4: நாகனூர்ல இருந்து உமா பேசுறேன் சார்.
3: உமா, என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
4: வானத்து போல பாடா.
3: ம்,
4: நதியே அட நைல் நதியே பாடலுங்க சார்.
3: சரி, இது அந்த பாடல் உங்களுக்காக.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன்மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர்
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன்மங்களுக்கு வாங்க.
2: மங்களன்மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேரம் 11:41. கேட்டரசு கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பாவை விருப்பமாக இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கங்க.
3: யாருங்கன்னு பேசுறீங்கம்மா?
4: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
3: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
4: புன்னகை மன்னன் படம்.
3: சரிங்க.
4: புன்னகை மன்னன் படம்.
3: என்ன பாடல்?
4: ஏதேதோ எண்ணங்கள் வளர்த்தேன். அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
3: சரிங்கம்மா, இதோ அந்த பாடல்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: தங்க விலையா சேமிச்சு.

0: பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்,
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: இன்னை செய்தாகம் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 11:48. பூவை பெண் பூவை நிகழ்ச்சியில் அடுத்த கணிப்பில் காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, யாரங்கன்னு பேசுறீங்க?
4: சார், நாமக்கல்ல இருந்து பேசுறோம்.
3: உங்க பேருங்கம்மா?
4: ஆதிலட்சுமி தாங்க.
3: ஆதிலட்சுமிங்களா? என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
4: சார், அதான் வருஷம் 16 இருந்து கேட்டேன்.
3: வருஷம் 16 இருந்து ஒரு பாடல், சரி, உங்களுக்காக கொடுத்துடலாம். நன்றி, இனிப்பில் வந்தமைக்கு.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTECல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்துள்ள அறிவிப்பு: வேலையை பெற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசின் UIEGP திட்டம் மூலம் கடன் மற்றும் மானியம் வழங்கப்படுகிறது. வியாபார தொழில்கள் துவங்க 15 லட்சம் ரூபாய் வரையும் அல்லது திட்ட மதிப்பில் 25% மானியம் வழங்கப்படும். இதற்கான தகுதிகள்: குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், பொது பிரிவை சேர்ந்தோர், 18 வயதிற்கு மேல் 45 வயது வரை உள்ளவர்கள், சிறப்பு பிரிவினர் 55 வயது வரையும், குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்குள்ளும் இருக்க வேண்டும். பயனாளிகள் திட்ட மதிப்பீட்டில் 10% முதலீடு செய்ய வேண்டும். SC ST, BC MBC, சிறுபான்மையினர், பெண்கள், முன்னாள் படைவீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள் 5% வரை முதலீடு செய்தால் போதுமானது. மேலும் இது குறித்து விவரங்களை அறிந்து கொள்ள 0343-42-23-08-92 என்ற தொலைபேசி எண்ணையோ, 89-25-53-39-41 என்ற அலைபேசி எண்ணையோ, 89-25-53-39-42 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
4: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நேரம் 11:55 நிகழ்ச்சியின் நிறைவு. சகோதரி வர்க்க வணக்கம்.
5: காலை வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் பொம்மல்பட்டுல இருந்து எஸ் செல்வி பேசுறேன் ஐயா.
3: செல்வியம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
5: படம் வந்து திருநாள், அதுல இருந்து பழைய சோறு பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பாசம் அந்த பாட்டு கொடுத்துருங்க. நன்றிங்க ஐயா.
3: அப்ப நீங்க பக்கத்து வீட்டுல இருந்தா இன்னைக்கு சாம்பார் வாங்கிருக்கீங்க, சரி உங்களுக்காக.

நேரம் 12:01. இனி கேட்கலாம். இன்று நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அடுத்ததாக வலம் வரவுள்ள நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 12:10 மருத்துவ மலர். இன்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும். பொது மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி ராஜேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பகல் 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் கோபம், அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை. பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பிற்பகல் 1:45 மாநில செய்திகள், வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம். இன்று வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடு. காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபானந்தினி அவர்கள் தரும் தகவல்கள். பிற்பகல் 2:30 பூங்கொற்று, 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள். மாலை 4:00 விடைத்தேடும் நாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் செல்க மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். மாலை 5:05 மாலை தென்றல்.

ஆறு மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். இன்று 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்று கரும்பு சாகுபடி பற்றி சின்னவத்தலாபுரம் எம் ராஜபதி அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளந்தண்டல். இன்று சினிமா சினிமாவாக. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாலடி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். அவையாவும் இன்று இனி வரக்கூடிய நமது பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் நிகழ்ச்சி நிரலாக கேட்டீர்கள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறையின் மூலம் அரசு விடுதிகளில் கல்லூரி மாணவர் மாணவியர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயில விரும்பும் கல்லூரி மாணவர்கள் வருகின்ற July 15 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நேரம் பகல் 12:10, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மருத்துவ மலர். இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வுகளும், பொது மற்றும் நுண்தொலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி ராஜேஷ் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் செல்வராஜ்.
1: சார் வணக்கம். வயிறு அப்படின்னு வந்து சொல்லும் போது பாத்தீங்களா, எல்லோருடைய மனங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, வாயை கட்டி வயிற்றை கட்டி வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வந்து கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க இல்லைங்களா. கண்டிப்பா வயிறுக்கு உண்டான வந்து முக்கியத்துவத்தை கொடுக்கறது இல்ல. வயிறு எந்த அளவுக்கு முக்கியம், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா என்னங்க சார்?
2: ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா என்னன்றாங்க, வயிறுன்றது வந்து நம்மளோட ரெண்டாவது மூளை அப்படின்றாங்க. அதாவது வயிறு நல்லா இருந்தாதான் அனைத்து உறுப்புகளுமே வந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருது. ஏன்னா வயிற்றுல தான் வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்னென்ன தேவையான சத்துக்கள், விட்டமின்ஸு, புரதம், மாவுச்சத்து, கொழுப்பு சத்து எல்லாமே பிரிக்கப்பட்டு வேணுங்கிற உறுப்புகளுக்கு தேவையான அளவு கொண்டு சேர்க்கக்கூடிய வந்து மிகப்பெரிய ஒரு பணியை வந்து வயிறு தான் வந்து செஞ்சிட்டு இருக்குது. அதாவது வந்து வயிறு சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம்னாவே, இப்போ ரீசன்ட் மெடிக்கல் இதில் என்னன்றாங்கனாக்கா, வாயிலிருந்தே ஆரம்பிக்குது. அதாவது வாய்ப்பகுதியிலிருந்து சாப்பாடு சாப்பிட்றோம், உள்ளே போகுது உணவு குழாய், உணவு குழாயிலிருந்து இறப்பை, இறப்பையிலிருந்து அப்படியே அந்த டியோடினோன்ற அந்த பார்ட்டு, அங்கிருந்து பார்த்தீங்கனாக்கா அப்படியே சிறுங்குடல், பெருங்குடல், அப்புறம் கீழே வந்து அப்படியே மலமாக வெளியே வந்துடுது. இதுதான் வந்து ஒரு நார்மலாக மனிதனுக்கு வர வேண்டியது. இது நடுவில் அந்த ஜீரணம் ப்ராசஸ் நடக்குது, அது வேணுங்கிற சுரப்பிகள் இருந்தெல்லாம் வந்து ஜீரண ஆய் செய்ய பண்ணி வேணுங்கிற சத்துக்கள் எல்லாம் வந்து பிரித்து எடுத்துக்கப்பட்டு பின்னாடி வந்து எல்லாமே வந்து வேணுங்கிற உறுப்புகளுக்கு என்னென்ன தேவையோ அது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை தான் வந்து இந்த குடல்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்கின்றன. இது இல்லாத வயிறுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, கிட்னியும் வயிற்றில் தான் இருக்குது செய்து பண்ணுது. இந்த மாதிரியான பல முக்கியமான உறுப்புகளும் வந்து வயிற்றில் தான் இருக்குது செய்து பண்ணுது. அதனால் வந்து வயிறுன்றது பார்த்தீங்கன்னாக்கா வந்து உடம்புல வந்து ஒரு மிக மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக தான் இது பண்ணுறோம். பட் அதில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு வர்றது பார்த்தீங்கன்னா அந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாக வருது. ஏன் அப்படின்னாக்கா ரெண்டு மூணு விஷயங்கள், நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாம் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வந்து கடுமையாக மாறிடுச்சு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நம்ம போகிறது, அப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினாக லேட் நைட்டில் சாப்பிட்றது அது ஒரு பழக்கமாக போயிடுச்சு. இந்த மிட் நைட் பிரியாணி, அப்புறமா அந்த மிட் நைட்டில் போய் வந்து மற்ற ஐட்டங்கள் சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு ஃபேஷனாக மாறி செஞ்சு பண்ணதுனால நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக குடலுக்கு தான். குடல் பாதிச்சிச்சுனாவே உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இரண்டாவது மூளை அப்படின்னு வந்து நம்ம வந்து வயிறு அந்த குடலை தான் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பாதுகாக்கணும்.

0: அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒன்றும் பெருசாக அதுக்காக நீங்கள் போயிட்டு வந்து காலையில் 4 மணிக்கு எழணும், 3 மணிக்கு எழணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம சாப்பிடுகின்ற உணவு போல் வந்து நம்ம ஒழுங்காக வந்து பராமரித்து என்ன சாப்பிடணும் அப்படின்றத வந்து பகுத்து நம்ம செஞ்சோம்னாவே அது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். அப்புறம் நான் முன்ன எல்லாத்துக்கும் போய் சொல்கிறது தான், அந்த ஃபாஸ்டிங் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாளாவது இருந்தீங்கனாக்கா அந்த குடலுக்கு நம்ம ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆச்சுனாவே அதுவே வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி எல்லாம் அதே குடலே வந்து தன்னால் ஆயிக்கும் செஞ்சிடும். அதனால் வந்து இந்த குடல் பாதுகாப்புன்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மெயினாக வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறது கொஞ்சம் சேஃப் நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது இல்லாத வந்து ஹோட்டலில் வந்து ரெகுலராக சாப்பிட்றத எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மிட் நைட்ல சாயங்காலம் 7 மணிக்கு மேலே சாப்பிட்றது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சூரிய உதயத்துக்கு பின்னர் சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி சாப்பிட்றது வந்து அட்வைசபிளாக இல்லை. அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் செஞ்சிட்டோம்னாவே ஓரளவு வந்து குடலை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம்.
1: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார்.
2: வணக்கம் ஐயா, என்னுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு குடல் இறக்கம் வருது, அது ரெண்டாவது என்ன காரணம், அவன் சாப்பிடுற சாப்பாடு காரணமா இல்ல தண்ணி நீர் எடுத்துக்காதது காரணமா? சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பிளஸ் டூ படிச்ச பிள்ளைங்களுக்கு, ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ற பிள்ளைங்களுக்கு, இவ்வளவு சின்ன வயசுல அந்த குடல் இறக்கம் வருதுன்னா?
0: பிறக்கிற குழந்தைங்களுக்கு குடல் இறக்கம் இருக்குமா? நீங்க காலேஜ் வரைக்கும் போயிட்டீங்க, பிறக்கிற குழந்தைங்களுக்கு அது வந்து நம்ம வந்து பிறக்கும் போதே இருக்கக்கூடிய பிரச்சனை. அது அந்த வயசுல எல்லாம் வந்து இப்ப சாப்பாடுனாலயோ இல்ல கடுமையா வேலை செய்யறதுனாலயோ மத்தபடி வந்து மத்த பிரச்சனையினாலயோ வராது. காலேஜ் படிக்கிற வரைக்கும் வருது, இல்ல ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு பிறவில இருந்தே இருக்கும், அது தெரிஞ்சிருக்காது, அவங்க நோட்டீஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா பெருசாகி ஒரு வலி எடுக்குது, இல்ல ரொம்ப மிகசா பெருசாவது, அது சிக்னிபிகண்டா அவங்க நோட் பண்ற அளவு வரும்போது தான் வந்து அவங்களுக்கு தெரியும். அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிறவில இருந்தே இருக்கும். பிறந்த குழந்தைங்களுக்கே வந்து ஹெர்னியா எல்லாம் இருக்கிறத பாத்துருக்கிறோம், சேரம் பண்றோம், அதுக்கு தேவைன்னா ஆப்ரேஷனும் பண்ணிருக்கோம், செஞ்சிருக்கிறோம். ஹெர்னியான்னு ஒன்னு பாத்தினோம்னா அதை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லதுமா. இது வந்து உணவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஹெர்னியாக்கு, பட் ஆனால் வந்து பிறவிலிருந்தே இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வர்றவங்களுக்கு பிறவிலிருந்தே வரக்கூடியது.
1: சரிங்க சார், இப்போ வந்து குழந்தைக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வயிற்று வலின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம். அது வரத்துக்கான காரணம் என்னங்க சார்?
0: நிறைய குழந்தைகள் வந்து நான் வந்து என்னோட ஓபிலையுமே வந்து பார்க்குறேன், வயிற்று வலி நிறைய இருக்கு செய்து பண்ணதுன்ட்டு. இப்போ ரீசெண்டாக என்னன்னாக்கா இந்த பேக்கெட் பண்ண சிப்ஸ் ஐட்டம் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. பேக்கெட் பண்ண சிப்ஸ் ஐட்டம் வந்து ஈவன் குழந்தைங்களுக்கு, ஒரு 10 வயசு குழந்தை 8 வயசு குழந்தைங்கள்லாம் வந்து சிவியராக அல்சரை நாங்கள் பார்க்குறோம். அல்சர் வந்து குழந்தைங்களுக்கு வர்றதை வந்து இது நாள் வரைக்கும் நாங்கள்லாம் பார்க்காத ஒரு விஷயம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும். நாங்கள் வந்து இந்த ஊருக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இல்லை நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பார்த்தா, பட் இப்போ சமீபமாக ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து சின்ன குழந்தைங்க ஒரு 8 வயசு 10 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வந்து அல்சர் வந்து நிறைய வர்றதை பார்க்குறோம். இதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த பேக்கெட்டில் வரக்கூடிய சிப்ஸ் ஐட்டங்கள் வந்து நிறைய சாப்பிட்றதுனால வருது செய்யுதுன்னு சொல்லி ரீசெண்டாக வந்து இந்த ஆய்வுலெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. அதனால் குழந்தைகள் வந்து அந்த வயிற்று வலி வர்றதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த பேக்கெட் பண்ண சிப்ஸ் ஐட்டம்ஸு, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது மிக மிக மிக நல்லது ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி தான் அந்த குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோபி மஞ்சூரியன் வாங்கி கொடுக்கறது, இந்த சில்லி சிக்கன் வாங்கி கொடுக்கறது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே ஒரு ஈவன் ஒரு சின்ன கிராமமாக இருந்து அடிப்படை வசதிகள் இருக்கோ இல்லையோ தெரியல, அந்த இடத்துல ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை போட்டுக்கிட்டு சில்லி சிக்கன் போடுறாங்க. அது இல்லாத இடமே இல்லை. அது குழந்தைங்க கேட்கறாங்க செய்யறாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்றாங்க செஞ்சிடறாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வர்றது செய்யறதுன்றது பார்த்தீங்கன்னா 90-95% பார்த்தீங்கன்னா உணவு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கு. ஒரு 5% வேற ஏதாவது அவங்களுக்கு பிரிவிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்து குடல் திரும்பி இருக்கு செஞ்சிருக்கு, இல்லை ஒட்டு குடல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வருதே தவிர, பட் நாங்கள் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 90-95% இந்த உணவு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. அதுலேயும் இந்த குறிப்பாக அந்த பேக்கெட் பண்ண சிப்ஸ் ஐட்டம் சாப்பிட்டு செஞ்சு பண்ணி அவங்களுக்கு வலி எடுத்ததுன்னா நீங்கள் என்ன மைதியம் பண்ணி செஞ்சு பண்ணாலும் மினிமம் 2 வீக்ஸுக்கு அவங்களுக்கு அந்த வலி குறையிறது இல்லை நான் பார்த்துட்டேன்.
1: சரிங்க,
0: ஈவன் பெட்ல அட்மிஷன் போட்டு நீங்க வைத்தியம் பண்ணி செஞ்சீங்கன்னா கூட 2 வாரத்துக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கான அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பாரம்பரிய உணவான எத்தனையோ உணவுகள் இருக்கு செய்து பண்ணுது, அந்த மாதிரியான உணவுகள் கொடுத்து கொஞ்சம் சத்தா வளர்த்துக்கிறது பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து.
3: வணக்கம். போல வந்து இந்த குடல் இறக்கம் வரது வந்து எதனால வருது, என்ன காரணம்?
0: அதாவது இப்ப குடல் இறக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய தசைப்பகுதியில ஒரு வகையான வந்து ஒரு ஓட்ட

0: யோ இல்ல ஒரு வீக்னஸோ உருவாகிறதுனால வரக்கூடியதுதான் குடல் இறக்கம். அதாவது நம்ம வயிற்றுல இருக்கிற குடலை எல்லாத்தையுமே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம வயிற்றுல இருக்கிற சதைப்பகுதி தான். அந்த சதைப்பகுதியின் அடிப்பாகத்தில் நமக்கு ஒரு வீக்னஸோ ஒரு ஓட்டையோ ஏற்பட்டு அது வழியாக அந்த குடல் வந்து கீழே இறங்கிறது தான் இந்த குடல் இறக்கம்ன்றது. நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 20 25 வயசு வரைக்கும் வருது செய்து பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் பிறவியிலிருந்தே வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ரெண்டாவது கொஞ்சம் ஏஜ் ஆகுறது வருது, ஒரு 40 வயசுல எல்லாம் வருது, 50 வயசுல எல்லாம் வருது செய்து பண்ணதுன்னா வயிற்றுல வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகினானா அந்த குடல் இறக்கம் வரும். ப்ரெஷர் எப்பப்பெல்லாம் ஜாஸ்தி ஆகும், ஒரு சிலருக்கு மோஷன் மலச்சிக்கல் வரும், போய் முக்கி முக்கி மோஷன் போவாங்க, அப்போ வயிற்றுல ப்ரெஷர் கொடுத்து தான் அதை முக்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது கொஞ்சம் ஓல்டு ஏஜாக இருக்கிறவங்க செய்கிறவங்களுக்கு இந்த யூரின் போகிற பாதையிலலாம் பார்த்தீங்கன்னா சத வளர்ச்சி வந்துடும். இந்த ப்ராஸ்டேட்னு ஒரு உறுப்பு இருக்கும், அவங்க யூரின் போகும்போது என்ன பண்ணுவாங்க, முக்கி முக்கி யூரின் போவாங்க. அதே மாதிரி இந்த ஆஸ்மா பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கலாம் நிறைய இரும்புவாங்க. இரும்பும் போதும் பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் காமனான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஹெர்னியாக்கு வர்றது. ஒரு சிலர் பை நேச்சராகவே அவங்களோட தொழிலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பளுவு தூக்கி வேலை செய்கிற வேலையா இருக்கும், இவங்களுக்கெல்லாம் வந்து காமனாக வந்து இது ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நமக்கு வந்து ஒரு குறைபாடு, இது வந்து ஒரு பிரச்சனை, இது வந்து ஒரு சத்து குறைபாடுனால வருது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒன்று பிறவிலிருந்து வரலாம், இல்லைன்னா நான் சொன்ன காரணங்களால வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எதாக இருந்தாலுமே ஹெர்னியான்னு வந்ததுன்னா வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்லா படித்தவர், ஒரு 40 45 வயசு, நல்லா கவர்மெண்ட் வேலையில் இருக்கார், செய்கிறாரு. பத்தாக்கு திடீர்னு நைட்டு வந்து ஒரு 10 10:30 மணிக்கு கடுமையான வயிற்று வலி, பிறந்துக்கிட்டு இருக்கார், செய்கிறாரு. செக் பண்ணி பார்த்து செஞ்சு பண்ணி கீழே இறக்குனாக்க பார்த்தா அந்த இடத்துல குடல் இறக்கும். அந்த குடல் இறக்கத்தில் போய் குடல் அடைச்சிருச்சு, கடுமையான வயிற்று வலி, தாங்க முடியல. கேட்டால் கிட்டத்தட்ட வந்து அது 3 4 வருஷமாக இருக்குது சார்ன்றாரு. அவ்வளோ கேஷுவலாக சொல்கிறாரு. என்ன சார்னாக்கா ஒரு நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல வேலையில் இருக்கார், ஏங்க இதை பெருசாக கண்டுக்கலாம், தொந்தரவு பண்ணலீங்க, அதனால நான் கம்முன்னு விட்டுட்டேன் அப்படின்னு உடனே எமர்ஜென்சியாக ஒரு அவர்கிட்ட சொல்லி செஞ்சு பண்ணி அவர் அப்பயும் வந்து கூட வந்து வலிக்கு ஊசி போட்டு விடுங்க நான் கிளம்புறேன்னு தான் சொல்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட இருக்கிறத புரிய வச்சு உடனடியாக வந்து நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்நேரத்துக்கு 11:30 மணி ஆயிப்போச்சு, ஷிஃப்ட் பண்ணி உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்து செஞ்சு பண்ணால் குடல் வந்து அழுகிற ஸ்டேஜில் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுருந்தாருன்னா கண்டிப்பாக குடல் அழுகியிருக்கும். கட் பண்ணி ஒட்ட வச்சு அதை ஆப்ரேஷன் பண்ணி பெரிய ஆப்ரேஷன் மாதிரி போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பெட்டில் இருக்க வேண்டியிருந்திருக்கும். நாளைக்கு அது வந்து அழுகியிருந்து அது அது ஓட்ட விழுந்து உள்ளே சீவு கசிஞ்சு இல்லை மோஷன் கசிஞ்சிருந்தா அவர் உயிருக்கே கூட ஆபத்தாக இருந்திருக்கும். இவ்வளோ தரப்பட்ட பிரச்சனைகள் அதில் இருக்குது. அதனால் தயவுசெய்து ஹெர்னியான்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கனாலும் தயவுசெய்து போய் வந்து மருத்துவர் அணுகி எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணிக்கோங்க. அறுவை சிகிச்சை வந்து நீங்கள் உரிய காலத்தில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சர்ஜரி, ஒரே ஒரு நாள் பெட்டில் இருந்தால் போதும். அதுவும் இப்போலாம் ரொம்ப ரீசெண்டாக லேப்ராஸ்கோப்பெல்லாம் வந்துட்டு செஞ்சிருச்சு, அதனால் அதை பற்றி ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவை இருக்காதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து.
1: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இந்த குடல் இறக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதங்களில் சொல்லியிருக்கீங்க சார். இந்த ஒபிசிட்டினால வந்து உடல் பருமனால குடல் இறக்கம் வர்றதுக்கு
0: வாய்ப்பு இருக்கு. ஒபிசிட்டியில் எப்படி வரும் செய்யும் பண்ணணும்னு சொல்கிறோன்னாங்க, இப்போ ஒபிசிட்டி வந்துச்சுனாக்கா வந்து அங்கங்கே சதையில எல்லாம் போய் வந்து கொழுப்பு வந்து நிறைய படிமான ஆயிடும். இப்போ வயிற்றுலேயே கூட கொழுப்பு படிமான ஆயிடுச்சுன்னா அந்த வயிற்றில் அந்த சதையோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த சதையோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சி செஞ்சதுனாக்கா அந்த குடல் இறக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஒபிசிட்டியும் ஒரு காரணம் தான். பட் இப்போ ஒபிசிட்டியோட வந்து நான் சொன்ன இந்த வயிற்றுல ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகக்கூடியதுக்கான காரணங்கள் சொன்னேன் இல்லையா, அதுதான் மேக்சிமமான காரணங்கள். ஒபிசிட்டி கண்டிப்பாக ஒரு காரணம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை.
1: இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு சரிங்களா. அப்ப இருந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த கத்தி வைக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்து அந்த ஆபரேஷன் சொல்லக்கூடியது. இப்ப இருக்கிற நவீன காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு, எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்குங்க சார்?
0: கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், எங்க தாத்தா நான் சொல்றது வந்து 87 88 வந்து அவருக்கு வந்து ஒரு ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் வந்து நாம் பண்ணுறோம். நாமன்னா எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்து அவருக்கு பண்ணுறோம் வீட்டில். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வயிற்ற ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 தையல் போட்டு வச்சுருந்து செஞ்சுருந்தாங்க. அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லையே பார்த்தீங்கன்னா 7 நாள் 8 நாள் பக்கம் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட அவர் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு செய்கிறதுக்கு ஒரு 2 3 மாதம் ஆயிடுச்சு. அவர் விவசாயி தான், அவர் வந்து போய் திரும்ப தோட்டத்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. நான் இது கண் கூட பார்த்தேன். பட் இன்னைக்கு நம்ம லேப்ராஸ்கோப்ல பண்றதை செய்யறது இதே ஒட்டு கூடல. இன்னைக்கு ஈவினிங் பண்றோம் சேரம் பண்றோம், மேக்சிமம் அடுத்த நாள் ஈவினிங்.

0: வந்து பெருசாக அவங்களுக்கு இப்போ உள்ள சீவு நிறைய கசியெல்லாம் செயலை பண்ணலன்னா அடுத்த நாள் நம்ம வந்து டிஸ்சார்ஜே பண்ணிடுறோம். அதாவது இன்னைக்கு நைட்டு பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில் நம்ம போய் ரூமில் பார்த்தா அவங்க எந்திரிச்சு உட்காந்து பாத்ரூம் பாத்ரூம்லாம் யூரின்லாம் போயிட்டு வந்து செஞ்சு பண்ணி பல்லுகளில் விளக்கிட்டு அவங்க ஜம்முன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. அதாவது நாம இரு அப்படின்னா கூட அவங்க இருக்க தயாரா இல்லாத மனநிலையில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அந்த நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்து அவ்வளவு ஒரு வந்து ஒரு அட்வான்ஸ்டு, மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி பல வகையான கர்ப்பப்பை ஆப்ரேஷனு, பித்தப்பை ஆப்ரேஷனு, இதெல்லாம் வந்து நம்ம காமனாக நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 நாள் 6 நாள் பெட்டில் இருக்க வேண்டியது, இன்றைக்கி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ள, அதாவது 2 நாளுக்குள்ள அவங்களெல்லாம் வந்து வீட்டுக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப மன தைரியம் இருக்கிறவங்க, ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கிறவங்க 3வது நாள் போய் நான் அட்லீஸ்ட் வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் கூட நான் பண்ணிட்டேன்
1: செஞ்சுக்கிறேன்.
0: அப்படின்ற அளவுக்கெல்லாம் கூட வந்து சொல்கிறாங்க. ரொம்ப வந்து கேட்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது இதில் இன்னொரு அட்வான்டேஜ், இது இதை விட வந்து ஒரு வயிற்று கிழிச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம் செய்கிறனாக்கா வந்து அதில் புண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து அது வந்து தையல் விட்டுட்டு அதில் வந்து ஹெர்னியா, இன்சிஷனல் ஹெர்னியான்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இன்னைக்கு வந்து அதில் வந்து காணாமல் போயிடுச்சு இல்லைங்களா. அதனால அது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அது தயவுசெய்து வந்து இன்னைக்குமே வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு இது இல்லாத வந்து வேண்டாம் சார், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க, லாப்ரோஸ்கோப்ல பண்ணாதீங்க, ஓபன் பண்ணி பண்ணுங்கன்னா வந்து கேட்கறாங்க ஒரு சிலர். பட் நான் 2009 2010 நான் இந்த லாப்ரோஸ்கோப் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு இங்கே பண்ணும்போது செய்யும்போது இருந்த ஒரு எதிர்ப்பு மனநிலை இன்னைக்கு ஆனால் கண்டிப்பா இல்லை. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 10 பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும், ஒருத்தர் கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இன்னைக்கு 10 பேர் சொன்னா 9 பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
1: நிச்சயமா அந்த பயம், அந்த தெளிவு வந்து
0: வந்துருச்சு, வந்துருச்சு, கண்டிப்பா வந்துருச்சு.
2: கண்டிப்பா ஐயா, நுண்துளை அறுவை சிகிச்சை என்ன மாதிரியான நோய்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, இது கண்ட வளர்ச்சி அதையும் தாண்டி இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை இதற்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் இருக்கா, இல்ல எல்லாத்துக்குமே இந்த அறுவை சிகிச்சை வந்திருக்கா, இதை பத்தி சொல்லுங்களா.
0: ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க கேக்குறது நல்ல கேள்விதான். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில ஆபரேஷனுக்கு பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. பட் இன்னைக்கு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90-95% ஆஃப் த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு லாப்ரோஸ்கோப்ல எல்லாத்துக்குமே வந்து அறுவை சிகிச்சை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து பண்ண முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கு. எல்லாத்துக்குமே 100% நம்ம லாப்ரோஸ்கோப்ல பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது. இப்ப சப்போஸ் வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றீங்கன்னாக்க, குடல் அடப்பு இருக்கு, குடல் அடப்பு வந்து வயிறு அந்த குடலே வந்து வீங்கிடுச்சு செஞ்சிச்சு அப்படின்னாக்க வந்து அதுக்கெல்லாம் வந்து லாப்ரோஸ்கோப் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது ஓபன் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது. முந்தையெல்லாம் கணையம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து லாப்ரோஸ்கோப்ல பண்ண முடியாது இருந்தது. இப்போ கணையம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் லாப்ரோஸ்கோப்ல பண்றாங்க. அதனால மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க வந்து லாப்ரோஸ்கோப்ல பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு காலகட்டங்களில் வந்துருச்சு. அதுக்கான கைதேர்ந்த மருத்துவர்கள் எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மெயினாக வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து நல்ல ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, செஞ்சாங்க டாக்டர்ஸுக்கு. அங்கே போய் அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து நீ லாப்ரோஸ்கோப்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கேக்குற மாதிரி கிட்டத்தட்ட அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும், வயிறு சம்பந்தப்பட்டதுக்கும் லாப்ரோஸ்கோப்ன்றது வந்து இன்றைய காலகட்டங்களில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குமே இல்லை, வெரி வெரி ரேர், ரொம்ப ஒரு சில காரணங்களுக்காக மட்டும்தான் லாப்ரோஸ்கோப்ல பண்ண முடியாத போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குமா
3: சார்? ஆக்சுவலா எங்க வைஃப்க்கு வயிற்றுவலின்னு போகும்போது அந்த கணையத்துல வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கட்டி இருக்குற மாதிரி சொன்னாங்க சார்.
0: ஓகே,
3: அது வந்து இந்த மெயின் பேங்க்ரியாடிக் டக்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார்.
0: ஓகே,
3: அது எப்படி சார் என்ன சார் போடலாம் சார்?
0: இல்ல இல்ல, இப்ப மெயின் பேங்க்ரியாடிக் டக்ட்னா எவ்வளவு சென்டிமீட்டர் சொல்றாங்க
3: சார்?
0: 2.2 சென்டிமீட்டர். ஓகே ரைட். இப்ப வந்து அது வந்து நீர்க்கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா, இல்ல கெட்டியா இருக்குதுன்னு மாதிரி?
3: ஆமா சார், தின் லேயர்ட்
0: சிஸ்டிக் இதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த பிளட் டெஸ்ட் ஒண்ணு பண்ணிருப்பாங்களா, கேன்சர் சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கா இல்லையா, அது பாத்துட்டாங்களா?
3: நார்மல் அப்படிங்கிற மாதிரி தான் சார் சொன்னாங்க.
0: அது நார்மல் அப்படின்னு தான் சொல்றாங்க, செய்யறாங்க. ஓகே, அந்த பிளட் டெஸ்ட் நார்மல் தான் இல்லையா? இப்ப இவங்களுக்கு என்ன, வயிறு வலி தான்? அப்ப நீங்க அது கேன்சர் சம்பந்தப்பட்டது இல்ல அப்படின்னாக்கா அதை வெயிட் பண்ணுங்க. நீர் கட்டியா இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. பட் அதுலயே வந்து நீர் கட்டில கெட்டியான கட்டியா இருக்குது, அந்த பிளட் டெஸ்ட்ல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்கு, செய்து பண்ணதுன்னா நீங்க வந்து அதை வந்து நீங்க சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து ஒரு டைம் பாருங்க, நான் அதை ஏதாவது சர்ஜரி பண்ணுமா இல்லையன்றது உங்களுக்கு நான் அட்வைஸ்
2: பண்றேன். இந்த காலகட்டத்துக்கு வந்து இந்த நம்ம உடல் சுத்தம் பண்ணா அப்ப வந்து விளக்கெண்ணெய் அந்த மாதிரி ஊத்துனாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அந்த பூச்சி மாத்திரை அந்த மாதிரி சாப்பிடணும். நம்ம ஒரு ஏதோ சாப்பிடறோம், ஆனா சாப்பிடறது மட்டும்தான், அந்த உடலை வந்து நம்ம சுத்தம் பண்றதே இல்ல. அதுக்காக என்னென்ன இருக்கு, அதை எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க.
0: சரி, நல்ல கேள்வி.

0: ஆக்சுவலாக வந்து இந்த விளக்கெண்ணெய் கொடுக்கறது பேதி கொடுக்கறது வந்து பண்ணக்கூடாது, அதுதான் வந்து உண்மையான நிதர்சனமான உண்மை. அது வந்து அப்படி வந்து கிளீன் பண்ணணும், செய்யணும் பண்ணணும், இந்த எனிமா கொடுத்து ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு டைம் எனிமா கொடுத்துக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸில் வந்து பண்ண வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உடல் சுத்தம் எப்படி, இப்போ குடலை நான் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி சுத்தம் பண்ணிக்கிறேன், உடலை எப்படி நான் சுத்தம் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க, நல்ல கேள்வி. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப என்னோட 1.5 மணி இதில் நான் வந்து டெய்லி சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் இருங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த ஃபாஸ்டிங் பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கழிவுகள், ஈவன் உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு ஒரு திசு செல்லில் இருக்கிற கழிவுகளோட வெளியே வந்துடும். ஃபாஸ்டிங் தான் ஒரே வழி. ஃபாஸ்டிங்னா நான் வந்து சாப்பிடாத இருக்கிறேன், பழம் சாப்பிட்டுக்கிறேன், பால் சாப்பிட்டுக்கிறேன், அது கிடையாது
1: கிடையாது.
0: கிடையாது. தண்ணி மட்டும் குடிச்சிக்கணும், மினிமம் தண்ணி மட்டும் குடிச்சு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு சாயங்காலம் 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஒரு 3-4 மணி வரைக்கும் வந்து எதுவுமே குடிக்காது, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும். ஃபாஸ்டிங் தான் வந்து ரொம்ப அருமையாக வந்து உடம்பை வந்து கிளீன் பண்ணும். அது அருமையான ஒரு இது. அதை நான் என்னோட பதிவுகளில் ஆல்மோஸ்ட் நிறைய அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்க.
1: சரிங்க சார், இப்போ கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரியவங்க வந்து வயிற்றுவலி வந்துச்சுன்னா உடனே விளக்கெண்ணெய் போட்டு வந்து வயிற்றை நீவுவாங்க, இதை கொல்லாத்து விழுந்துருச்சுன்ற மாதிரி, அதெல்லாம் சரியான முறைங்களா சார்?
0: அது ரொம்ப தப்பான முறைங்க. அந்த மாதிரி நீவி கொல்லாத்து விழுந்துச்சுன்னு சொன்னால் அவங்க குடல் ஏறினதெல்லாம் வந்து ஜாஸ்தியாகி பார்த்துருக்குறேன். ரெண்டாவது அவங்க நீவிரத பார்த்தீங்கன்னா போட்டால் நிறைய அழுத்தி விட்டு செஞ்சு பண்ணி அந்த சதையிலெல்லாம் வந்து ரத்தக்கட்டு வந்து அது மூலமாக வந்து வயிற்று வலி இன்னும் ஜாஸ்தியாகி வந்திருக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன். அதில் எந்த விதத்துலையுமே வந்து அதெல்லாம் வந்து அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக அதெல்லாம் வந்து ஒரு யூஸ் இல்லை. தயவுசெய்து வலி வந்ததுன்னா பக்கத்தில் இப்போ டாக்டர்ஸ் வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக இருந்த காலகட்டங்கள் வேற, இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே நல்ல
1: மருத்துவமனைகள் இருக்கு.
0: மருத்துவமனைகள் நல்லா வந்துருச்சு, அரசாங்கம் அதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, பிரைவேட் டாக்டர்ஸும் நிறைய பேர் எல்லா இடத்துலையுமே வந்துட்டாங்க செஞ்சுட்டாங்க. அதனால மருத்துவரை அணுகுங்க, அவங்க பார்த்து நல்லா கைட் பண்ணுவாங்க. தயவுசெய்து அந்த விளக்கெண்ணெய் கொடுக்கறது, இந்த நீவிரது இதெல்லாம் வந்து வேண்டான்றதுதான் என்னோட தாழ்மையான கருத்து.
1: சரிங்க சார், அதே போல வந்து குடல் புற்றுநோய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்க சார், அது எப்படிங்க சார் உருவாகுது, எதனால வந்து காரணம் சார்?
0: அது குடல் புற்றுநோய் வந்து பாத்தீங்க செஞ்சீங்கனாக்க வந்து ஒன்னு பரம்பரையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து ஒரு சிலர் வந்து கேக்குறாங்க இது எப்படி வந்திருக்கும் செஞ்சிருக்கும், எனக்கு வந்து ஸ்மோக்கிங் இல்ல, ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்ல, நான் வந்து வீட்டு சாப்பாடு தவிர எதையுமே சாப்பிட்றது இல்ல செய்யறது இல்ல, பட் ஆனா வந்து எனக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் சொல்லுவோம், நான் இது வந்து ஃபேமிலியா ரன் ஆயிருக்கும், ஜெனட்டிக்கா வர்றது செய்யறது சார், எங்க அப்பா அம்மா யாருக்குமே இல்லை சார், எங்க தாத்தா கூட இல்லை அப்படின்ட்டு. நமக்கு தெரிஞ்சது 2 தலைமுறை தான், அதுக்கு முன்னாடி
1: தாண்டிய தலைமுறை
0: தலைமுறைகள் இருக்கு, அது யாருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. இப்போ நமக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா இல்லை அவங்க தாத்தாவோட அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் திடீர்னு வந்து ஒரு வயிற்று வலின்னு வந்தது, வீட்டில் வந்து படுத்தார் செஞ்சார் பண்ணாரு, ஒரு 2 நாள் வயிற்று வலியில் இருந்தார் செஞ்சார் இறந்துட்டாரு அப்படின்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம். அது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டுக்குடலா இருந்திருக்கலாம், இல்ல வந்து ஒரு குடல் ஓட்டையா இருந்திருக்கலாம் செஞ்சிருக்கலாம். அன்னைக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வசதிகள் இல்லை, அவங்களும் போய் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாத இறந்துருப்பாங்க செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி கேன்சர்னு வந்திருக்கலாம். அன்னைக்கான காலகட்டங்கள்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வசதிகள் இல்லை, அதை போய் தேடி போய் வைத்தியம் பண்றதுக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு இருந்திருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேஜரா வந்து ஒரு ஜெனட்டிக்கா ஒரு ஃபேமிலியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது இப்போ சமீப காலமாக வந்து நிறைய ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் வந்து மேஜர் காரணம் வந்து நமக்கு வந்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஸ்மோக்கிங் வந்து ஒரு மேஜர் காரணம். ரெண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தான் வந்து மெயினாக ஒரு மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா வந்து இதெல்லாம் தான் காரணங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குண்டான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து அந்த 1.5 மணி இதில் நான் பேசியிருக்கிறேன். எந்தெந்த இடங்கள் பாதிப்பாச்சுனாக்க எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும், அதுக்கு எந்த மாதிரியா மருத்துவரை அணுகணும் செய்யணும் பண்ணணும். இப்போ காலகட்டங்களில் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கக்கூடிய நிறைய டெஸ்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதனால் அதை பற்றி ஒன்றும் பெருசாக பேனிக் ஆக வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, தொந்தரவுனா மருத்துவரை போய் பார்த்துருங்க, அவ்வளோதான். வேற ஒன்றுமே சொல்ல நான் விரும்பலை.
1: சார், பொதுவாகவே அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும் சார்?
0: ரைட், நல்ல ஒரு கேள்வி. எந்த விதமான அறுவை சிகிச்சையை செஞ்சு பண்ணிங்கனாலும் நமக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சை பகுதி இல்லை நம்ம உடலுக்குமே வந்து ஒரு ஹீலிங் தேவை அப்படின்னாக்க வந்து புரதம் வந்து நிறைய தேவை, ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊரில் வந்து என்ன பிரச்சனைனாக்க நம்ம எவ்வளோ அட்வைஸ் பண்ணி செஞ்சு பண்ணாலும் ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு தையல் பிரிக்க வரும்போது நான் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவங்கக்கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எப்படி சாப்பிடணும், புரதச்சத்து எவ்வளோ எடுக்கணும், முட்டை எவ்வளோ எடுக்கணும்.

0: வந்து ஒரு நான்வெஜ் சூப்போ இந்த மாதிரியான புரதச்சத்து நிறைய பண்ண, ஒரு வெஜிடேரியன் டயட் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பன்னீர், இந்த டோஃபு, இந்த மாதிரி வந்து மிளகொட்டின பயிர், இந்த மாதிரியான புரதச்சத்துக்கள், சுண்டல், இந்த மாதிரியான புரதச்சத்துக்கள் நிறைய இருக்கிற பொருளை நீங்கள் எடுங்க, செய்யுங்க, பண்ணுங்கன்னு வந்து நான் நிறைய அட்வைஸ் பண்ணி அனுப்பேன். பட் ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தையல் பிரிக்க வரும்போது கேட்டேன்னா என்ன சாப்பிட்டேன்னா கஞ்சி சாப்பிட்டேன், வந்து ஆரி மாவு கூழ் குடித்தேன், இதை தான் சொல்லுவாங்க. இது வந்து மிக மிக ஒரு தவறான ஒரு விஷயம், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கஞ்சி குடிக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை, இந்த காலகட்டங்களில் அதை வந்து மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் புரதச்சத்து இருக்கிற பொருட்களை, நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய வந்து புரதச்சத்து இருக்கிற பொருட்களை வந்து தயவு செய்து எடுங்க. அதே மாதிரி ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பைல்ஸ் பண்ணுறவங்க செய்கிறவங்க கிட்ட நான் 1000 வாட்டி சொல்ல அனுப்பேன், நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு செஞ்சு பண்ணி அந்த வந்து உடம்புக்கு வேணுங்கிற புரதம் போனால் தான் வந்து அந்த பைல்ஸே பண்ணுற இடமே கூட நீங்கள் ஆர்வம் செய்யும் பண்ணும். அப்படின்னாக்கா வெறும் கஞ்சி குடித்தேன், உப்பு இல்லாத சாப்பிட்டேன், பருப்பு சாதத்தை சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் தயவு செய்து எந்த விதமான அறுவை சிகிச்சை, ஈவன் எலும்பு பண்ணுறீங்க, வயிறு சம்மந்தப்பட்டதை பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க செய்கிறீங்கனாலும் புரத சம்மந்தப்பட்டது மிக மிக மிக முக்கியம். அதுவும் இந்த காலகட்டங்களில் மற்ற டைம் கூட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படுது. அப்போ தான் வந்து புண்ணு வந்து நல்லா ஆறும், உங்கள் உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணிங்கனாவே, எந்த விதமான ஆப்ரேஷன் பண்ணிங்கனாலுமே புரதச்சத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு அறுவை சிகிச்சைக்கும் ஒரு ஒரு மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை வந்து சொல்லுவாங்க, செய்வாங்க. பட் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப வந்து மசாலா பொருள், அதுக்குன்னு நான் வந்து நான்வெஜ் சாப்பிட சொன்னேன்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வந்து சில்லி சிக்கனை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது, வந்து சிக்கன் ஃப்ரையை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன், அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடாத செய்யாத, வீட்லேயே வந்து ஒரு காரம் கம்மியாக வச்சு செஞ்சு பண்ணி அந்த சூப்பு மாதிரியோ இல்லை வந்து அதிலே கறி வகைகளோ வந்து நல்லா வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதனால் அது எப்படின்றத நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் மருத்துவர் கண்டிப்பாக வந்து அட்வைஸ் பண்ணுவார். நான்லாம் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு போகும்போது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கிட்டையுமே வந்து என்ன சாப்பிட்ணும், எப்படி இருக்கணுன்றதை மினிமம் ஒரு 5 மினிட்ஸாவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அனுப்புவேன். 90% பேர் புரிஞ்சுக்கிறாங்க, 10% பேர் நம்ம என்ன சொன்னாலும் எங்கள் பெரியம்மா சொல்லிச்சு, சித்தப்பா சொல்லிச்சு, நான் இதை தான் சாப்பிட்டேன், அதை தான் சாப்பிட்டேன்னு வந்து சொல்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும், காலப்போக்கில் அது வந்துடும் நம்புகிறேன் நான்.
1: வயிறு சம்பந்தமா சொல்லணும்னா முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது சார்?
0: என்ன ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறோங்க, வயிறு இல்லை, உடம்புமே வந்து ஆரோக்கியமாக, உடம்புமே வந்து அவர் நேயர் ஒருத்தர் அழகாக கேட்டார், கழிவு என் உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் எப்படி வெளியேற்றுறது செய்யறதுன்ட்டுன்னு. டெய்லி உங்களால் ஃபாஸ்டிங் இருக்க முடியல செய்யலைனாலுமே கூட சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் அது வந்து ஃபாஸ்டிங் வந்து இருக்கு பாருங்கள் மேக்சிமம் டைம். அதுக்குன்னு வந்து 2 நாள் 3 நாள் இருக்கிறவங்கெல்லாம் கூட நான் வந்து அதை ட்ரைனிங் எடுத்துருக்கிறவங்கள பார்க்குறேன், நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியல செய்யலைனாலுமே வந்து ஒரு 16 மணி நேரம் 18 மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் வந்து வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் பண்ணுறது மிக மிக நல்ல விஷயம். 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க, நான் எல்லா பேஷண்ட்டுக்குமே அதான் அட்வைஸ் பண்ணுவேன், தயவுசெய்து 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. அந்த நைட் டைம் சாப்பிட்றதும் வந்து ரொம்ப ஹெவி ஃபுட்டாக எடுக்காதீங்க, நிறைய போய் வந்து இந்த பரோட்டா சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, நான்வெஜ் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நைட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பகலில் சாப்பிட்டுக்கோங்க, நான் அது வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். 7 மணிக்கு மேலே அந்த மாதிரி 7 மணிக்கு மேலே அந்த மாதிரியான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது ரெண்டுமே வந்து ரொம்ப அருமையான ஒரு டிப்ஸு. ரெண்டாவது, முடிஞ்சளவு வந்து நிறைய புரதச்சத்துக்களை எடுத்துக்கோங்க. நம்மளோட வாழ்வியல் உணவு முறையில் புரதச்சத்துன்றது ரொம்ப கம்மி. காலையில் இட்லி, மதிய ரைஸு, திரும்ப சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, களி, இதோடு நம்ம முடிச்சிடறோம். இதில் வந்து புரதச்சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் வந்து புரதச்சத்து காலையில் 2 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி 2 முட்டை, மதிய ரைஸ் சாப்பிட்ற இடத்துல கொஞ்சோண்டு ஏதாவது சிக்கனு இல்லை ஏதாவது இந்த பன்னீர் இந்த மாதிரியான ஐட்டங்கள், சாயங்காலம் கொஞ்சம் சுண்டல், நம்ம போய் வடை போண்டா பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் சுண்டல், இந்த மாதிரியான உணவு முறைகளை, கொஞ்சம் புரதச்சத்து நிறையா இருக்கிற உணவு முறைகளை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம்னாவே நமக்கு வந்து வாழ்வியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குடல் மட்டும் இல்லை, உடம்புமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ரீசெண்டாக சொல்கிறது எல்லாமே வந்து இந்த உடற்பயிற்சி செய்யும்போது பண்ணும்போது அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் அது போய் கொஞ்சம் இந்த வெயிட் லிஃப்டிங், அதாவது மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. வாக்கிங்கே 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டெய்லி போகிறதுக்கு 2 நாள் 3 நாள் வாக்கிங், மீதி 3 நாள் 4 நாள் வந்து கொஞ்சம் இந்த வெயிட் லிஃப்டிங், இந்த எக்ஸசைஸ் வந்து வெயிட் லிஃப்டிங் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸஸ் வந்து கொஞ்சம் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறது இருதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் அடைப்பை கூட வந்து கிளியர் பண்ணுதுன்றாங்க. நமக்கு சைக்கிளிங்கு, வாக்கிங்கு, ஸ்விம்மிங்கு இதெல்லாம் பண்ணாததை மசில் ஸ்ட்ரென்தனிங் வந்து வெயிட் லிஃப்டிங் வந்து இன்னைக்கு காலகட்டங்களில் வந்து அது பண்ணுதுன்னு வந்து ஆராய்ச்சியில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. 3 நாள் அதை வச்சுக்கோங்க, 3 நாள் இதை வச்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணாக்கா வந்து உடலுமே வந்து ஆரோக்கியமாக இருக்குன்றது என்னோட தாழ்மையான

0: சரிங்க சார். இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுகள் பற்றி மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் சொல்லியிருந்தீங்க சார். இதுவரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை பண்பலையோடு பயணிச்சதுக்கு நன்றிங்க சார்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
2: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் மருத்துவ மலர். இன்று மருத்துவ மலரில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றி பொது மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி ராஜேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் கே செல்வராஜ். நேர்கள் கவனத்திற்கு இன்று மாலை 3 மணிக்கு கற்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க நேர்கள் 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய நேர்கள் மீண்டும் ஒரு வாரம் கழித்து கற்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். தமிழில் சென்னை அஞ்சலாக.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தனி அல்பனேஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயலதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000 மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர்

திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும், அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. இதனைத் தொடர்ந்து 2 மணி தொடங்கி 3 மணி வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52,000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும், இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக் கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி பிரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில்

இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உட்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் பகல் 12:50, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: ஹலோ 1 2 3 ஹலோ.
1: யோ, என்னையா குறகுறனு கேக்குது? எதையாவது கொண்டாந்து கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க வாட்டில?
2: ஐயூப் நினைவு கோப்பை மகா நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியா சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன்.
3: இதோப்பா மைனரு காலையில இருந்து இப்பதான் வெளியவே வந்திருக்காரு. என்ன நவீன, என்னாச்சு? காலையில இருந்து ஒரே ஆரவாரமா விளையாட்டு போட்டி அது இதுன்னு ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு ஒரே கலக்கலா போயிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு வீட்டுல உட்காந்துட்டு இருக்க. ஏன் நவீன, உனக்கு உடம்பு சரியில்லையா? காலையில இருந்து வெளியவே வரல.
4: இல்ல சசி, பக்கத்தெருல அதிக சத்தத்தோட ஸ்பீக்கர் போட்டு பண்டிகை கொண்டாடினாங்க. அந்த சத்தத்தால தலைவலியே வந்துருச்சு, நைட் எல்லாம் தூங்கவே முடியல.
3: பக்கத்து தெருல மட்டும்தானா? நம்ம தெருல கூட தான் ஸ்பீக்கர் போட்டு ரொம்ப சத்தத்தோட செலிப்ரேட் பண்ணோம். அதுவும் சரிதான், அதிக சத்தம் நம்மளோட உடல் நலத்தை பாதிக்கும்.
4: ஆமா சசி, இதனால காது வலி, மன அழுத்தம், கவன சிதறல் எல்லாமே வருது புள்ள.
3: ஆமா ஆமா, குறிப்பா மாணவர்களுக்கு இது பெரிய பிரச்சனை. படிப்புல கவனமே செலுத்த முடியாது.
4: அது மட்டுமா, வயதானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இன்னும் அதிக பாதிப்பு தானே இதனால.
3: நீ சொல்றதெல்லாம் சரிதான். அதிக ஹாரன், பட்டாசு, உயர் சத்த இசை, தொழிற்சாலை இயந்திரங்கள் எல்லாமே இதுக்கு காரணம் தான்.
4: ஆமா சசி, இதனால நமக்கு தான் அதிக பிரச்சனை. இத நம்ம என்ன பண்ண முடியும்? இத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது இல்லாமலும் இருக்க முடியாதுல்ல?
3: கரெக்ட் தான். ஆனா தேவையில்லாம ஹார்ன் அடிக்காம இருக்கலாம். திருமணம் அப்புறம் பண்டிகை டைம்ல எல்லாம் சத்தத்தை ஓவர் அளவுக்கு குறைச்சு கட்டுப்படுத்தலாம். நைட் டைம்ல ஸ்பீக்கர் பயன்படுத்தாம இருக்கலாம். இன்னொன்னு கேள்விப்பட்டேன்.
4: அத நான் சொல்றேன்.
3: என்னது இது?
4: இந்த மரங்கள் இருக்குல்ல, அது வந்து இயற்கை ஒளி தடுப்புகள்.
3: அப்போ மரத்தை வளர்த்தாலும் சத்தத்தை குறைக்கலாமா?
4: நிச்சயமா புள்ள.
3: சரி நவீன, இனிமேல நாம முன்மாதிரியா இருந்து மத்தவங்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், சரியா? இத பத்தின விழிப்புணர்வை விழா நடத்துற நண்பர்களுக்கும் சொல்லலாம். வா போவோம்.
4: சரி வா புள்ள, வரசா போவோம். அமைதியான சூழலே ஆரோக்கியமான வாழ்க்கை.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.

0: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நேரம் பகல் 12:54. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். அறிவிப்புகளில் முதலாவதாக,
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-4250-111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
1: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து பல்வேறு இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோர்ஸ் மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல், சர்டிபிகேட் இன் டெக்ஸ்டைல் பெயிண்டிங், டையிங் அண்ட் பிரிண்டிங் கோர்ஸ் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இந்த பயிற்சியினை பெற ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 18 வயதிற்கு மேல் 35 வயது வரை உள்ள குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சி 4 மாதங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது. பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவினத்தை தாட்கோ வழங்கும். இந்த பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலை வாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் www.tatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-27ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதிற்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. இதற்கு தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31ஆம் தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட துறையை சேர்ந்த விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் வருகின்ற July 31ஆம் தேதிக்குள் இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. சிறுபான்மையினருக்கான பல்வேறு கடன் உதவிகளை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. தனிநபர் கடன் பர்சனல் லோன், கல்வி கடன் எஜுகேஷனல் லோன், சுய உதவிக்குழு கடன், கைவினை கலைஞர்களுக்கான கடன் ஆகிய திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த கடன்களை பெற விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள் சிறுபான்மையினர் மத சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் அல்லது குடும்ப அட்டை, 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் உதவி தேவைப்படுவோர் திட்ட அறிக்கை அதாவது தங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆகியவற்றை ஆவணங்களாக சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தையோ, மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகத்தையோ, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும்

சீர் மரபினர் நலத்துறையின் மூலம் அரசு விடுதிகளில் கல்லூரி மாணவர் மாணவியர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயில விரும்பும் கல்லூரி மாணவர்கள் வருகின்ற ஜூலை 15 தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் அறிவிப்புகள். அடுத்ததாக ஒரு பாடல், லிங்கா என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: இனிய மதிய வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பகல் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்கின?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறலாம்,
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
7: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். அம்நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது நேயர் விருப்பம். நம்ம கேட்க போறோம் இது கடிதத்தின் காவியம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில் நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி அகில இந்திய வானொலி அதியமான் கோட்டை அஞ்சல் தர்மபுரி மாவட்டம் 636807 நல்லம்பள்ளி என்ற முகவரிக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பெயர் உங்கள் ஊர் ஆகியவற்றை எழுதி அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் நேயர் விருப்பம் பகுதியில் ஒளி உலாவரும். கடிதம் மூலம் காற்றின் வழியாக கானம் பாடும் இது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியோட முதல் பாடலுக்கு கடிதத்தில் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. நாகலாபுரத்திலிருந்து கன்னியப்பன் நான் வாழ வைப்பேன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேயர்கிட்ட பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஒரு மணி 19 நிமிடத்தில் நாம் கிட்டரசு கொண்டிருக்கிறோம். இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு கடிதம் வழியா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கங்காவரம் தேன்மொழி, அவன் அவள்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: நேர்களை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடு காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ ரூபானந்தினி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. நேயர் விருப்பம் பகுதியில் அடுத்த பாடலுக்கு கடிதம் வழியா விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. திருப்பூர் சின்னக்கடை வீதி இளங்கோவன், அப்துல் காசிம் கேட்டிருக்காங்க. அரிச்சந்திரா என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலகத் தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: முன்னணி மருத்துவமனை, குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
5: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
6: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ஃபாஸ்டிங் வந்து நம்மளோட தமிழரோட கலாச்சாரம் தான், தமிழருடைய உணவு பழக்க வழக்கம் தான். அதனால் வந்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் வந்து நான் டீட்டெயிலாக பேசணும், செய்யணும், பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், செய்கிறேன். அதனால் எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஹெல்த் அவேர்னஸ், அதாவது வந்து ஆரோக்கிய விழிப்புணர்வு வேணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. அதாவது வந்ததுக்கப்புறம் வைத்தியம் பண்ணுறது வேற, பட் ஆனால் அது வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றது வந்து வேற. அதனால் வந்து ஆரோக்கிய விழிப்புணர்வு தான் வந்து என்னுடைய மெயினான கான்செப்டாக இருக்குது. அதனால் வந்து அதை பற்றி இன்னும் நான் கொஞ்சம் வந்து விளாவரியாக பேசணும், செய்யணும், பண்ணணும்னு நினைக்கிறேன். என் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, மகிழ்ச்சியாக வாழ ஒரு சில சிறந்த வழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பொன்மொழிகள் இருக்குது. அதாவது வந்து ஈட் ஹாஃப், வாக் டபுள், லாஃப் ட்ரிபிள், லவ் வித்தவுட் மெஷர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அருமையான பொன்மொழி. அதாவது வந்து எப்பயுமே சாப்பிட்றது வந்து அறவையாக சாப்பிடுங்கன்றது, முட்டை முட்டை சாப்பிட்றது, வாந்தி வர

0: அளவுக்கு சாப்பிட்றது அதை வந்து பண்ணக்கூடாது. என்றைக்குமே எவ்வளோ பிடிச்ச பொருளாக இருந்தாலும் ஈட் ஆஃப், ஒரு அளவுக்கு மேலே வந்து வயிறு ரொம்பனா எழுந்திரிச்சிடணும். அதே மாதிரி இந்த ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு கூட வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த முதல் மீல் வந்து வந்து நமக்கு வயிறு முட்டை முட்டை பசிக்குதுன்னு சொல்லி பயங்கரமாக எடுக்கக்கூடாது. அதாவது பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் முடித்த உடனே சாப்பிட்றது வந்து ஒரு சூப் ஒன்று குடிக்கலாம், ஒரு முட்டை ஒன்று சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சிட்டு அப்புறமா நீ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். அதனால் வந்து எப்பயுமே ஈட் ஹாஃப், வாக் டபுள், நிறைய நடங்க, லாஃப் ட்ரிபிள், இதை கூட சிரிங்க, நல்லா ஜாலியாக சிரிங்க. அடுத்தவன் மனசு நோகாத, அடுத்தவனை புண்படாத சிரிங்க. அடுத்தவனை வந்து கெடுத்துட்டு அவன் வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு சிரிக்காதீங்க, அது ரொம்ப கோரமான ஒரு சிரிப்பாயிடும். அதனால் அது வேண்டாம். அதனால் வந்து லவ் வித்தவுட் மெஷர், அதாவது அன்புக்கு உடைய உண்டோ அடைக்கும் தாள், அதாவது அன்புக்கு வந்து எல்லையே கிடையாது, அன்புக்கு எல்லையே இல்லையே முருகா அப்படின்ற மாதிரி நமக்கு அன்புக்கும் வந்து எல்லை கிடையாது. அதனால் வந்து இதெல்லாம் வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, யாரையும் கெடுக்காதீங்க, யாரையும் அழிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் முடிந்தளவு உழைங்க, முடிந்தளவு உங்களவில் சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு கடிதம் வழியா விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சின்ன திருப்பதியிலிருந்து அஸ்வின் ஆனந்த் ரிக்ஷாகாரன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலுக்கு கடிதத்தில் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. கோட்டையூர்ல இருந்து தமிழரசன் துள்ளாத மடமும் துள்ளும் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

அடுத்து இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேயர் விருப்பம். நேர்களை, நாம் இதுவரை இணைந்திருந்தோம் இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக இரு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உயர் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இருதரப்பு உறவில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறினர். பிராந்திய நிலைத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு, புதுமையான தொழில்நுட்ப பிரிவுகளில் இணைந்து செயலாற்ற விரைந்த கட்டமைப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலைத்தன்மைக்கான ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டறிக்கையிலும் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். இந்திய பசிபிக் பிராந்தியம் என்பது இரு கடல்கள் சங்கமிக்கும் இடம் மட்டுமின்றி ஒரே மாதிரியான சிந்தனைகளை கொண்ட ஜனநாயக நாடுகளான இந்தியா ஆஸ்திரேலியாவின் விருப்பங்களை எடுத்துரைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். பரஸ்பரம் ஆழமான நம்பகத்தன்மையின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு விரிவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்க இந்த உச்சிமாநாடு வகை செய்ததாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். அணுசக்தி ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இறுதிக்கட்ட நிர்வாக மேலாண்மைக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. தேசிய வளத்திற்கு நீல பொருளாதாரம் ஒரு உந்து சக்தியாக திகழும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நீடித்த உயர் மீன்வள தொழில்நுட்பத்திற்கான தேசிய இயக்கத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்துச் செல்லும் வகையிலான மீன்வள மையங்களை உருவாக்க இளையோர் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் கடல்சார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இத்துறைகளின் முன்னேற்றங்கள், மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள், நிலைப்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இத்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடுகள் குறித்தும் இத்துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். கோவில் நில ஆக்கிரமிப்பில் யாராக இருந்தாலும் பாரபட்சமில்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிமவள கொள்ளை தொடர்பான ஆதாரங்கள் வழங்கப்பட்டால் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டம் ஒன்றிய மக்களின் கோரிக்கைகள் குறித்த குறைகேட்பு முகாமில் மனுக்களை அமைச்சர் பெற்றுக் கொண்டார்.

0: போதிய தண்ணீர் இல்லாததால் வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12 தேதியன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசிய அவர், டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
1: குறைந்து வரும் வேளாண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு வேளாண்மை தொழிலை இயந்திரமாக்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்வதோடு சந்தை விலையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் குளிர்பாதன கிழங்குகள், சேமிப்பு கிடங்கு மற்றும் இதர அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமை வசதிகளை தொடர்ந்து உருவாக்கும்.
0: தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உலகத்தரத்திலான நவீன தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்துடன் புதிய ஒப்பந்தம் மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று கையெழுத்தானது. இதன் மூலம் மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம், பசுமை எரிசக்தி, மின் கட்டமைப்பை மேம்படுத்துதல், புதுமை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கரூர், நஞ்சை, புகழூர், காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் புதிய கதவணை பகுதிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று நேரில் ஆய்வு செய்தார். 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இப்பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீரை தர முடியாது என்று அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர், ஜூலை மாதத்திற்கான 32 TMC தண்ணீரை பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சி செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2885 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 1367 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. பரம்பிக்குளம், ஆழியாறு அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேல் நீராறு பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோலையாறில் 10 சென்டிமீட்டர், வால்பாறை மற்றும் கீழ் நீராறு பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான KRB அணையை ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளதால் அதனை அகற்ற வலியுறுத்தி சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி அணையில் தற்போது நீர்மட்டத்திற்கு ஏற்ப அதிக அளவில் ஆகாய தாமரைகள் படர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே படர்ந்திருந்த ஆகாய தாமரைகள் தற்போது அணையினை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீர் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக ஆகாய தாமரைகளை அகற்றி பயனுள்ள வகையில் அணையினை மாற்றித்தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: கோவை காந்திபுரம் பகுதியில் புதிய ஆதார் சேவை மையம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான ஆதார் சேவைகளை எளிதாக வழங்கிடவும் பல்வேறு ஆதார் தொடர்பான சேவைகளை மேம்படுத்திடவும் இம்மையம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இந்த மையம் இயங்குவதோடு மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு ஏற்ற வசதிகளும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இன்று மாலை தொடங்கவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குறுவை நெல் பயிருக்கு இம்மாத இறுதி வரை காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இலவச வேட்டி சேலைகளுக்கான நூல் வழங்கப்படாததை கண்டித்து கஞ்சி தொட்டி தொடங்கி நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நூல் வழங்கப்படாததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நேற்றிரவு நேரிட்ட தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரி எரிந்து சாம்பலாயின. 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள கீழப்பழுவூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் முழுமையான வேளாண் கடன் தள்ளுபடியை கோரி விவசாயிகள் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர்.

0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடிப்புற திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
2: இத்திருவிழாவிற்காக இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்பாள் சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திறனாள பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்க போஸ்டனில் நாளை அதிகாலை நடைபெறும் முதல் காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மொராக்கோ அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 1:55. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. தற்போது பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 9 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று முதல் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த ஓரிரு தினங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் 3 தினங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29-30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனை கேரரிகள், தர்மபுரி.
0: நேயர்கள் என்ன கேட்கலாம்? விவசாய அரங்கம்.
3: பட்டக்கா, எத்தனை ஆடுகள் வச்சிருக்கீங்க?
4: மொத்தம் 8 பெட்டையாடுகளும் 4 குட்டிகளும் இருக்கு. வெண்பா, அதுகளை பத்திரமா பாத்துக்கோ. என்ன?
3: நான் உங்க ஆடுகளை நல்லபடியா பாத்துக்கிறேன்.
4: ஏங்கா பட்டக்கா, என்ன இப்படி திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லுறீங்க? இது நல்லாவா இருக்கு? வீடு ஆடு மாடு தோட்டம்னு வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அம்புட்டையும் விட்டுவிட்டு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்களே, போங்கக்கா நீங்க.
5: நான் என்ன பண்றது முத்தழகு, சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சு போச்சு. வீட்டை போட்டு போட்டு கூட்டிட்டு போயிடலாம், இல்ல வாடகைக்காவது விட்டுடலாம். ஆனா இந்த ஆடு மாடுகளை அப்படி விட்டுட்டு போக முடியுமா சொல்லு? அன்பா பாசமா வளர்த்த ஆடு மாடுகளை அப்படி விட்டுட்டு போகவும் முடியல, வித்துட்டு போகவும் முடியல முத்தழகு. அதான், மாடுகளை உன்கிட்டையும் ஆடுகளை வெண்பா கிட்டையும் விட்டுட்டு பார்த்துக்க சொல்லலாம்னு முடிவு செஞ்சேன்.
4: ஏன் முத்தழகு, என் பாசமுள்ள மாடுகளை நீ பார்த்துக்கிறதுல எந்தவித கஷ்டமும் இல்லையே.
5: அக்கா, என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உங்களை பிரிஞ்சு அதுகளும், அதுகளை பிரிஞ்சு நீங்களும் மனசு வருத்தப்படுவீங்களேன்னு தான் எனக்கு வேதனையா இருக்குப்பட்டக்கா.
4: என்ன பண்றது முத்தழகு, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சூழ்நிலையை அனுசரிச்சு தானே போகணும்.
5: சரி, அதை விடு. கால்நடைகளுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல.
4: இன்னும் ஏதாவது விவரம் வேணும்னா நம்ம மருதானிய கேளு, கண்டிப்பா விவரம் கிடைக்கும் முத்தழகு.
3: அது சரி, ஏதோ தாது உப்பு கலவை கொடுக்கணும்னு கேள்விப்பட்டேன். ஏங்கா, நம்ம கால்நடைகளுக்கும் அதை கொடுக்கணுமா என்ன?
5: கண்டிப்பா வேண்பா.
4: ஏங்கா, உப்பு சாப்பிட்டாலே தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும்னு சொல்லுவாங்க.
5: அதுவும் வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிட்டது. இப்போ இந்த தாது உப்பு கலவையை கொடுக்கணுமாக்கா?
4: என்ன முத்தழகு, இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு? எந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலும் தெளிவா திறம்பட செய்யணும்.
5: சரி சரி, உன் கேள்விக்கு முதல்ல விவரங்களை தெரிஞ்சுப்போம், அப்புறம் உனக்கே ஒரு தெளிவு பிறக்கும்.
3: அக்கா, ஏதோ விவரம்னு சொல்றீங்களே, என்ன விவரம்க்கா?
4: என்கிட்ட ஒரு பதிவு இருக்கு, அதுல வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபானந்தினி அவங்க தான் தகவல்களை சொல்லியிருக்காங்க. அந்த பதிவை வைக்கிறேன், கவனமா கேளுங்க.

நாம கறவை மாடு வளர்ப்புல பார்த்தோம்னா தாது உப்பு கலவை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. தாது உப்புனா என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம். தாது உப்பு அப்படிங்கிறது விலங்கினமாகட்டும் இல்லை நம்ம மனிதனாகட்டும் நம்மளுடைய உடல் வளர்ச்சி, நம்ம தசை நரம்பு இதனுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த தாது உப்பு தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல நடக்கிற வளர்ச்சி திசை மாற்றம் அப்புறம் நம்ம உயிர் அணுக்கள் செயல்படுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த தாது உப்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் இந்த தாது உப்பு அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கனிமம். இது தாவர மூலப்பொருட்களில் இருந்தோ இல்லை விலங்கு மூலப்பொருட்கள் இருந்தோ கிடைக்குமானா சிறிதளவு கிடைக்கும். அதனால் நாம் தனியாக இந்த தாது உப்புக்களை கறவை மாடுகளுக்கு ஊட்டச்சத்தாக கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கறவை மாடு வளர்ப்பில் இந்த தாது உப்புக்கள் அந்த கறவை மாடுகளுக்கு எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா அது சாப்பிட்ற தீவனம் மூலமாக கிடைக்கலாம், இல்லை தீவன பொருட்கள் உலர் தீவனம் இந்த மாதிரி தீவனங்கள் மூலமாக தான் கால்நடைகளுக்கு தேவையான தாது உப்புக்கள் கிடைக்கிறது. பெரும்பாலான விவசாயிகள் கறவை மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு தான் வளர்க்குறீங்க. அப்படி மேய்ச்சல் முறையில் வளர்க்கும்போது அந்த கறவை மாடு மேய்ஞ்சிட்டிருக்கிற புல் அந்த நிலத்தில் எவ்வளோ தாது உப்பு இருக்குது, அது உண்மையிலேயே அது உடம்புக்குள்ளே செரிமானம் ஆகி இரத்தத்தில் எவ்வளோ தாது உப்புக்கள் உறிஞ்சப்பட்டு அந்த கறவை மாடுகளுக்கு முழுமையாக கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நாம் பார்த்தோம்னா அதனுடைய தேவைக்கும் குறைவான அளவில் தான் தாது உப்புக்கள் தீவனப்புல் மற்றும் தீவனம் மூலமாக கிடைக்கிறது. சரி, இந்த தாது உப்பு இவ்வளோ முக்கியமானதாக இருக்கே, அதனுடைய குறைபாடுகள் வந்தால் அது நிறைய அறிகுறிகளை காட்டும்ல, அதை வச்சு நாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த தாது உப்பு குறைபாடு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை ஒரு மாடு காமிக்கணும்னா ரொம்ப நீண்ட நாட்கள் எடுத்துக்கும். அறிகுறிகளை காட்டுறதுக்கே ரொம்ப நீண்ட நாட்கள் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா அந்த அறிகுறிகள் மூலமாக அதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும், அதனுடைய இனப்பெருக்க தன்மை வந்து குறைஞ்சிருக்கும். இந்த தாது உப்புக்களை ஊட்டச்சத்துக்களை அதுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா அதுக்குள்ளேயே ஒரு வருஷம் ரெண்டு வருடங்கள் கடந்து போயிருக்கும். அதனால் நமக்கு ஏற்படுற பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு கறவை மாடு வளர்ப்பில் நாம் லாபம் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு கன்று எடுக்கணும். இப்போ இந்த தாது உப்பு குறைபாடுனால கறவை மாடுகள் சினைப்பருவ அறிகுறிகளை காட்டுறதை தள்ளி போகும், சினை ஆகிறதும் தள்ளி போகும். அந்த மாதிரி சமயங்களில் நம்மளால் வருடத்திற்கு ஒரு கன்று அப்படிங்கிறது எடுக்க முடியாது. அப்போ நம்ம பண்ணையினுடைய பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நாம் கறவை மாடுகளுக்கு கொடுக்குற தீவன முறைகளில் இந்த தாது உப்பு ஊட்டச்சத்துக்களை தீவனத்தோடு தினமும் வழக்கமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. தாது உப்பு குறைபாடுனால் வர மற்ற அறிகுறிகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடு வந்து மண் சாப்பிட ஆரம்பிக்கும், மாட்டுக்கு பசியே எடுக்காது, அப்புறம் பால் காய்ச்சல் போன்ற நோய்கள் கூட ஏற்படும். இந்த தாது உப்புக்கள் கால்நடைகளுக்கு தேவையானது அப்படின்னா ஒரு 22 கனிமங்கள் இருக்குது, அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. 100 பிபிஎம் அளவுக்கு அதிகமாக தேவைப்படுற கனிமங்களை அதிகமாக தேவைப்படும் கனிமங்கள்னும் அதுக்கு குறைவான அளவில் தேவைப்படுற கனிமங்கள் அப்படின்னும் இரு வகையாக பிரிக்கிறாங்க. தேவைப்படுறது என்னவோ ரொம்ப குறைவான அளவு தான், ஆனால் அந்த கொஞ்சோண்டு கனிமங்களையும் கறவை மாடுகளுக்கு தினமும் கொடுக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு செய்து அந்த கறவை மாடுகளுக்கு தவிடு புண்ணாக்குன்னு தீவனம் அளிக்கிறீங்க இல்லையா, அதில் இருக்க எல்லா ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக செரிக்கப்பட்டு அந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் கலந்து கறவை மாடுகளினுடைய பால் உற்பத்தியவோ இனப்பெருக்க திறனையோ அதிகரிக்கணும் அப்படின்னா நாம் இந்த குறைவான அளவில் கனிமங்களை தினமும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கிட்டு தினமும் கறவை மாடுகளுக்கு இந்த தாது உப்பு கலவையை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். சரி, மிகவும் முக்கியமாக தேவைப்படுற கனிமங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரும்புச்சத்து, அயோடின், துத்தநாகம், தாமிரம், மேங்கனீஸ் கோபால்ட், சுண்ணாம்புச்சத்து அதாவது கால்சியம்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் பாஸ்பரஸ் சத்து மற்றும் பொட்டாசியம் சத்து போன்றவை.

சுத்தநாகம் தாது உப்பு பார்த்தீங்கன்னா இதன் குறைபாடுனால கருத்தரிக்கிறது குறைஞ்சு போய்டுறது, கால் குழம்பில் புண்ணு வரும், பால் உற்பத்தி குறைஞ்சிடும், உடம்பில் ஏதாவது காயம் வந்துச்சுன்னா கூட அது சீக்கிரமாக சரியாகாது. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நாம் துத்தநாகம் சத்து அதாவது ஜிங்க் அப்படிங்கிறத வந்து கறவை மாடுகளுக்கு தினமும் கொடுத்துட்ருக்கணும். ரொம்ப சிறிய அளவில் தான், பிபிஎம் அளவில் தான் கொடுக்குறோம், ஆனால் தினமும் கொடுத்துட்ருக்கணும். அது குறைபாடாக இருந்துச்சுன்னா சினைப்பருவ அறிகுறிகளை மாடு காட்டுறது தள்ளி போகும், இல்லைனா சினைப்பருவ அறிகுறிகளை காட்டுறதே குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் சினப்பருவ அறிகுறிகளை மாடு காட்டினாலும் அது கருமுட்டை வெளியே வந்துச்சுன்னா தான் நீங்கள் சென ஊசி போடும்போது கருத்தரிக்கும் மாடு. ஆனால் இங்கே கருமுட்டை வெளியே வரதே தாமதாகும் இந்த துத்தநாகம் தாது உப்பு குறைபாடாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் கரு களைஞ்சிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி, கன்றுக்குட்டி ஈனும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கும், சில சமயம் கன்றுக்குட்டி இறந்தே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த மாதிரி பிரச்சனைகள்

போது கருத்தரிக்கும் மாடு. ஆனால் இங்கே கருமுட்டை வெளியே வரதே தாமதாகும். இந்த துத்தநாகம் தாது உப்பு குறைபாடாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கரு கலைஞ்சிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி, கன்றுக்குட்டி ஈனும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கும். சில சமயம் கன்றுக்குட்டி இறந்தே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே துத்தநாகம் தாது உப்பு குறைபாடாக இருந்துச்சுன்னா வரும். தாமிர ஊட்டச்சத்து குறைபாடு ஆனாலும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த சோகை போன்ற நோய்கள் கூட ஏற்படும். தாது உப்பு குறைபாடு அப்படிங்கிறது கறவை மாடுகளுக்கு எப்படி வருது, எதனால் ஏற்படுது அப்படின்னா, நாம் கறவை மாடுகளுக்கு தீவன புல் கொடுக்குறோம். அந்த தீவன புல் வளர்கின்ற மண், அதாவது நிலம், அதில் எந்த அளவுக்கு தாது உப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தாது உப்பு மண்ணிலிருந்து தீவன புல்லுக்கு வருது. அந்த தீவன புல்லை தீவனமாக எடுக்கிற கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் கிடைக்குது. அப்படின்னா நிலப்பரப்பில், அதாவது மண்ணில் இருக்கிற தாது உப்பு கறவை மாடுகளுக்கு தீவன புல் மூலமாக கிடைக்குது. இந்த தாது உப்பு குறைபாடுகளை பற்றி கணக்கெடுத்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பொதுவாக பாஸ்பரஸ் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது. அதுக்கு அடுத்து துத்தநாகம் குறைபாடு இருக்குது. அதுக்கப்புறம் சுண்ணாம்பு சத்து, தாமிரச்சத்து, மேங்கனீஸ் ஊட்டச்சத்து போன்றவைகள் குறைபாடு வந்து அதிகமாக நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பில் இருக்குங்கிறத ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, கால்நடைகளுடைய இரத்த மாதிரிகளில் இந்த தாது உப்புக்களினுடைய அளவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலப்பரப்பில் இந்த தாது உப்புக்கள் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த நிலப்பரப்பில் வளர்க்கப்படுகின்ற கால்நடைகளினுடைய இரத்த மாதிரியிலையும் இந்த மாதிரி தாது உப்புக்களினுடைய அளவு குறைவாக தான் இருக்குது. நாம் கொடுக்கின்ற தீவன புல்லில் சில தாது உப்புக்கள் அதிகமாகவும் சில தாது உப்புக்கள் குறைவாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தாமிரம், துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் பொதுவாக தீவன பொருட்களில் குறைவான அளவில் இருக்குது. ஆனால் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இரும்பு சத்து மற்ற கனிமங்களோடு வினை புரிந்து குறைவான அளவில் இருக்கிற தாமிரம் மற்றும் துத்தநாகம் ஊட்டச்சத்துக்களோடு சேர்ந்து வினை புரிந்து அந்த ஊட்டச்சத்துக்களை கறவை மாடுகள் இரத்தத்தில் முழுசாக உறிஞ்ச விடுறதில்லை. அதனால் இந்த தாது உப்புக்கள் குறைபாடு பொதுவாக கால்நடை வளர்ப்போரால் அடையாளப்படுத்தப்பட முடியுது. எனவே கால்நடை வளர்ப்போர் இந்த தாது உப்புக்களை தினமும் கொடுக்கறதுனால ஏற்படுற செலவினை குறைப்பதற்காக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி மூலமாக வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவைன்னு தயாரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தொகுதியாக பார்த்தோம் அப்படின்னா, அதில் எந்த தாது உப்பு குறைவாக இருக்கோ அந்த தாது உப்புக்களை ஒரு கலவையாக தயாரித்து நான்கு வகையான வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் முதல் வகை தாது உப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை நம்ம வந்து கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், தூத்துக்குடி, திருச்சி, திருவாரூர், திருவண்ணாமலை, விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் இருக்கிற விவசாய பெருமக்கள் இந்த டைப் 1 வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவையை பயன்படுத்தலாம். இதில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது, தாது உப்பு சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், மெக்னீஷியம், தாமிரம், துத்தநாகம் மற்றும் கோபால்ட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதே மாதிரி டைப் 2 அப்படின்னு தாது உப்பு கலவை இருக்குது. அதை எந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாய பெருமக்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா, திண்டுக்கல், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், திருநெல்வேலி, விழுப்புரம், வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். இதில் எந்த வகையான ஊட்டச்சத்துலாம் இருக்குது அப்படின்னா, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் சத்து, தாமிரம், துத்தநாகம் மற்றும் கோபால்ட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதே மாதிரி டைப் 2 தாது உப்பு கலவை அப்படிங்கிறது நம்ம கடலூர், நீலகிரி, கரூர், கிருஷ்ணகிரி, பெரம்பலூர், தேனி மாவட்டத்தில் இருக்க விவசாய பெருமக்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த நிலப்பரப்பில் எந்த தாது உப்புக்கள் குறைவாக இருக்கோ அதை மட்டும் கலந்து நம்ம இந்த வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையாக கொடுத்துருக்காங்க. நான்காவது வகையான வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவைன்னு எடுத்துட்டிங்கன்னா, அதில் 5 தாது உப்புக்கள் இருக்குது. கால்சியம், சுண்ணாம்பு சத்து, மெக்னீஷியம், தாமிரம் மற்றும் கோபால்ட் போன்ற தாது உப்புக்கள் இருக்குது. இதை மொத்தம் 3 மாவட்டத்தில் இருக்கவங்க, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், இந்த மாவட்ட விவசாய பெருமக்கள் பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையை
நாங்கள் குறைவான பால் உற்பத்தி கொடுக்கிற கறவை மாடுகளுக்கு தான் பரிந்துரைக்கிறோம். நம்ம கறவை மாடு 20 லிட்டருக்கு மேலே பால் கறக்குது அப்படின்னா நாம் இந்திய தர கட்டுப்பாட்டு

0: மையம் பரிந்துரைக்கிறபடி இருக்கிற தாது உப்பு கலவைகளை தான் கொடுக்கணும். அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பொதுவான தாது உப்பு கலவையும் இருக்குது. உங்கள் கறவை மாடு அதிகமான பால் உற்பத்தியில் இருக்குது, 20 லிட்டருக்கு மேலே கறக்குது அப்படின்னா அந்த தாது உப்பு கலவையை பயன்படுத்துங்க. குறைவான அளவில் பால் உற்பத்தி கொடுக்குற மாடுகளுக்கு நீங்கள் தினமும் கொடுக்குற தாது உப்புக்கான செலவினை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நாம் இந்த வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையை பயன்படுத்தலாம். இந்த தாது உப்பினுடைய விலை வந்து ₹65. ஸோ இந்த தாது உப்பு கலவையை நாம் பயன்படுத்தி அதிக உற்பத்தி பெற்று பலனடையணும் அப்படின்னு விவசாய பெருமக்களை கேட்டுக்கிறோம்.
1: என்ன வெண்பா முத்தழகு, வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ. ரூபானந்தினி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? தாது உப்பு கலவை எப்படி கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்னு இப்ப புரியுதா உங்களுக்கு?
2: நல்லாவே புரியுதுக்கா, அற்புதமான விவரங்களை எடுத்து சொல்லிட்டாங்க.
3: ஆமா வெண்பா, கண்டிப்பா இந்த தகவல்களை நல்லபடியா பயன்படுத்தி கால்நடைகளை பத்திரமா பாத்துக்கிறேன்க்கா.
1: முத்தழகு, எனக்கு அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என் செல்லங்களை ஒரு தடவை வந்து பாத்துட்டு போயிடுறேன் புள்ள.
3: ஏங்கா, அதை என்கிட்ட சொல்லணுமா சொல்லுங்க? நாம எல்லாம் ஒன்னா இல்லையேன்னு தான்க்கா எனக்கு இப்ப குறையாவே இருக்கு.
1: முத்தழகு, நாம உடல் நலம் பெற நீரை சுருக்கி நெய்யை உருக்கி மோரை பெருக்கி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுபோல நம்மளோட மனம் நல்லா இருக்க வருவதை ஏற்று குறைகளையும் வருத்தத்தையும் குறைச்சி மகிழ்ச்சியை பெருக்கி வாழணும் புள்ள.
2: அக்கா, அதுதானே வளமான வாழ்க்கைக்கு வழிய காட்டும், அதை தானே சொல்ல வரீங்க?
3: ஆமா ஆமா, என்னடா அக்கா இன்னும் கருத்துக்களை சொல்லலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லிட்டாங்கப்பா சொல்லிட்டாங்க.
1: ஆத்தாடி, நான் கிளம்புறேன்பா.

பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும், பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும், பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும், பூச்சி எதிர்க்கும் ரக

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள். பயறு வகைகள் நமது அன்றாட உணவில் பெரும் பங்கு வகிக்கின்றன. மேலும் பயறு வகை பயிர்கள் நமக்கு உணவுப் பொருளாக மட்டுமின்றி கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் பசுந்தாள் உரமாகவும் மண் அரிமானத்தை தடுக்கும் போர்வையாகவும் மண் வளத்தை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன. சிறு விவசாயிகளாலும் வளமற்ற மானாவரியிலும் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றது. ஆனால் தானிய பயிர்களை விட பயறு வகைகளில் கிடைக்கும் லாபம் அதிகமாகும். மேலும் இப்பயிர்கள் குறைந்த நீர் தேவையுடன் குறுகிய காலத்தில் வளர்ந்து அதிக லாபம் பெற்று தரக்கூடிய பயிர்களாகும். தமிழ்நாட்டில் பயிர் வகை பயிர்கள் சுமார் 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இவற்றில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு முறையே 400,000 மற்றும் 200,000 ஹெக்டேர் பரப்பளவிலும் துவரை 4.4 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுகிறது. வேளாண் உற்பத்தியில் தரமான விதைகளை பயன்படுத்துவதால் சுமார் 15-20% வரை உற்பத்தியை அதிகரிக்க முடியும். பயிர் வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெற சரியான விதை உற்பத்தி முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து விதைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யலாம். இதற்கான நில தேர்வு, நிலம் தயாரித்தல் மற்றும் பயிர் விலகு தூரம் பற்றி தெரிந்து கொள்வோம். பயிர் வகை பயிர்களில் விதை உற்பத்திக்காக தேர்ந்தெடுத்த நிலத்தில் அதற்கு முந்தைய பயிர் வேறு ரகமாகவோ அல்லது சான்று பெறாத அதே ரகமாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் நிலத்தில் தங்கியுள்ள விதைகள் இப்பருவத்தின் போது தான் தோன்றி பயிர்களாக முளைத்து கலவன்களாக தோன்றும். வேரழுகல் நோய் இல்லாத நிலமாயிருத்தல் அவசியம். நல்ல வடிகாலுள்ள செம்மண் மற்றும் வண்டல் மண் நிலம் நல்ல திரட்சியான விதைகளை தரும். பயிர் வகைகளின் விதை உற்பத்திக்கு நிலத்தை நன்றாக உழுது பயன்படுத்த வேண்டும். இதற்கு முதலில் மண்ணின் கடினத்தன்மையை நீக்கி நிலத்தை மேம்படுத்த வேண்டும். இதற்கு 12.5 டன் தொழு உரம் அல்லது 12.5 டன் மக்கிய தென்னை நார் கழிவு இட வேண்டும். துவரை பயிரில் அயல் மகர்ந்த சேர்க்கை அதிக அளவில் நடைபெறும். உளுந்து மற்றும் பச்சை பயிறு தன் மகர்ந்த சேர்க்கை பண்பு கொண்டவைகளாகும். எனவே இனக்கலப்பை தவிர்க்க விதை பயிர்களை சான்று பெறாத அதே ரகம் மற்றும் வேறு ரகத்திடமிருந்து சற்று விலக்கி வைத்திருக்க வேண்டும். எனவே துவரை, உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு ஆகியவற்றுக்கு முறையே 10 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் என்ற அளவில் பயிர் விலகு தூரம் இருக்க வேண்டும். இதற்கான பருவம் மற்றும் விதை அளவானது விதைப்பதற்கு ஆடி மற்றும் மாசிப்பட்டம் மிகவும் ஏற்றது. விதைகள் முதிர்ச்சி அடையும் போது அதிக மழையோ வெயிலோ இல்லாமல் இருப்பது அவசியம். விதை உற்பத்திக்கு சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும். ஆதார விதை பயிருக்கு வல்லுநர் விதைகளையும் சான்று விதை பயிருக்கு ஆதார விதைகளையும் பயன்படுத்த வேண்டும். துவரை, உளுந்து, பச்சை பயிறு போன்ற வகைகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 20 கிலோ விதை தேவைப்படும். விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக பூஞ்சான விதை நேர்த்தி. விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு பூஞ்சான கொல்லியான கார்பன் டாசிம் அல்லது உயிர் பூஞ்சான கொல்லியான சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ரைசோபியத்துடன் 3 பாக்கெட் பாஸ்போபாக்டீரியா நுண்ணுயிர் உரத்தினை கலந்தும் விதை நேர்த்தி செய்யலாம். இதனால் மண்ணின்

0: மணிசத்தை பயிர்கள் கிரகித்துக் கொள்ளும். நுண்ணூட்ட உரங்களான துத்தநாகம், மேலிப்டினம் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றை முறையே 4.15 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதையுடன் கலந்தும் விதை நீர்த்தி செய்யலாம். விதைப்பு மற்றும் உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். உளுந்து மற்றும் பச்சை பயிறு விதைக்க வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும். இரவையில் விதை உற்பத்தி செய்ய பாத்தி அல்லது பார்சால் முறையிலும் விதைப்பு செய்ய வேண்டும். பயிர் வகை பயிர்களுக்கு பூக்கும் பருவம் மற்றும் காய் வளர்ச்சி பருவங்களில் தண்ணீர் மிக அவசியம். விதைத்த அன்றும் விதைத்த 3ஆம் நாள் உயிர் தண்ணீரும் பாய்ச்சுதல் அவசியம். பின்னர் மண்ணின் தன்மை மற்றும் நிலமும் காலநிலைக்கு ஏற்ப 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். பயிர் வகை பயிர்களில் இலை வழி உரமிடல் ஒரு முக்கிய தொழில்நுட்பமாகும். பூக்கும் மற்றும் காய்கள் பிடிக்கும் பருவம் என இருமுறை டிஏபி கரைசல் அல்லது ஒரு முறை டிஎன்ஏயு பயிறு அதிசயம் தெளித்து உயர் விளைச்சல் பெறலாம். 1 ஹெக்டேருக்கு டிஏபி கரைசல் தயாரிப்பதற்கு 4 கிலோ டிஏபி உரத்தை 10 லிட்டர் தண்ணீரில் 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் மறுநாள் தெளிக்கும் போது தெளிந்த கரைசலை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் செடிகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். டிஎன்ஏயு பயிர் அதிசயம் என்பது பயிர் வகை பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்து மற்றும் பயிர் ஊக்கிகள் கலந்த கலவையாகும். இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பிரத்யேக தயாரிப்பாகும். இதை ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் தருணத்தில் ஒரு முறை தெளித்தால் போதுமானது. இலைவழி தெளிப்பினை காலை அல்லது மாலை வேளையில் மேற்கொள்ள வேண்டும். நல்ல நீரை பயன்படுத்தி கைத்தெளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும். பூச்சி மற்றும் நோய்க்கொல்லிகளுடன் கலந்து தெளிப்பதை தவிர்க்கவும். பூக்கள் உதிர்வதை தடுக்க 50% பூப்பின் போது லிட்டருக்கு 4 மில்லி என்ற அளவில் பிளானோபிக்ஸ் தெளிக்க வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் கழித்து ஒரு முறை தெளிக்க வேண்டும். கலவன் அகற்றுதல் பற்றி தெரிந்து கொள்வோம். பிற ரகங்கள் விதைப்பயிரில் கலப்பதை கலவன் என்கிறோம். கலவன்கள் விதைப்பயிரின் இன தூய்மையை பாதித்துவிடும். கலவன்களை அந்தந்த பருவங்களில் கண்டிப்பாக நீக்க வேண்டும். பூக்கும் பருவத்திற்கு முன்னர் விதை பயிரில் செடியின் உயரத்தை கொண்டு உயரமான செடிகள் மற்றும் குட்டையான செடிகள், தண்டின் நிறம், வேறுபாடான செடிகள், பூக்கும் காலத்திற்கு முன்பே பூக்கும் செடிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும். பூக்கும் போது பூவின் நிறம் மற்றும் அவற்றின் அளவை கொண்டு கலவன்களை அகற்ற வேண்டும். காய்களின் நிறம், அகலம், நீளம் மற்றும் காய்களின் மேலுள்ள உரோமங்கள் ஆகியவற்றை கொண்டு கலவனை அகற்றலாம். தவிர அறுவடைக்கு முன்னர் செடியின் தன்மை, காய்களின் தன்மை கொண்டு கலவனை அகற்றலாம். அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். பச்சை பயிறு காய்கள் நன்கு முற்றிய பின் காய்களை மட்டும் பறித்து அறுவடை செய்யலாம். உளுந்து செடியை வேருடன் பிடுங்கி நன்கு காய வைத்து அடித்து தானியங்களை தனியாக பிரித்தெடுக்கலாம். காய்களிலிருந்து விதைகளை வளையும் மூங்கில் குச்சி கொண்டு அடித்தும் பயிறு வகை காய்களிலிருந்து பிரித்தெடுக்கும் இயந்திரங்களின் மூலமாகவும் பிரித்தெடுக்கலாம். விதைகளை 8 முதல் 9% ஈரப்பதத்திற்கு உலர வைத்தல் வேண்டும். விதைகளை 8% ஈரப்பதத்தில் 50% கரியமில வாயுவினை கொண்டு 15 நாட்களுக்கு ஒரு முறை என 3 முறை விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைகளின் ஈரப்பதத்தினை 8 முதல் 9% குறைத்து பின் குறுகிய கால சேமிப்பிற்காக சாக்கு அல்லது துணி பைகளில் சேமிக்கலாம். இடைக்கால சேமிப்பிற்காக உள்உரை கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கலாம். நீண்ட கால சேமிப்பிற்காக 700 கன அளவு கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
7: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
6: தருமபுரி.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30. நேர்களை நாம் இணைகின்றோம். இது பூங்கொத்து. ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடல்கள், ஒரு அழகை ரசிக்கக்கூடிய பாடல்கள், அந்த மாதிரி சுவாரஸ்யமான பாடல்கள்லாம் அந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்கலாம். அந்த வகையில் இன்றைக்கான முதல் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் வருவான் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை சிற்பி பாடலாசிரியர் பா விஜய், பாடலை பாடியோர் ஹரிஹரன், சுஜாதா மோகன்.

2:35 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பூங்கொத்து. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது கண்ணன் வருவான் என்ற திரைப்படத்திலிருந்தே. இந்த பாடலுக்கான இசை சிற்பி பாடலாசிரியர் பழனி பாரதி, பாடலை பாடியவர் ஹரிஹரன்.

2:40 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. உனக்காக எல்லாம் உனக்காக என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா, பாடலாசிரியர் பழனி பாரதி, பாடலை பாடியவர் ஹரிஹரன்.

2:46 நிமிடத்தில் நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம். இது பூங்கோத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. உனக்காக எல்லாம் உனக்காக என்ற திரைப்படத்திலிருந்தே இந்த பாடலுக்கான இசை இவன் சங்கர் ராஜா, பாடலாசிரியர் விவேகா, பாடலை பாடியோர் சுஜாதா, எஸ்பிபி சரண்

2:51 நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம். இது பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது. உனக்காக எல்லாம் உனக்காக என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கான எஸ் ஐ இவன் சங்கராஜா, பாடலாசிரியர் விவேகா, பாடலை பாடியோர் தேவன், அனுராதா, ஸ்ரீராம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: பூங்கொத்து நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது வெற்றிவேல் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை டி மான், பாடலாசிரியர் யுகபாரதி, பாடலை பாடியோர் சத்யபிரகாஷ், வந்தனா, ஸ்ரீனிவாசன்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்நிகழ்ச்சி கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், 0 43 42 24 40 30 அப்படிங்கிற கட்சவியினருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊரினுடைய பெயரை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி அனுப்பி வைங்க நேர்களே. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல் பாடல் கும்பகரை தங்கையா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளம்பரருக்கு அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ரோஜா பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க இதோ அந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கேரரிகள் தர்மபுரி.
3: நேரம் 3:08. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0343-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல் இந்த நிகழ்ச்சியில் வளமுறை நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்

0: ஜோதிகா மணிவண்ணன் படம் சின்ன மாப்பிள்ளை படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. மாதுபட்டி கிராமத்திலேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்டுள்ள பாடல் கேட்பதற்கு முன்பாக,
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்க?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
2: தங்க விலை ஏறினா
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: நேரம் 1:16:02. கேட்டரசு கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற கட்சவி எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் பெண்லேருந்து டைப் செய்து அனுப்பி வைக்கலாம் நேயர்களே. அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் வனிதா தருமபுரியிலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. விருமாண்டி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தீராத இடுப்பு வழி, கை கால் வழி, முதுகு வழியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்துள்ள அறிவிப்பு, தாட்கோ மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் CAD, கம்ப்யூட்டர் எய்டட் மேனுபேக்சரிங் CAM, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு BE மெக்கானிக்கல் EEE தேர்ச்சி பெற்றவர்கள், 18 வயதிற்கு மேல் 35 வயது வரை உள்ளவர்கள், குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். இதற்கான பயிற்சி காலம் 90 நாட்கள் ஆகும். பெரம்பலூர் மற்றும் சேலத்தில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் தங்கி படிக்கும் செலவினை தாட்கோ வழங்கும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கப்படும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். எனவே இந்த பயிற்சியில் சேர விருப்பமுள்ளவர்கள் www.tatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
3: தருமபுரி ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: நேரம் 1:25. கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சண்முகம் ராயக்கோட்டை பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க இதோ அந்த பாடல்.

நிஷா சென்றவர் ஆயில் வழங்கும் கச்சேரியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கற்றுக் கொண்டிருக்கும் நேரம் 3:31. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஜோடி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளமிருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் அருள்மணி மூர்த்தி ஆகியோர் ஆத்துக்கொட்டை பகுதியிலிருந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆண்டு பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னீஷியன் கிரேட் 1, டெக்னீஷியன் கிரேட் 3 பிரிவில் மொத்தம் 6565 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிஎஸ்சி முடித்தவர்கள், 18 வயதிற்கு மேல், 30 வயது வரை மற்றும் 33 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ சோதனை அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் 250 ரூபாய். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி இறுதி நாளாகும். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: எங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட்.

0: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகைய 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: நேரம் 1:41. கச்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஜவஹர் சேலம் பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காரு. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில் இருந்து இது அந்த பாடல்.

0: போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நேரம் 1:46. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தருமபுரி பகுதியிலிருந்து லதா ஆறுமுகம் விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன செய்ய மச்சான் திரைப்படத்திலிருந்து இது வந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: நேரம் 3:52. கச்சவேல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சூரிய நமஸ்காரம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நட்டாலி பகுதியிலிருந்து சாரதா சீனிவாசன் விரும்பி கேட்டிருக்காங்க இது அந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் வீட்டில் விசேஷங்கள் திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சங்கீதா குமாரப்பட்டியிலிருந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பாடல்
3: கொஞ்சம்

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சாதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. வணக்கம் பிரபாகரன்.
2: வணக்கம் கார்த்திகேயன்.
1: சொல்லுங்க பிரபாகரன், விடை தேடும் வினாக்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைய போறோங்க. நிறைய குறிப்புகள் வச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அறிமுக நேயர்கள் நம்ம கூட தொடர்பு கொள்ளணும், எந்த எண்களில் அழைக்கலாம் அவங்க?
2: கண்டிப்பாக கார்த்திகேயன், அறிமுக நேயர்கள் பங்கேற்கணும்னா என்ன நம்பரில் நீங்கள் எங்ககிட்ட பேசலாம்னு பார்த்தீங்கன்னா 0-43-42-24-40-30 அப்படின்ற எண்ணிலையும் கூப்பிடலாம். ஏன்னா மற்றொரு எண் வந்து 94-86-81-10-25 இந்த எண்களில் அழைச்சி நம்ம கிட்ட பேசலாம்.
1: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மற்ற நேயர்கள் தினசரி பேசக்கூடிய நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி பிரபாகரன்,
2: கண்டிப்பா சொல்லுங்க கார்த்திகே.
1: இதுல ஒரு முக்கியமான விதிமுறை இருக்கு இந்த நிகழ்ச்சியில், தெரியுங்களா?
2: சொல்லுங்க.
1: அதாவது கடைசியா 7 நாள் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பதில் சொல்லி பரிசு பாடல் வாங்கினாங்க
2: இல்லைங்களா,
1: அவங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது சரிங்களா? அவங்க பரிசு பாடல் பெற்று 7 தினங்களுக்கு கழித்துதான் இந்த நிகழ்ச்சியில கலந்து பதில் சொல்லி பரிசு பாடல் பெறலாம் சரிங்களா?
2: நிறைய நேயர்கள்,
1: புது நேயர்கள் நம்ம நிகழ்ச்சியில இணையணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விதிமுறை நம்ம கடைபிடிச்சிட்டு வருங்க. அதனால கடைசியா ஒரு 7 நாளுக்குள்ள பதில் சொல்லி பரிசு பாடல் பெற்ற நேயர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை தவிர்த்து புதிய நேயர்களுக்கு வழிவிடலாம். அன்பான வேண்டுகோள் இருக்கலாம் நம்ம அவங்களுக்கு. சரிங்க பிரபாகரன், தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் முதலாவது ஒரு நேயர் இணைய போறாரு இன்னைக்கு நிகழ்ச்சியில, யார் அப்படின்னு கேட்டுலாங்களா?
2: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
3: வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன்.
2: வெளிநாட்டை சேர்ந்தவர், ஓவியத்தில் வந்து மிகுந்த ஆர்வம் கொண்டவர்.
1: நீங்க சொல்ற குறிப்பெல்லாம் எனக்கு பொருந்துற மாதிரி இருக்கான, வெளிநாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
2: கண்டிப்பாக, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் போன கார்த்திகேயன் சொல்லிருப்பாரு.
1: ஓ, கண்டுபிடிப்பாளர் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன், வெளிநாட்டுக்கார் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி நீங்க சொல்றீங்க?

0: அவரோட வெளிச்சத்துல நம்ம வாழ்றாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல இல்லைங்க, நல்ல முயற்சி தான தவறான பதில். நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கான குறிப்பு என்னன்னு இவர் மிகவும் புகழ்பெற்ற கல்லூரிகளில் படித்தவர். இவர் பேரை சொன்னா அதிரதில்லன்ற மாதிரி அந்த கல்லூரி பேரை சொன்னாவே அனைவருக்கும் தெரிஞ்ச கல்லூரியா இருக்கும். அந்த மாதிரி புகழ்பெற்ற கல்லூரியில் தான் இவர் படிச்சிருக்காரு. பதில் சொல்ல முடியுதுங்களா? அப்துல் கலாம் இல்லைங்க, வெளிநாட்டை சார்ந்தவர் அப்படின்னு ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்று நம்ம சொல்லியிருக்குங்க, அதை நீங்கள் மறந்துட்டீங்க. நன்றி, நம்ம அடுத்த நேயரை சந்திக்கலாம். சரிங்க பிரபாகரன், கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்குள்ள ஒரு நேயர் வந்திருக்காரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் கண்டுபிடிச்சு வந்துட்டார் நம்பர்ன்னு நினைக்கிறேன். வணக்கம். சரிங்க பிரபாகரன், இப்ப நீங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க?
2: நான் வந்து என்னங்க கண்டுபிடிப்பேன், நான் அறிவியலெல்லாம் கிடையாதுங்க, சாதாரண ஒரு பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் கல்லூரி படித்தேன், நார்மலாக ஒரு மாணவன் தான்.
0: நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன்.
2: நீங்க என்ன கண்டுபிடிச்சி?
0: எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பலகாரம் செஞ்செல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருவாங்க, எங்க பாட்டி இருக்கும்போது ஒரே நாள் காலியாயிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அது எங்க இருக்குன்னு
2: கண்டுபிடிப்பேன்.
0: எங்க ஒய்ஃப் எந்தெந்த டப்பால பணம் வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிப்பேன். இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் எங்கிட்ட இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு பிரபாகரன்.
2: பயன்படுத்துற போது
0: நிச்சயமா இது அடுத்த மக்களுக்கும் பயன்படணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல போறேன் என்னென்ன கண்டுபிடிச்சுன்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளம்பரத்தை கேட்டு வந்துடலாம்.
2: கண்டிப்பா கார்த்திகே.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
4: ஏங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
0: நான்கு மணி 8 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். பிரபாகரன் நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க சொல்லவே இல்லையே பிரபாகரன். நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு சொன்னா இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்க கிரிக்கெட் பேட் பால் இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருப்பீங்க.
2: இல்ல ஓகே, இல்ல நீங்க வந்து பெரிய கண்டுபிடிப்பாளர் தான், உங்க அளவுக்கு நான் இல்ல கத்துக்கிறேன்.
0: அதுக்கும் கொஞ்சம் குறைவா தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு நேயர் வந்திருக்காரு, அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேப்போம் நாம. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
6: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து? முக்கியமான ஒரு குறிப்பு சொல்றேன், இந்த குறிப்பு சொன்னோன்னே நீங்க பதில் சொல்லிருவீங்க நினைக்கிறேன்.
2: ஐயா இவர் வந்து முதல்ல வந்து நெசவாளியில வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு.
0: நெசவாளை
6: நம்ம நாட்டை சேர்ந்தவர் இல்லீங்களா?
2: ம், ஆமாங்க, முதல் குறிப்புகள்ல
0: வெளிநாட்டை சேர்ந்தவர். வெளிநாட்டு
2: ஓ, இது கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருக்கா?
0: அவராது இவரால கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு.
2: அத நம்ம தான் கார்த்திகேயன் கண்டுபிடிச்சோம்.
0: நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். கல்யாண சுந்தரம் ஐயா, பதில் சொல்றீங்களா? நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
7: இனிய மாலை வணக்கம் ஐயா.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
7: ஆரிமங்கலம் ஒன்றியம் பிந்தன் பஞ்சாயத்து பெரியவர்பட்டி சண்முகம் ஐயா. கண்டுபிடிப்பு பத்தி சொல்றீங்க, கலகலப்பா இருக்கு.
2: நீங்க என்ன கண்டுபிடிச்சு?

0: மேலும் குறிப்பிடுங்க.
1: எங்களுக்கான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கண்டுபிடிப்பாளரை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா?
0: அதான், ஆமாங்க ஆமாங்க.
1: இவருடைய பெயர்ல அஞ்சல் தலையும் இருக்கு. அதாவது ஸ்டாம்ப்
0: நோட்டில் ஸ்டார்லின் வருதுங்கய்யா.
1: என்னங்க?
0: நிவா நோட்டி ஸ்டார்லின் வருதுங்கய்யா. யூடியூப்ல
2: அப்படிதான் வருதுன்றீங்களா?
0: அப்படிதான் வருதுங்கய்யா.
1: குரோம்ல கண்டுபிடிக்க முடியாத யூடியூப்ல போய் கண்டுபிடிக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஆனா முடியலையா?
0: ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா.
2: இதுவும் தவறுதாங்க. நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: பழைய தருமபுரி குண்டல்பட்டியில இருந்து தர்மலிங்கம் ஐயா.
2: தர்மலிங்கம் ஐயா, பதில் சொல்றீங்களா?
3: பதில் தெரியல, எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
2: அப்படிங்களா? இவர் கொஞ்ச நாள் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த கயிறு தயாரிக்கிறாங்க இல்லைங்க, அந்த ஆலையில கூட பணியாற்றி இருக்காரு. கயிறு திரிக்கும் ஆலையில் பணியாற்றி. ஐயா பதில் சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு. நன்றி சொல்லிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா.
1: என்ன பிள்ளை கூட நேயர், வணக்கம்.
4: வணக்கம். ஏர்கோடி புட்டி யமராஜேஸ்வரிங்க.
1: சரிங்கம்மா, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
4: வேணும் ஒரு குறிப்பு போட்டுங்களா.
1: உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இவருடைய கண்டுபிடிப்புக்காக தங்க பதக்கம் வாங்கியிருக்கிறாரு.

0: கயிறு திரிக்கும் ஆலையில் பணியாற்றியவர். ஐயா பதில் சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு. நன்றி சொல்லிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா.
1: என்ன பிள்ளை நேயர் வணக்கம்.
2: வணக்கம். ஏர்கோடி விட்டு யமராஜேஸ்வரியா.
1: சரிங்கம்மா, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
2: வேணும் ஒரு குறிப்பு போட்டுங்களேன்.
1: உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இவருடைய கண்டுபிடிப்புக்காக தங்க பதக்கம் வாங்கியிருக்கிறாரு.
2: லியோனார்டோ டாவின்சியா?
0: லியோனார்டோ டாவின்சி சொல்றீங்களா?
2: லியோனார்டோ.
0: நீங்க ஓவியர்னு சொன்னீங்க இல்லையா பிரபாகர், நீங்க அவர் வந்து ஓவியர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் அவங்க டாவின்சி போயிட்டாங்க.
1: லியோனார்டோ டாவின்சி அத சொல்றாங்க.
0: அவருக்கு இன்னைக்கு ஏதாவது தொடர்பு இருக்காமா?
3: நீங்க
4: Mr. Gold Sunflower Oil.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்கின? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
7: தங்க விலை ஏறலாம்.
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
7: அப்ப விலை குறைஞ்சா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
7: ஹே சூப்பர்.
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
7: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ ₹200 முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் ₹700 முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
12: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
0: பிரபாகரன், 4:14 ஆகுது. பிரபாகரன் விடை தேடும் ஒரு கண்டுபிடிப்பாளரை பத்தி கேட்டங்க. அவர் யாருன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப வர கண்டுபிடிச்சாரா அப்படின்னு பாப்போம்.
1: கண்டிப்பா பாத்தலாம். என்ன பிள்ளை கூட நேய வணக்கம்.
13: வணக்கம்.
1: யாருங்க இது பேசுறீங்க?
13: தர்மபுரி மாவட்டம் காரிமலை மாவட்டம் சொன்னாமட்டிலிருந்து பழனிசாமி பேசுறீங்க.
1: சரிங்க, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
13: குறிப்பு கேட்டங்க. எனக்கு உண்டான குறிப்பு ஒன்று சொல்லுங்க கார்த்திகேயன்
0: ஐயா. நிச்சயமா உங்களுக்கு இல்லாத குறிப்பா, மிகவும் முக்கியமான குறிப்பை பாத்தீங்கன்னா, இவரது பணியை பாராட்டி ஒரு நாடு இவரை வந்து அங்க அழைச்சி பெருமைப்படுத்திருக்கீங்க.
13: ஜேம்ஸ் வாட்னு சொல்லலாங்களா? சுவிட்சர்லாந்துக்காரர்.
0: ஜேம்ஸ் வாட். என்ன எப்படி சொல்றீங்க வாட் அப்படின்ட்டு? முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, இவர் வந்து ஒரு முக்கியமான இயந்திரத்தை கண்டுபிடித்தவர். அந்த இயந்திரத்தை வந்து நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறோம். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அப்படின்றீங்களா? இல்லைங்க, அவர் இல்ல. தவறான பதில். நல்ல முயற்சி.
1: என்ன பிள்ளை கூட நேயர் வணக்கம்.
13: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
13: உங்களுக்கான
1: குறிப்பு என்ன? இவர் கண்டுபிடிச்சாரு அந்த இயந்திரம். 80 பேரு ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் இவர் கண்டுபிடிச்சாரு. 80 பேருக்கு அப்புறம் இவர் தான் அதை கண்டுபிடிச்சு உருவாக்கவும் செஞ்சாரு, பயன்படுத்தவும் செஞ்சாரு.
13: குறிப்பேன்
1: சொல்லுங்க.

0: தவறான பதில்ங்க ஐயா, இணைப்பில் அந்த மைக்கு நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நம்ம குரல் நமக்கே ரிப்பீட்டாக கேட்குது. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சொல்லுங்க பிரபாகரன், கண்டுபிடிப்பாளர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போமா?
4: கண்டிப்பா, ஒரு சில நேர்களுக்கு அப்புறம் நம்மளே கூட சொல்லலாம்.
5: ஐயா வணக்கம.
3: வணக்கம்.
5: தர்மபுரி முனிப்பன்.
3: அருமையா இருக்கு முனிப்பன், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வேற ஏதாவது முக்கியமான குறிப்புன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. அந்த இயந்திரத்தை வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில அனைவருக்கும் முக்கியமான ஒரு பொருள் அது மூலமா செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த இயந்திரம் பாத்தீங்கன்னா 80 பேரோட முயற்சிக்கு பின்னாடி இவர் 81வது ஆளா கண்டுபிடிச்சாருன்னு சொன்னாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா, அந்த இயந்திரத்துக்கு ஒரு காப்புரிமையும் வாங்கியிருக்காரு இவரு.
5: என்ன
3: கண்டுபிடிச்சாருங்க?
5: ரயில்
3: இன்ஜின் கண்டுபிடிச்சாருங்களா? ஐயா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை தயாரிக்கிறது அந்த இயந்திரத்தோட வேலை அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்தீங்க. ஏன்னா ரயில்ல நம்ம ஒரு சில நாள்ல போலாம், தினசரி போகக்கூடிய நபர்கள் இல்ல. ஆனா இந்த இயந்திரத்து மூலமா செய்யக்கூடிய பொருளை வந்து ஒவ்வொரு மனிதனும் தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துவாங்க அப்படின்றதான் முக்கியமான குறிப்பு. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம்.
4: வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
4: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
7: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் தரவணன்.
4: சரிங்க, குறிப்பில கேட்டீங்களா?
7: சார், எலியாஸ் போவே.
4: எலியாஸ் போவே. ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க.
7: ரயில் மிஷனை கண்டுபிடிச்சவர் தானே?
4: ஆமாங்க. ஆமாங்க ஐயா.
7: அதான் முதலே அவர் இன்னைக்கு பர்த்டே வரல அவருக்கு.
4: ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. சரிங்க, மற்ற குறிப்புகள் என்ன தெரியுங்களா?
7: இல்ல நீங்களே சொல்லிட்டீங்களே.
4: சரிங்க, என்ன பாடல் சொல்ல கேட்கலாம்?
7: படம் அன்பே சங்கீதா.
4: ம்,
7: அதுல இசைக்கடவுள் சிங்கான இளையராஜில எஸ்பிபி பாடின சின்ன பூரா ஒன்று மெல்ல காணாமல் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது.
3: சரி, நிச்சயமா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாங்க ஐயா. இப்போ பிரபாகரன், எலியாஸ் ஓவே தையல் இயந்திரத்தை கண்டுபிடிச்சோன்னா, மறுபடி அழுத்தி சொன்னா, ஒவ்வொரு மனுஷனும் தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருளை செய்யக்கூடிய இயந்திரம், அதாவது ஒரு ஆடை உடுத்தக்கூடிய இயந்திரம் அப்படின்னு சொன்னா இல்லையா, ஆடையை தைக்கக்கூடிய இயந்திரம் தையல் மிஷின் கண்டுபிடிச்சவர். அவர் பத்தி மேலும் என்ன தகவல் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
4: கண்டிப்பா கார்த்திகை, நம்ம நிறைய குறிப்புகள் கொடுத்துட்டோம். அவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். நம்ம ஒரு சிலதை மட்டும் சொல்லிடலாம். 1867 வந்து பாரிஸில் நடைபெற்ற கண்காட்சியில் வந்து இவருக்கு வந்து தையல் இயந்திரத்தை கண்டுபிடிச்சதுக்காக தங்க பதக்கம் கொடுக்குறாங்க, 1867.
3: அடடா, பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போ
4: அப்போ நோபல் பரிசுக்கு ஈடானது அப்படின்னா, இவர் வந்து சொன்ன மாதிரி, நேயர் சொன்ன மாதிரி, இன்னைக்கு வந்து இவருடைய பிறந்த நாள். அவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1819 பிறந்தார். இவர் இறந்துட்டார். இவருடைய இறப்பு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 3, 1867.

0: எண்பது பேருக்கு சொன்ன மாதிரி 80 பேருக்கு அப்புறம் 81வது ஆளா கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி நம்மளோட நிலைமையெல்லாம் என்ன
1: இருக்கு, என்ன வந்திருக்கோம்,
0: எப்போ கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1845 ஏப்ரலில் வந்து முதல் முதல்ல உருவாக்குறாரு. 1846 வந்து இதற்கான காப்புரிமை வந்து அவர் பெற்றுறாரு.
1: சரிங்க,
0: அதுக்கப்புறம் எல்லாரும் சட்டையை தைச்சு போட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி
1: சந்தோஷமா இருங்கன்னு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாரு.
0: ஆமாங்க கார்த்திகே. சரிங்க, அந்த நேருக்கான நம்ம
1: அந்த அறிவியல் அறிஞரோட பெயர் மறுபடியும் ஒரு டைம் சொல்லுங்க.
0: அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த எலியாஸ் ஓவே
1: அருமை
0: அவர் அவருக்கான பாடல்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
8: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
9: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
10: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
11: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.

0: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறினா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
7: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
10: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
11: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. பிரபாகரன், ஒரு தையல் இயந்திரம், அதை கண்டுபிடிச்சவரை பத்தி நம்ம பேசணுங்க இல்லைங்களா?
13: கண்டிப்பா.
12: இப்ப அடுத்ததா ஒரு முக்கியமான இடத்தை பத்தி பேசுறாங்களா?
13: கண்டிப்பா. சுற்றுலா தலம் கூட. சுற்றுலா ஒண்ணு எவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, எங்கெங்கயோ மைண்ட் போகுது,
12: எங்கெங்கயோ மைண்ட்
13: வாணி பறக்கக்கூடிய தருணம்
12: அப்படின்றீங்க. சரி, இப்போ ஒரு நேயர் வராது, அவருக்கு முதல் 3 குறிப்பு தரலாம், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். சுற்றுலா தலம் எங்கெங்க போயிருக்கீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
13: கண்டிப்பா.
12: வணக்கம்.
14: ஐயா வணக்கம். ஐயா
12: வணக்கம்.
14: மாலை வணக்கம் சொல்லுவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போயிட்டு ரகுபதி ஐயா.
12: சரிங்க ரகுபதி ஐயா, உங்களுக்கு முதல்

0: குறிப்பு வேணுங்களா இல்ல பதில் சொல்றீங்களா? விளையாட்டுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, சரிங்களா? ஒரு அமைப்பு பத்தி கேக்குறேங்க. இது எதுக்காகனா ஒரு விளையாடக்கூடிய அமைப்பு, சரிங்களா? இந்த அமைப்பு வந்து மிகவும் பிரபலமானது, சரிங்களா? இந்த அமைப்பு இருக்கக்கூடிய இடம் ஒரு சுற்றுலா தலமும் கூட. நன்றி
1: விளையாட்டுக்காக
0: உள்ள ஒரு அமைப்பு, சரிங்களா? இந்த அமைப்பு வந்து மிகவும் பிரபலமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பு இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு சுற்றுலா தலமாவும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? உங்களுக்கான ஒரு குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமைப்பானது 18th நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது.
1: கண்டிப்பா தெரியலையா
0: மனுஷனையா? எவரு கண்டிப்பா தெரியலன்றாரு
2: மனுஷனே கூடிய நேயர். வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? சரிங்க, குறிப்பு கேட்டீங்களா?
0: அமைப்பு பேர் கேக்குறீங்க, சரிங்களா? அந்த விளையாட்டுக்காக தொடங்கப்பட்டு ஒரு அமைப்பு, அந்த அமைப்போட பெயர் என்னன்னு கேக்குறீங்க. இந்த அமைப்பு இருக்கக்கூடிய இடத்துல நிறைய ஆடுகளங்கள் உள்ளது, விளையாடக்கூடிய இடம்
2: அப்படின்றங்க.
0: ஒரு நினைப்பு வரும். நீங்க வந்து கிரிக்கெட் கூட ஆடக்கூடிய ஆள் இல்லீங்களா?
2: கண்டிப்பா.
0: அந்த மாதிரி ஆடுகளம் நினைவுக்கு வருதா உங்களுக்கு?
2: எனக்கு எது வரலீங்க. இப்ப இந்த குறிப்புக்கு தகுந்த ஆடுகள்ன்றதுனால அந்த குறிப்புகள் சம்பந்தமாக தான்
0: அந்த மாதிரி ஞாபகங்கள். இப்ப அந்த ஆடுகளத்துக்கு போயிட்டீங்க நீங்க.
2: கண்டிப்பா.
0: சரி, இப்ப ஒரு நேயர் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
1: வணக்கம். ஜோலார்பேட்டை ஊசலேடான் கிராமம், சஞ்சீவி.
0: சஞ்சீவி, பதில் கண்டுபிடிச்சிங்களா? சஞ்சீவி
1: சொல்லுங்க.
0: நானே சொல்லட்டுங்களா பதிலே, இல்ல நீங்க சொல்றீங்களா? குறிப்பு கொடுக்குறீங்களா? சரிங்க. இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த விளையாட்டுக்கு உண்டான அமைப்புன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்க அந்த இடத்துல வந்து ஒரு புகழ்பெற்ற அருங்காட்சியகம் இருக்கு. அடுத்த நேயர் வலியுறுத்தீங்களா? சரிங்க, நன்றி.
2: வணக்கம். நேர்பில் எனக்கூடிய நேயர்
4: என்னங்க?
0: விடைதான வினாக்கள் நிகழ்ச்சிங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
4: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சோர் நல்லமலை காப்பியருக்கும் மற்றும் நம்ம சோருக்கும் பணிவான மலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்.
4: திருப்பூர் மாநகர் மனதை பாரப்படுத்தினா சேரங்கசாமி ஐயா.
0: சரிங்க. ரங்கசாமியா?
4: சேரங்கசாமி
0: என்று கூறினீங்க. சேரங்கசாமி என்று கூறினீர்கள் அப்படிங்களா?
4: அப்படித்தான் கூறினீங்க. அமுதே அழகிய மொழியே எனது உயிரே, சுகம் தரும் தமிழ் பழத்தா, சுவையோடு கவிதைத்தா
0: ரயில்வே
2: நிலையம் கூட இருக்குங்க ஐயா.
0: அவர் இணைப்பிலிருந்து விடுபட்டார். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். சரிங்க, குருநாதன் பதில் சொல்றீங்களாங்க ஐயா?
1: தவறா
2: சொல்லிருக்கீங்களே. தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
5: என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு.
0: வணக்கம்.
6: வணக்கம் கரெக்டா நல்லா

0: அருமையா இருக்கீங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, தண்டபாணியா பதில் கண்டு வச்சிட்டீங்களா?
1: விளையாட்டு
0: கிடையாது, வேற விளையாட்டு. நிறைய விளையாட்டுகள் இருக்கு இல்லைங்களா, அதுல வேற விளையாட்டு அப்படின்னு சொல்றீங்க. நன்றி, அடுத்த நேரத்தை சந்திக்கும் முன்

0: சன்ஃப்ளவர் ஆயில். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399999.

0: பிரபாகரன், அறிமுக நேயர்கள் நம்ம கூட பேசினா எந்த எண்கள் தொடர்பு கொள்ளலாம்?
1: கண்டிப்பா கார்த்திகேயன், அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்ற 94-86-81-10-25.
0: சரிங்க, மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25. ஒரு கிளப் அப்படின்னு கூட சொல்லிட்டு நீங்க விளையாட்டுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இப்ப வந்து நீங்க கிளப் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது வந்து கால்பந்து தொடர்புடைய கிளப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா ஃபிபா உலகக்கோப்பையை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இது வந்து அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது மற்றும் ஒரு விளையாட்டு அப்படின்னு மறுபடியும் நம்ம சொல்லிடலாம். இப்ப ஒரு நேயர் இருக்காரு.
1: வணக்கம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டளை சந்திரசேகர் பேசுறேன்.
1: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: எந்த
1: ஊர்ல இருக்குங்க? எந்த நாட்டுல இருக்கு? நன்றி.
0: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம்
0: இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு தாவரவியல் பூங்காவும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.

0: உங்களுக்கான
1: குறிப்பு கொடுக்கலாமா? இல்ல கண்டிப்பா உங்களுக்கு இல்லாத குறிப்பா அப்படின்ற மாதிரி. ஐயா, இந்த ஒரு கிளப் வந்து டென்னிஸ் விளையாட்டுக்கான கிளப்.
2: முக்கியமான குறிப்பே சொல்லிட்டாரு.
1: இப்ப சீக்கிரம் சொல்லிடலாம்.
2: ஏன்னா இல்ல, கால்பந்துக்கு போனதா இவர் டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
1: பாரிஸ் கிளப்.
2: பாரிஸ் கிளப்
1: கரெக்டான நாடை சொல்லிட்டீங்க, ஆனா பேரை சொல்லலையே.
2: கூடுதல் குறிப்பு கொடுத்துட்டீங்க பிரபாகரன், நன்றிங்க. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
3: சந்திப்போம்.
2: வணக்கம்
4: சார்.
2: வணக்கம்.
4: வணக்கம்
2: ஐயா, யாரு
4: இங்கிருந்து?
2: நன்றி, அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம். டீன் ராம், தேனா மரத்தை
2: ராம். பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா ராம்?
5: கண்டுபிடிச்சு பாருங்க ஐயா, சொல்றோம்.
2: சொல்லுங்க.
5: தி மவுண்ட் கிளப்.
2: என்ன என்னங்க?
5: தி மவுண்ட் கிளப்.
2: தி மவுண்ட் கிளப்பா?
1: அந்த குறிப்பு இல்லைங்கய்யா, நீங்க சொன்னது தவறான பதில். இனிப்பில் என்ன மிக்க நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க? சரிங்க, குறிப்புகள் கேட்டிங்களா?
4: குறிப்பு கொடுங்க சார்.
1: இந்த கிளப்பு வந்து இங்கிலாந்தில் இருக்குங்க ஐயா.
4: இங்கிலாந்தில் இருக்குங்களா?
1: ஆமாங்க ஐயா.
4: அடுத்த நேருக்கு வாய்ப்பு சார். வணக்கம்.
1: நன்றி. இணைப்பில் இணைய கூடிய நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
6: எங்கே காலையில் லட்சுமி பேசுறீங்க.
1: சரிங்கம்மா, குறிப்புகளை கேட்டிங்களா?
6: கேட்டேங்க ஐயா.
1: ம், பதில் சொல்லிடலாமே.
7: சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
9: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்கல? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப் டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவு 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன். தங்க விலை ஏறலா? சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை. அப்ப விலை குறைஞ்சா? சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம். ஹே சூப்பர், தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல. இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: பிரபாகரன், ஒரு கிளப் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம நேயர்கள் நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு டென்னிஸ் கிளப் அப்படின்னு நீங்க சொன்னீங்க.
3: கண்டிப்பா
2: டென்னிஸ் கிளப் அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்குனால நீங்களே ஒரு பெயர் சொல்லிருங்களா, அதுக்கு ஒரு பெயர் வச்சிருங்களா டென்னிஸ் கிளப்புக்கு?
3: கண்டிப்பாவா? இல்ல பதிலே சொல்லிட்டோமா?
2: பதில் சொல்லிருங்க.
3: சரிங்க, நம்ம வந்து ஒரு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் கிளப் பத்தி பேசிட்டு இருக்கோம்.
2: சரிங்க,
3: முதல் முதல்ல வந்து விம்பிள்டன் போட்டிகள் வந்து 1868 இன்னைக்குதான் தொடங்குச்சு. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய விம்பிள்டன்ல மொத்தம் 18 ஆடுகளங்கள் இப்ப வரைக்கும் இருக்கு. இந்த விம்பிள்டன் போட்டி தொடர்கள் வந்து இங்குதான் நடக்குது.
2: சரிங்க, இப்ப டென்னிஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மூன்று வகையான ஆடுகளங்கள், அதாவது மைதானங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இந்த புல் தரை அப்படின்னு ஒரு
3: மூன்று தளங்கள்ல வந்து புல்வெளியில் ஆடக்கூடிய அந்த தளம் தான் விம்பிள்டன் போட்டி.
2: சரிங்க,
3: கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு க்வெஸ்சன் இது. நிறைய எதிர்பார்த்தோம்,
2: விம்பிள்டன், கிராண்ட் ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதுக்குண்டான பதில் மறுபடியும் இன்னொரு டைம் நினைவுபடுத்திருக்கேன். ஏன்னா நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, முதல் முதலில் தொடங்கப்பட்ட நாள் இன்று.
3: ஆமாங்க, விம்பிள்டன் போட்டிகள் வந்து ஆல் இங்கிலாந்து கிரிக்கெட் மற்றும் லான் டென்னிஸ் கிளப் இங்கிலாந்து இருக்கக்கூடியது.
2: சரிங்க, பதில் நீங்களே சொன்னதால உங்களுக்காக ஒரு பரிசு பாடல் கொடுத்துடலாங்களா?
3: கண்டிப்பா கொடுத்துடலாம்.

0: ஓகே, குட் நைட்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: ஏங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கேரரிகள் தர்மபுரி.
3: ரத்த மற்றும் ரத்த புற்று நோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: பிரபகரன், இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் இல்லைங்களா?
9: கிட்டத்தட்ட நெருங்கிட்டோங்க.
8: சரிங்க, இப்ப இரண்டு வினாக்கள் கேட்டுங்க. முதல் வினா என்ன கேட்டுங்க பிரபகரன்.
9: சரிங்க, நம்மளோட முதல் வினா வந்து ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர்
8: தையல் இயந்திரம்.
9: சரிப்பா, இன்று வந்து ஒருத்தர் மட்டும் இல்ல உலகமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம்
8: அவர் கண்டுபிடிச்ச எலியாஸ் ஓவி. இவர் வந்து ஒரு அமெரிக்கர் அப்படின்னு சொன்னீங்க. வெளிநாட்டை சேர்ந்தவர், ஓவியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர், புகழ்பெற்ற கல்லூரிகளில் படித்தவர். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரயில் ஓட்டுநராக கூட இருந்திருக்காரு. அப்புறம் கயிறு தறிக்கும் தயாரிக்கும் நிறுவனத்தில் இருந்திருக்காரு. நெசவாலையில் பணிபுரிஞ்சிருக்காரு. இவருக்கு வந்து அஞ்சல் தலை ஏதாவது ஸ்டாம்ப் கூட வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. எலியாஸ் ஓவே இந்த குறிப்புக்கு வந்து ஒரு நேயர் சரியாக பதில் சொல்லி பாடலும் கொடுத்துட்டுங்க.
9: கண்டிப்பாக 1867 வந்து பாரிஸில் நடைபெற்ற கண்காட்சியில் வந்து இவருக்கு வந்து தங்கப்பதக்கம் கொடுக்கப்படுது. தையல் இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு.
8: சரிங்க, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்பை பற்றி கேட்குங்க. டென்னிஸ் கிளப், லான் டென்னிஸ் கிளப் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு பேர் வந்து ஆல் இங்கிலாந்து கிரிக்கெட் அப்படின்ற பேர் கூட அதுக்கு உண்டு. இது வந்து சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது, பழமையான ஆடுகளும் இருக்குது. நூற்றாண்டுகள், அதாவது 18 நூற்றாண்டு தொடங்கப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க.

0: குற்றாலம் தொடங்கி 18 ஆடுகளங்கள் இருக்கு.
1: 18 அப்படின்னு சொல்லிடலாம். இந்த புகழ்பெற்ற அருங்காட்சியகம் இருக்கு, தாவரவியல் பூங்கா இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம மிகவும் குறிப்பா சொன்னங்க.
0: கார்த்திகை, நீங்க முக்கியமான குறிப்பு நம்ம சொல்ல மாதிரி இருந்தாலும் இப்ப சொல்லலாம். இந்த ஆடுகளங்களோட அளவு நீளம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த விம்பிள்டன் ஆடுகளங்கள் வந்து 78 அடி நீளம், 27 அடி அகலம்
1: கொண்டது,
0: செவ்வக வடிவத்துல புல்வெளி தரையை கொண்டது
1: சரிங்க. ஏன் இந்த வினா கேட்டங்க அப்படின்னா, விம்பிள்டன் முதன் முதலாக இதே நாள்
0: 1868 இன்னைக்கு தொடங்குறாங்க,
1: ஜூலை 9 தேதி தான் தொடங்கி இருக்காங்க அப்படின்றது மையமா வச்சுதான் இந்த வினாவை கேட்டங்க.
0: கண்டிப்பா

0: என்னடே
1: மூட்டுமாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நிறைவு பெறுகிறது விடை தேடும் வினாக்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுவோர் ஆர் கே பிரபாகரன் மற்றும் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம்.
4: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
5: தருமபுரி மற்றும் ஏற்காடு ஆலன்றியடைகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேற்று நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் பத்தி சொல்லும் போது குழந்தை வளர்ப்பு முறைகளுக்கான ஆலோசனையை பத்தி சொன்னோம். நாம இன்னொன்னு ஹைட் பண்ணிருந்தோம், ஊட்டச்சத்து ஆலோசனை. அது நிறைய பேரண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க. சரி, ஊட்டச்சத்துனா நீங்க வர குழந்தைங்களுக்குலாம் இதை சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது, அதை மட்டும் தான் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு. அதையும் சொல்லுவோம், அதையும் நேற்று சொன்ன மாதிரி யதார்த்தமா ஒரு குழந்தை சப்போஸ் ஒபீஸா இருக்கு, குண்டா இருக்குன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வயல அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன, டெய்லி 2 மணி நேரம் அவங்க வேர்த்து ஒருவருக்கு வெயில போய் எப்படி விளையாட முடியும், அந்த குழந்தைக்கு ஒருவேளை சைக்கிளிங் பிடிக்காதுன்னா அவங்களுக்கு பிடிச்சது ஷட்டில் பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும், அதை போய் விளையாட வைக்கிற மாதிரி அவங்களை கவுன்சல் பண்றது, அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள். சப்போஸ் இப்போ ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்னா வீட்லேயே என்ன கம்மியா ரைஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய மிக்ஸ் பண்ணி ரைஸ் கம்மியா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்றபடி நாம சொல்லுவோம். சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கும் பிடிக்கும், ஏற்றுப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அது செயல்படுத்துறது ஈஸியா இருக்கும். ஸோ ஊட்டச்சத்துங்கிறது வெறுனே இது பண்ணு இது பண்ணாது அப்படிங்கிறது இல்லை, அது ஒவ்வொரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். இப்போ ஒரு குழந்தை உடல் எடை ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு 4 வயசு குழந்தைனா அவங்களுக்கு இப்படி இப்படிலாம் அந்த உடல் எடையை ஏற்றலாம், அவங்க சாப்பிட்ற உணவுகள்லயே என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணலாம், எண்ணெய் நெய் அதிகமாக சேர்த்துக்கலாம், வீட்டுக்குள்ள வீட்டில் செய்கிற உணவுகளை கலக்கிறதா எப்படி செய்யலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கிற மாதிரி, வர குழந்தைகளுக்கும் நம்ம சொல்ற மாதிரி பிடிக்கும், அந்த பேரண்ட்ஸ்க்கும் நம்ம சொல்ற விஷயங்கள் ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து ஊட்டச்சத்துங்கிறது அது மட்டுமே இல்லை, எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் ஆரம்பிக்குது. குழந்தை பிறந்த உடனே முதல் 6 மாசம் பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் கொடுக்கணும். அதில் எங்கெங்கெல்லாம் பிரேக் ஆகுது, 4 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ அம்மா வேலைக்கு போகும்போது அதை எப்படி தடுக்கிறது, அப்புறம் ஆரம்பத்தில் முதல் ஒரு 2-3 நாட்கள் அம்மாவுக்கு பால் கம்மியாக இருக்கும்போது கூட இருக்கவங்களாம் இல்லை எனக்கு வேறு ஏதாவது பால் கொடுத்துடலாம் சொல்லும்போது அதை எப்படி தடுக்கிறது, எந்தெந்த உணவுகள்லாம் ஃபஸ்ட்டு 6 மாசத்துலயோ ஃபஸ்ட்டு 1 இயர்ல கொடுக்கவே கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயங்கள் ஹைலைட் பண்ணி சொல்லும்போது அவங்க மனசில் போய் ஆழமாக பதியுது. ஸோ இந்த ஊட்டச்சத்துங்கிறது ஒரு பெரிய விஷயம், இதை நம்ம சொல்லிட்டே போகிறோம், நானும் நம்ம எஃப்எம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பட் ஷார்ட்டாக இந்த மாதிரி விஷயங்களை ரெண்டு பேரும் ஏற்றுக்கிற மாதிரி, குழந்தைகள் பெற்றோர்கள் ஏற்றுக்கிற மாதிரி புரியற மாதிரி சொல்கிறது தான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அதனாலேயே நிறைய பேர் குழந்தை நல்லாவே இருந்தாலும் அந்த ஊட்டச்சத்து ஆலோசனைக்காக மட்டுமே நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று

0: மாதிரி குழந்தை வளர்ப்பு முறைகள், அப்புறம் தடுப்பூசிகள். அது மறுபடியும் நான் வலியுறுத்துறேன், அனைத்து தடுப்பூசிகளும் மற்ற ஹாஸ்பிட்டலில் போடுறதோட விலை குறைவாகவே நாங்கள் போடுறோம். அது நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான். கவர்மெண்ட் வேக்சின்ஸ் நீங்கள் போட்டுக்கிறதுனா இங்கே போட்டுக்கலாம், இல்லை அது கவர்மெண்ட்லேயே போட்டுட்டு ப்ரைவேட்டில் போடுற வேக்சின்ஸ் மட்டும் கூட இங்கே போட்டுக்கலாம். அது இல்லாமல் அவசர சிகிச்சை இருக்குது. உங்கள் குழந்தையை அட்மிட் பண்ணும்போது குழந்தைக்கு தீவிர சிகிச்சை தேவைப்பட்டால், பச்சிலை குழந்தைகள் தீவிர சிகிச்சை, குழந்தைகள் தீவிர சிகிச்சை எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் 7339253818 நம்பருக்கு கூப்பிடலாம். இல்லை உங்கள் குழந்தையே கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நேரடியாகவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். மீண்டும் நாளை திறந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவார் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
0: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி,
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
8: கேட்டரசு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். ஒரு பாடல் அதை நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படின் போது அந்த மாதிரியான பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு அப்படிங்கிற வரிசையில் அமைந்த பாடல்களை விளம்பரம் இருக்கு நேர்களே. முதல் பாடல் ஆனந்தராகம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில கங்கை அமரனின் பாடல் வரியில் எஸ் ஜானகி, கே ஜே எஸ்தாஸ் இணைந்து பாடிய பாடல் இதோ.

நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்ப

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி மாவட்ட ஆட்சி தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, சிறுபான்மையினருக்கான பல்வேறு கடன் உதவிகளை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. தனிநபர் கடன், பர்சனல் லோன், கல்வி கடன், எஜுகேஷனல் லோன், சுய உதவிக்குழு கடன், கைவினை கலைஞர்களுக்கான கடன் ஆகிய திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த கடன்களை பெற விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள் சிறுபான்மையினர் மத சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் அல்லது குடும்ப அட்டை, 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் உதவி தேவைப்படுவோர் திட்ட அறிக்கை அதாவது தங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆகியவற்றை ஆவணங்களாக சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தையோ, மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகத்தையோ, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: Viking Bunions and Briefs வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் Viking Bunions and Briefs.
2: ஒரு கிளியின் பேச்சில் இன்னொரு கிளி வந்து உருகிக் கொண்டே இருக்கும். அப்படி உருகக்கூடிய அந்த கிளியினுடைய பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம். ஆனந்தகுமி அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவினுடைய இசையில, வைரமுத்துவினுடைய பாடல் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கிளிகள் கூட்டி விட்டு பறந்து செல்கின்றன, ஆனால் மீண்டும் நமக்கு திரும்பி வரும்போது அந்த கூட இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் அவை பறந்து செல்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படிக்காதவன் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளம்பெற இருக்கு. அந்த பாடலுக்கு இசை இளையராஜா. இந்த பாடலை எழுதியுள்ளவர் வைரமுத்து. இந்த பாடலை பாடியிருந்தார் மலேசியாவா

0: இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

மாலை தென்றல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 5:32. உள்ளத்தில் இருக்கும் ஆசையை வெளியில் சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படி சொல்வதற்கு ஒரு வார்த்தை வேண்டும். அடுத்த பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில, வைரமுத்து பாடல் வரிகளில் எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: தனிமை என்பது எளிதல்ல, ஆனால் துணை வரும்போது அதை கடப்பது என்பது ஒன்றும் பெரிய வழி அல்ல. அடுத்த பாடல் பூவிழி வாசலிலே அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் கங்கை அமரனின் பாடல் வருகிற கே எஸ் சித்ரா, கே ஜே எஸ் தாஸ் இணைந்து பாடியிருக்காங்க. இது அந்த பாடல்.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
0: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கேரரிகள் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
6: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.

பக்கமாகும் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு விடை கொடுக்கும் இடம் எதுவோ. அடுத்த பாடல் அக்னி நட்சத்திரம் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வாலியின் பாடல் வரிகளில் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி

0: நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
0: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, திருச்செங்கோடு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: ஒரு காவியம் அந்த காவியத்தை கொடுக்க வந்தால் அந்த தேவதை. அடுத்த பாடல் இதய தாமரை திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில், வைரமுத்து பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: நெகிழிக்காக அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. மாலை சென்றல் அந்த பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில கங்கை கொண்டின் பாடல் வருகிற கே சித்ரா பாடிய பாடல். நிறமாலை அருமணி நேர்களை கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், பி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐகேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி

0: ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்டம் தக்கோலம் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு கிரிராஜ கன்னிகாம்பாள் சமேத சலநாதீஸ்வரர் திருக்கோவில்தான் தரிசிக்க உள்ளோம். கல்லாற்றின் கரையில் இரண்டு பிரகாரங்களுடன் மேற்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரமும் கிழக்கு நோக்கிய சுவாமி சன்னதியும் வடக்கு நோக்கிய அம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது. இத்தலத்தில் உள்ள மகா மண்டபத்தில் நடராஜர், ஐயப்பன், நவகிரக சன்னதிகள் உள்ளது. முதல் பிரகாரத்தில் பஞ்சலிங்கம், தட்சிணாமூர்த்தி, வள்ளி தேவானையுடன் முருகன், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர், பைரவர், திருமால், சூரியன், சந்திரன், சப்தமாதர்கள் உள்ளனர். இரண்டாம் பிரகாரத்தில் அம்மன், சக்தி விநாயகர் சன்னதி, குளம், நந்தி, பலிபீடம், கொடிமரம் ஆகியவை அமைந்துள்ளது. முறையற்ற யாகம் செய்ததற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை நினைத்து தக்கன் ஓலமிட்டதாலும் இத்தலத்தின் தலவிருட்சம் தக்கோலம் என்பதாலும் இத்தலத்திற்கு தக்கோலம் என பெயர் வந்ததாக கூறுகிறார்கள். இத்தலத்தில் உள்ள நந்தியின் வாயிலிருந்து எப்போதும் நீர் வழிந்து வந்ததாலும் இறைவனது திருவடியிலிருந்து நீர் சுரப்பதாலும் இத்தலம் திருவூரல் என்றானது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார்.

0: இத்திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 10 நாள் பிரம்மோற்சவ விழா நடைபெறுகிறது. நந்தி தீர்த்தம், பார்வதி தீர்த்தம் என்று இரு தீர்த்தங்கள் இத்திருக்கோவிலில் உள்ளது. நெல்லி மரம், வால் மிளகு செடி மரம் ஆகியவை இத்திருக்கோவிலின் தலமரமாகும். கிரிராஜ கன்னிகை மோகனவல்லி இத்திருக்கோவிலின் தாயாராக காட்சியளிக்கின்றனர். பார்வதி தேவி, காமதேனு, சம்வர்த்த முனிவர், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், திருமூலர், சேரமான் பெருமாள் நாயனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிலார் முதலியோர் தரிசித்த வேலூர் மாவட்டம் தக்கோலம் கிரிராஜ கன்னிகாம்பாள் சமேத ஜலநாதீஸ்வரரை நாமும் தரிசிப்போம். வாழ்வில் வளம் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார். Prime Minister Narendra Modi today outlined a powerful roadmap for a future-ready and developed India driven by the mantra, Grow More, Achieve More. Addressing the Indian diaspora in Melbourne, Mr. Modi highlighted India's economic and technological progress.
3: 21st sadi ka Bharat aaj viksit hone ke lakshya par kaam kar raha hai. Ye wo Bharat hai jo kehta hai grow more achieve more. Hum 140 crore aspiration se bhare rashtra hai. Hum adheer hai, besabr hai. Hum duniya ki sabse tezi se badhti economy hai.
2: While crediting the Indian community for strengthening bilateral partnership, Mr. Modi asserted that ties between India and Australia have reached great heights. Mr. Modi highlighted the cultural roots, mini India hubs and emotional bonds across borders. Speaking on the occasion, Australian Prime Minister Anthony Albanese said the

உச்சகமான மாலை வணக்கம் நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது இசை மின்னல். இசை மின்னலின் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது சாஷகான் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை மணி சர்மா, பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலை பாடியோர் உதித் நாராயணன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்கின?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
7: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: இசைமணலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது.

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: நம்ம சென்னை பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: இசை மின்னலில் நிறைவு பாடலாக ஒழிக்க வருகிறது வில்லன் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை வித்யாசாகர், பாடல் ஆசிரியர் பைரமுத்து, பாடலை பாடியோர் உதித் நாராயணன், சாதனா சர்காம்.

0: ஒழித்த இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இசை மின்னல். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இந்திய வம்சாவளியினர் இடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்பர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார்.
2: வணக்கம் மெல்பர்ன்.
1: சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட்

0: மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ், இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மென்பொருள், ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு விஜயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். லால்குடி சட்டப்பேரவைத் தொகுதியில் இன்று சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவமனையில் எலிகள், பெருச்சாளிகள் தொல்லைகளை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமின்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர

0: சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். எலிகளால் பல புதிய தொற்று நோய்களும் உபாதைகளும் ஏற்படும் பேராபத்து உருவாகியிருப்பதாகவும், மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க தவறிய மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலின் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பி ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மாலை மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக்கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் சத்துணவுக் கூடங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டோலில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40. இனி தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, இந்திய ரயில்வேயில் 119 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் செக்ஷன் கண்ட்ரோலர் பிரிவில் 119 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி என்று பார்த்தால் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். 20 முதல் 33 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 1/7/2026 படி இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் ஆன்லைன் தேர்வு, மருத்துவ சோதனை, சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 250 ரூபாய் செலுத்த வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/8/2026. மேலும் விவரங்களுக்கு rrbchennai.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து, இஸ்ரோ விண்வெளி மையத்தில் 26 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் டெக்னீசியன் 9, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 7, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் 5, டிராப்ஸ்மேன் 2, நூலக உதவியாளர் 1 என 26 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ITI, டிப்ளமோ, BSc படித்திருக்க வேண்டும். வயதானது 18 முதல் 35 இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 13/7/2026 படி இருக்க வேண்டும்.

சான்றிதழ் சரிபார்ப்பு எழுத்து தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 27/2026. மேலும் விவரங்களுக்கு isro.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இந்திய விமானப்படையில் MTS பிரிவில் மொத்தம் 6 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி என்று பார்த்தால் பிளஸ் டூ முடித்திருக்க வேண்டும். 18 வயது முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 26/7/2026 படி இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து இப்பொழுது அறிவிக்கப்படும் முகவரிக்கு பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். கமாண்டன்ட் IAM IAF விமனபுரா போஸ்ட் பெங்களூர் 560017. விண்ணப்பிக்க கடைசி நாள் 26/7/2026. நிகழ்ச்சியில் தொடர்ந்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அரசு மனநல காப்பகத்தில் 27 காலி இடங்கள் உள்ளன. இதன் விவரம் உளவியலாளர் பிரிவில் 12, மனநல சமூக பணியாளர் 8, புள்ளியியலாளர் 1, அக்கவுண்டன்ட் 1, மனநல உதவியாளர் பணியாளர் 4, அலுவலக உதவியாளர் 1 என மொத்தம் 27 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு, பிளஸ் டூ மற்றும் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். பணிக்காலம் ஓராண்டு. சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இப்பொழுது அறிவிக்கப்படும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். தி டைரக்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த், மேடவாக்கம் டேங்க் ரோட், கீழ்ப்பாக்கம், சென்னை 10 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/7/2026. மேலும் விவரங்களுக்கு tnhealth.tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மேகாலயாவில் உள்ள வடகிழக்கு மின்சக்தி நிறுவனத்தில் 38 காலி இடங்கள் உள்ளன. இதன் விவரம் எக்ஸிகியூட்டிவ் பிரிவில் நிதியில் 12, சிவில் 9, மெடிக்கல் 5, செக்யூரிட்டி 4, HR 3, ERP 2 என 38 காலி இடங்கள் உள்ளன. இதற்கு தேர்ச்சி முறை என்று பார்த்தால் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். 18 வயது முதல் 30 வயதுக்குள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வயது வரம்பானது 1/1/2026 படி இருக்க வேண்டும். அனுபவம் என்று பார்த்தால் தொடர்புடைய பிரிவில் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 13/7/2026. மேலும் விவரங்களுக்கு nipco.co.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீசஸ் நிறுவனத்தில் 3 உதவி மேலாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு கல்வி தகுதி MBA முடித்திருக்க வேண்டும். வயது 32க்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 600 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 300 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 22/7/2026. மேலும் விவரங்களுக்கு rice.com என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிறைவு பெறுகிறது வேலை காத்திருக்கு. உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் 180 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையம் பகுதியில் 39.2 டிகிரி செல்சியஸ் பதிவானது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.8 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன் அறிவிப்பு. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல்

மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.

0: எஃப்எம்ல பேசணும்னு ஆசையா? கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுமா? பல நாட்கள் ட்ரை பண்ணி லைனே கிடைக்கலையா? கவலையை விடுங்க, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணர் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
1: நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேயர்கள் இணைக்கலாம் அறிவிப்புகள். முதல் அறிவிப்பாக, தருமபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. அழகு ஆபரணங்கள் நகை தயாரித்தல் பயிற்சி 14 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இதற்கு தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த பயிற்சியில் ஃபேப்ரிக் ஜுவல்லரி, லெதர் ஜுவல்லரி, ஸ்டோன் மற்றும் விதை ஜுவல்லரி, டெரக்கோட்டா ஜுவல்லரி, சில்க் ஜுவல்லரி, ஜூட் ப்ராடக்ட் ஜுவல்லரி, ஃபேஷன் ஜுவல்லரி போன்றவற்றிற்கான செய்முறைகள் கற்றுத்தரப்படும். எனவே விருப்பமுள்ளவர்கள் தருமபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கு நேரிலோ அல்லது 86 67 67 94 74 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். அடுத்ததாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 18 முதல் 60 வயதிற்குட்பட்ட கிறித்துவ தேவாலய பணியாளர்கள் கிறித்துவ நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறலாம். மேலும் நலத்திட்ட உதவிகளான கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, விபத்து உதவித்தொகை போன்ற உதவித்தொகைகள் வழங்கப்பட உள்ளது. எனவே விருப்பமுள்ளவர்கள் www.cwb.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை நேரில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். அடுத்ததாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட முஸ்லீம் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலத்திட்ட உதவிகள் பெற விண்ணப்பிக்கலாம். நலத்திட்ட உதவிகளான கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, விபத்து உதவித்தொகை போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. எனவே விருப்பமுள்ளவர்கள் www.owb.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திற்கு நேரில் சென்று பயன்பெறலாம். அடுத்ததாக, தருமபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் வீட்டு மின் இணைப்பு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இதற்கு 18 முதல் 45 வயதிற்குட்பட்ட 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான பயிற்சி காலம் 30 நாட்களாகும். எனவே விருப்பமுள்ளவர்கள் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி கட்டிடம், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தருமபுரி என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது 043 42 23 05 11 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கால்நடைகளுக்கும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோமாரி தடுப்பூசி முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் உள்ள கால்நடை மருந்தகம் மற்றும் மருத்துவமனைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி

0: தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 94 45 00 11 13 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800 425 0111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498 34 53 50.
4: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: வணக்கம். நீலி என்பவள் ஒரு பெண். அவருடைய கதை வந்து காலங்காலமாக சமணத்தில், பௌத்தத்தில், சைவ சமயத்தில் என்று எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படி சொல்லப்படுகிற அளவுக்கு இந்த பெண் யார், இவருடைய கதை தான் என்ன, இவளை பற்றி மற்றவர்கள் பாட வேண்டிய அவசியம் என்ன? அதிலும் குறிப்பாக திருஞான சம்பந்தர் இந்த நீலியை பற்றி பாடுகிறார். திருவாலங்காட்டுக்கு செல்கிற போது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருவாலங்காடு தான் காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் அம்மையோடு காட்சி கொடுத்து நடனம் புரிந்த இடம். திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் பழையனூரை பற்றி சொல்லும் போது வஞ்சப்படுத்தொருத்தி வாணாள் கொள்ளும் வகை கேட்டஞ்சும் பழையனூர் என்று குறிப்பிடுகிறார். இந்த பழையனூர் திருவாலங்காடுக்கு அருகில இருக்கிறது. இங்கு நீலியினுடைய கதை சொல்லப்படுகிறது. சரி, இந்த நீலி என்கிற பெண் யார் என்றால், காஞ்சிபுரத்திலே ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தார், பெரும் செல்வனவன். அவனுடைய மனைவி நீலி. இந்த நீலி கணவனுக்கு வேண்டிய செயல்பாடுகள் எல்லாம் செய்து நல்ல குடும்ப பெண்ணாக வாழ்ந்து வந்தார். ஆனால் இந்த செல்வந்தன் தன்னுடைய மனைவியினுடைய அருமை அறியாமல் பொருட்பெண்டிராகிய அந்த தாசிகள் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்தார். மனைவி கண்டித்து பார்த்தால் கேட்கவில்லை. பெற்றோர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் சொன்னால் அப்போதும் அவன் அடங்கவில்லை. அவன் ஒன்று யோசித்தான், இவள் இருக்க போய்தானே நமக்கு இந்த தீமை ஏற்படுகிறது, நம்முடைய சந்தோஷத்திற்கு தடங்களாக இருக்கிறாளே, என்ன செய்யலாம் என்று சொல்லி அவளை கொன்றுவிட்டு பிறகு தான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைக்கிறான். அப்படி அவளை அவன் எப்படி கொள்ளுகிறான் என்றால், பிற்காலத்தில் கூட இது இந்த கதை ஒரு படமா வந்தது, நம்ம வீட்டு தெய்வம் அப்படின்னு ஒரு படம். முத்துராமன் கதாநாயகன், கே ஆர் விஜய கதாநாயகி, நாகேஷ் பூசாரி அவருவாரு. இந்த படத்துல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கீவா ஜெகநாதன் அவர்கள், அவர் வந்து இலக்கியத்திலையும் பேச்சிலையும் பெரிய திறமையுள்ளவர், அவரு சினிமாவுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அந்த பாட்டு இதுலதான் வருது. படத்தோட கதையை நம்ம ஊடால சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த கதை சொல்றப்பத்தான் சார் நல்லா இருக்கும். இதுல அந்த கதாநாயகன் நடிக்கக்கூடிய முத்துராமன் அந்த காஞ்சி வணிகனா வருவாரு, செய்யாத செயல்லாம் செய்வாரு, மனைவி தடுக்கிறான்னு தெரிஞ்சோடனே மனைவி ஒரு நாள் கூட்டிக்கிட்டு வா நம்ம திருவிழாவுக்கு போவோம் அப்படிம்பார். மனைவி உடனே கிளம்புவா, இப்படியே வருவாங்க திருவிழாவுக்கு, நிறைய நகை போட்டுவா, நிறைய நகையெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு அப்பாட்ட போய் பொருள்லாம் வாங்கிட்டு நாங்கள் திருவிழாவுக்கு போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. போகிறாங்க.

0: போல திருவிழாக்கு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஒரு காட்டு பகுதியில் திடீர்னு அவளுடைய நகையெல்லாம் கழட்ட சொல்கிறான். கழட்ட சொல்லி ஒரு துணி மூட்டையில் வச்சுக்கிட்டு, ஏன்னா இங்கே கல்வர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு என்ன பண்ணிடுறான், தன்னுடைய மனைவியை அவனே கழுத்து நெரிச்சு கொண்டு விடுறான். அவள் கதறா கத்துறா ஒன்றும் செய்ய முடியல. கொண்டுட்டு அந்த பொருள்கள்லாம் எடுத்துக்கிட்டு தாசி வீட்டுக்கு போயிட்டான். போய் அங்கே பொருளெல்லாம் கொடுத்து வச்சுட்டு, இனிமே உனக்கு எனக்கு கவலை இல்லை, என் மனைவி இடையூறாக இருந்தவளை கொண்டுட்டேன்னு சொன்னோன்னு அவங்கெல்லாம் கைதட்டி சிரிக்கிறாங்க. இவ்வளவு செய்ய யாரால் முடியும் அப்படின்னு இதே மகிழ்ச்சியோட அவன் வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான். இந்த நீலி யார், இவ என்ன ஆனா, கதவை திறந்தது யார், படத்தில் வர்ற கதையாக கூட இருக்கலாம், ஆனால் இதனுடைய தொடர்ச்சியான கதைகள்லாம் இன்னும் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். இப்போ ஒரு கிளைமாக்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், இன்னொரு கிளைமாக்ஸ் இருக்குது, அதையே நீங்கள் பார்க்கலாம். எப்படி இந்த கதவை திறந்தவ யாருங்கிறது திரைப்படத்துக்கான கதை, உண்மையான நீலி கதை ஒன்று இருக்குது, அதை கேட்டால் இன்னமும் நடிக்க போவோம். இதை சேக்கிழாரும் தன்னுடைய பெரிய புராணத்தில் சொல்கிறார். இன்னும் பல இலக்கியங்கள்லையும் இந்த கதை சொல்லப்படுது. உண்மையிலேயே இந்த நீலி யாருங்க, தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5.
4: வணக்கம். தர்மபுரி மாவட்டம்,
5: திருப்பத்தூர் மாவட்டம்,
6: சேலம் மாவட்டம்,
7: திருப்பத்தூர் மாவட்டம்,
8: கிருஷ்ணகிரி மாவட்டம்,
9: ராசிபுரத்துல இருந்து
7: எனக்கு பிடித்த பாடல்
10: படையப்பா படத்துல இருந்து
11: எம் பேரு படையப்பா, இளப்பட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா,
12: ஐயன் திரைப்படத்துல இருந்து
13: பசும்பொருள் இருந்து
14: தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை.
3: உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க நம்ம எஃப்எம்ல கேக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை உங்க குரல்ல எங்களுக்கு குரல் பதிவா அனுப்பி வைங்க. தினமும் காலை 10:05 நீங்கள் கேட்டவை.

நிலையத்தில் நேரம் இரவு 7 மணி. இனிய இரவு வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை. இடம்பெறும் முதல் பாடல் கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சோட் சேலம்.
3: திரிசையில் தொடரும் பாடல் முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5-லும் ஏற்காடு பண்பலை 103.7-லும் தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
2: நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். வேதாரண்யம் வட்டம் கள்ளிமேடு கொத்தங்காடு சாலையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வேதாரண்யம் கால்வாய் குறுக்கே ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் இந்த பணிகளை அவர் விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதுபோல புஷ்பவனம் கிராமத்தில் உள்ள அரசு தோட்டக்கலை அன்னையினை பார்வையிட்டு அங்கு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தேவையான மரக்கன்றுகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்தார்கள். அப்போது புங்கன், வேங்கை, மகாகனி, தென்னங்கன்றுகள், தேக்கு உள்ளிட்ட கன்று வகைகள் உள்ளதை மாவட்ட ஆட்சியர்கள் பார்வையிட்டார். தொடர்ந்து புஷ்பவனம் கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 4000 மரக்கன்றுகள் நடும் பணியினையும் அவர் தொடங்கி வைத்தார். அரசினர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் நாகக்குடையான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு தயார் செய்யப்பட்டுள்ள மதிய உணவினையும் உண்டு அதனுடைய தரத்தினையும் அவர் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து ஆதிதிராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சியினை வழங்க உள்ளது. இந்த பயிற்சியில் சேர ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதாகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியானது சென்னையில் நடைபெற உள்ளது. கால அளவு 4 மாதங்கள் ஆகும். பயிற்சி பெறும் காலங்களில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக 1 மாதத்திற்கு 2000 ரூபாய் வீதம் வழங்கப்படும். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ₹91 கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். இதில் பிரிவு சாலை மழைநீர் சேகரிப்பு வடிகால் அமைப்பு ஏற்படுவது தொடர்பாக அவர் கோட்ட பொறியாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். தொடர்ந்து விரைவாக

ரயில்வே மேம்பால பணிகள், பிரிவு சாலை பணிகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு வடிகால் பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆவண செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். நாகப்பட்டினம் பொன்னி சித்திரக்குடல் ஓவிய பயிற்சி மையத்தில் கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோல மாணவ மாணவியருக்கு பொன்னி கலையகத்தில் கிட்டார், வயலின், புல்லாங்குழல், மிருதங்கம், சிலம்பம், நாட்டுப்புற கலைகள் உள்ளிட்ட 30 வகையான கலை பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தொழில் பிரதமர் மேளா மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய தொழில் பிரதமர் ஊக்குவிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் திறன் மேம்பாடு தொழில் முனைவு அமைச்சகம் இணைந்து பிரதம மந்திரி தேசிய தொழில் பிரதமர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். நிறுவனங்களில் நேரடி பயிற்சி மூலம் தொழில்திறன் மற்றும் பணித்திறன் மேம்படும். பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் தேசிய தொழில் பழகுநர் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். அரசு பணியாளர்களுக்கான வயது வரம்பில் 1 ஆண்டு சலுகை பெறும் வாய்ப்பு.

0: 30 வகையான கலை பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தொழில் பிரதிநர் மேளா மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய தொழில் பிரதிநர் ஊக்குவிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் திறன் மேம்பாடு தொழில் முனைவு அமைச்சகம் இணைந்து பிரதம மந்திரி தேசிய தொழில் பிரதிநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். நிறுவனங்களில் நேரடி பயிற்சி மூலம் தொழில்திறன் மற்றும் பணித்திறன் மேம்படும். பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் தேசிய தொழில் பிரதிநர் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். அரசு பணியாளர்களுக்கான வயது வரம்பில் 1 ஆண்டு சலுகை பெறும் வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. இம்முகாம் 3 மாதங்களுக்கு 1 முறை மாவட்டந்தோறும் நடத்தப்படுகிறது. இளைஞர்களுக்கு தொழில்துறை சார்ந்த வாய்ப்புகளை வழங்குவதுடன் தொழில்துறைகளின் திறன்மிக்க மனிதவள தேவையை பூர்த்தி செய்வது இதன் நோக்கமாகும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 385 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் நாகப்பட்டினம் திருக்கோவிலை செம்போடை அரசு தொழிற்பயிற்சி நிலைய ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக உள்ளாட்சி துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டம், அயோத்தியாஸ் பண்டிதர் திட்டம், நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் தமிழ்நாட்டில் ஊரகப் பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திட்டங்கள், அங்கன்வாடி, கிராம செயலகம் போன்ற திட்டப்பணிகள் குறித்தும், அந்தந்த கிராம ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் சாலைகள் மற்றும் குடிநீர் தொடர்பான பணிகள் குறித்தும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் பொறியாளர்களுடன் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து அனைத்து கிராமப்பகுதிகளிலும் குடிநீர், மின்விளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக உள்ளனவா என்பது குறித்து கண்காணித்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜவராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், எதிர்கால வளர்ச்சிக்கான சிறப்பான செயல் திட்டத்தை இந்தியா கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மின்னணு சிப் முதல் கப்பல் கட்டும் தொழில் வரை உற்பத்திக்கான கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகம் வளர்ச்சி பெற்று அதிக சாதனைகள் படைப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் இந்திய மக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு பொருட்கள், ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் 3வது மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதையும் குறிப்பிட்டார். பயணிகளுக்கான சொகுசு வசதிகளுடன் துரித பயணத்திற்கான நமோ பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவைகளும் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி தொழில்துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் எல்லையோர மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேச

0: தேசம், பீகார், மேற்குவங்க மாநிலங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்கவும் எல்லைப்பகுதியை மாற்றியமைக்கும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இம்மாநாடு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கிக் கடன் வழங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டால் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட அளவிலான ஆய்வுக்குழு கூட்டத்திலும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று திரு ஜிதன் ராம் மாஞ்சி வலியுறுத்தினார். ஸ்மார்ட் போன், மடிக்கணினி உள்ளிட்டவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இதற்காக பயன்படுத்தப்படும் மின்னணு உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்னணு உற்பத்தி துறை பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைக்காட்சி பெட்டிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி செலவு கணிசமாக குறையும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் இந்த விருதை வழங்குகிறது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு திட்டத்திற்கும் உள்ளார்ந்த டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளுக்கும் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு பொது கட்டமைப்புக்கு முன்னோடியாக இந்தியா வளர்ந்து வருவதாக கூறிய அவர், மக்கள் சார்ந்த மின்னணு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். கிராமப்புற மக்களுக்கு இணையதள வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசின் சேவைகள் தடையின்றி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மின்னணு வங்கி, மின் ஆளுமை, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியை எட்டுவதற்கு பாரத் நெட் இணையதள சேவை துணை புரிவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் நவீன வேளாண் சேவைகளை பெறுவதற்கும் மாணவர்கள் இணைய வழியில் கற்பதற்கும் கிராமப்புற மக்கள் இணைய வழி மருத்துவ சேவை பெறுவதற்கும் இது வழிவகுப்பதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவோர் நகர்ப்புறங்களில் உள்ள பெரிய சந்தைகளை இணையதளம் வாயிலாக அணுகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மையமாக இந்தியாவை மாற்ற உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உரையாற்றிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், உற்பத்தியை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு சூழலுக்கு ஏற்ப இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பல்வேறு துறைகளில் திறனை மேம்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரன், உலகின் 50% திறன் மையங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் ஆற்றல் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 9404 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அறுவடை இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 52,000 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ட்ரோன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும்

வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அம்மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக ஆளுநர் திரு குர்மித் சிங் அறிவித்துள்ளார். மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களுக்கு பிறகு 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்று சாதனை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் கடந்த மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பருவமழை தற்போது ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வட அரபிக்கடல் பகுதிகளுக்கு சென்றடைந்துள்ளது. தில்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணியில் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஈடுபட்டுள்ளன. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற தில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி மாநகராட்சியில் தேங்கியிருக்கும் மழை வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மின்டோ பாலம் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து தடையின்றி செயல்பட்டு வருவதாக திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டலில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று 8:00 இளந்தன்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சினிமா சினிமா. இளந்தன்ற நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-42-24-40-30, மற்றொரு 94-86-81-10-25. மற்ற நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-42-24-40-31, மற்றொரு 94-86-65-20-25. இன்று 9:30 இடைவிடாத இசைமழை, 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: வயல்வெளி.

0: மாடசாமி அண்ணா, மாடசாமி அண்ணா.
1: என்ன பொண்ணாத்தா, என்ன ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே வர, என்ன விஷயம்?
0: என்ன, வயக்காட்டுல வேலை செய்யறத விட்டு மாடு படுத்திருக்கிற மாதிரி அது பக்கத்திலயே நீயும் படுத்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கிற, என்ன விஷயம்? வேலை வெட்டி எதுவும் இல்லையா?
1: இப்பதாம நிலத்துல எல்லாம் வெள்ளாமலாம் முடிச்சேன்.
0: இப்பதான் வெள்ளாம முடிச்சேன்ற, அடுத்தது வெள்ளாம பண்ணலான் இருக்கிற, ஆணு காடு கழனி எல்லாம் அப்படியே சும்மா போட்டு வச்சிட்டு இருக்கிற, உன்னைய பார்த்தா ரொம்ப பிஸியா இருந்து ஓய்வெடுக்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கிறியே, ஏன் வேற எதுவும் யோசனை பண்ணி விவசாயம் பண்ணலையா என்ன?
1: விவசாயம் பண்ணலான்னு தான் இருக்கிறேன், கரும்பு தான் போடலான்ட்டு இருக்கிறேன்.

0: அரும்புலதான் நல்ல மகசூல் கிடைக்கலாம். இது வரைக்கும் நான் கரும்பு பயிரே பண்ணல, கரும்பு பயிர் எப்படி பண்றது, எப்படி நிலத்தை பண்படுத்துறது, என்ன உரம் போடுறது, எப்படி அதுக்கு மருந்தடிக்கிறது அப்படிங்கிற எந்த விஷயமும் எனக்கு தெரியல. அத பத்தி ஏதாவது செய்தி இருந்தா கொஞ்சம் சொல்லு பண்ணாதா?
1: அட நல்லா கேட்ட போன்ன, இவ்வளவுதானா விஷயம்? இதுக்குதான் எப்ப பாரு காடு வீடுன்னு இல்லாம கொஞ்சம் நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்.
0: என்னமா சொல்ற, நாலு விஷயங்க தெரிஞ்சுக்கிறதுனா யார போய் கேக்குறது? யாரு இப்பெல்லாம் விவசாயம் பண்றாங்க?
1: என்னென்ன இப்படி சொல்லிவிட்ட? இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் விவசாயம் பண்றாங்க, அதுவுமே நம்ம பண்பலைய கேட்டு நிறைய வித்தியாச வித்தியாசமா வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
0: என்னமா சொல்ற, நம்ம ரேடியோ போட்டிலையும் சொல்றாங்களா? யாரு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுமா?
1: யாரு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு நான் சொல்றத விட நீ உடனே போய் ரேடியோ போட்டி ஆன் பண்ணி கேளு. நம்ம பண்பலையில உன்னோட சந்தேகத்துக்கு எல்லாம் விளக்கமா ஒரு கரும்பு விவசாயி சொல்லி இருக்கிறாரு, அவளத்தையும் கேட்டுட்டு வந்து அப்புறமா எங்கிட்ட பேசு.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் சின்னவத்தலாபுரம் பகுதியைச் சார்ந்த ராஜாபதி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஈஏ பிரபாகரன்.
1: வணக்கம் ராஜாபதி.
2: வணக்கம் சார்.
1: சரி, எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க? எப்படி, மேட்டு பாசனமா இல்லை தோட்டமா, எப்படி உங்களுக்குலாம்?
2: சார் தோட்டம் சார்.
1: தோட்டம் தான். எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க
2: சார்? ஒரு 2 ஏக்கரா இருக்கு சார்.
1: 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
2: ஆமாம் சார்.
1: சமீபத்தில் என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க
2: சார்? சமீபத்தில் வந்து இப்போ ஆலக்கரம் தான் சார் போட்டுட்ருக்கோம்.
1: ஆலக்கரம் தான் போட்டிருக்கீங்க?
2: 6 வருஷமாக ஆலக்கரம் தான் போட்டுட்ருக்கோம்.
1: ஆலக்கரம் தான் போட்டிருக்கீங்க?
2: ஒரு 10 வருஷம் முன்னாடி போட்டோம், அப்புறம் இடையில வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் தனி பிரச்சனைனால விட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு 6 வருஷமாக கண்டினியூவாக
1: சார்
2: போட்டுட்ருக்கோம் சார்.
1: கரும்புன்றது இன்னைக்கு தேவைக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு, அதிகரித்து வர மக்கள் தொகைக்கு இந்த சர்க்கரை தேவை அதிகமாக இருக்கும்.
2: ஆமாம்.
1: கரும்பு மூலியமாக கிடைக்கக்கூடிய சர்க்கரை மக்களுக்கு இன்னும் போதுமானது கூட இல்லை. உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி மாநிலம்லாம் பார்க்கலாம், அதிகமாக கரும்பு சாகுபடி பண்ணுறாங்க. வெளிநாடுகள்லேருந்து நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறோம், இப்படி சம்பவங்கள்லாம் நம்ம நாட்டில் நடக்குதுங்க. சரி, கரும்புன்னு சொல்லும்போது 2 ஏக்கராக முழுசாக போட்டிங்களா நீங்கள்?
2: ஆமாம் சார், 2 ஏக்கரா போட்டோம், மீதி கொஞ்சம் 1 ஏக்கரா இருக்கு. அப்புறம் மாட்டுக்கு எதாவது சோள பயிர் மாடு இருக்கு, அதுக்கு மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதி 2 ஏக்கரா ஃபுல்லாக கரும்பு போட்டிருக்கோம் சார்.
1: இப்பயுமே விவசாயன்றது ஒரு கடினமான பணி. இப்போ நீங்கள் தொடர்ந்து விவசாயம் தான் பண்ணிட்டுருங்களா இல்லை வேறு வேலை எதாவது பார்த்துருக்கீங்களா?
2: இல்லை சார், விவசாயம் தான் பண்ணிட்டுருக்கேன்.
1: விவசாயம் தான்
2: டேக்ட்ரி இருக்குது, அதையும் கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு. அப்புறம் மாடு இருக்குது.
1: சரி,
2: சின்னமட 2 இருக்கு, வச்சு பார்த்துக்கிட்டு விவசாயம் தான் மெயினாக முக்கியத்துவமாக கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரி, இப்போ அந்த கரும்புக்கு கண்ணு தேவைப்படும், எங்கே வாங்கிட்டு வந்தீங்க அந்த கண்ணெல்லாம்?
2: சார் கண்ணு வந்து இங்கே பாலக்கோட்டில் வாங்கிட்டு
1: வந்தேன்
2: சார். அதில் வந்து கரும்புல ரகம் இருக்கு சார், 86032 இப்போ நம்ம ரகம் போட்டது.
1: சரி,
2: 353025 ஆப்பிள் ரோஸு இந்த மாதிரி ரகம் இருக்கு சார்.
1: இது
2: வந்து 86032 அந்த ரகம் போட்டிருக்கோம்.
1: அந்த ரகம் போட்டிருக்கீங்க?
2: ஆமாம் சார். இப்போ அதுக்கு மெயினாக வந்து பயிர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு உழவு வந்து அந்த 6 உழவு 7 உழவு நல்லா வந்து மண்ணை புழுதிப்படுத்தணும்.
1: சரி,
2: ஃபஸ்ட்டு ஓட்டிக்கணும், 4 உழவு ஓட்டிவிட்டு மறுபடியும் விட்டு ஒரு 10 நாள் 15 நாள் விட்டு மறுபடியும் ஓட்டணும். ஒரு 6 உழவு 7 உழவு நல்லா மெயினாக ஓட்டிடணும், நல்லா 5 கிலோ போய் போட்டு நல்லா ஆழமாக ஓட்டிடணும். மண்ணை நல்லா பேண்ட் ஒரு மாதிரி ஓட்டிட்டு போடலாம். நான் எருவு நாட்டுமாட்டை எருவு ஆட்டு எருவு வந்து போட்டு மறுபடி உழவு ஓட்டிட்டு, அடுத்தது வந்து ரெண்டாவது சாப்பிடி பண்ணுறதுக்கு மெயினாக நல்லா மட்டமாக இருக்கணும் காடு, ஓரளவுக்கு தனி பாய்க்கிற மாதிரி ரொம்ப மேடம்
1: போட்டுக்கணும்.
2: ஒரு அடிக்கு ஒன்று வைக்கலாம் கேப்பு, பயிர் வைக்கும் போது அது வந்து கண்ணு வந்து பிரிஞ்சிடும். பயிர் வைக்கும் போது நம்ம கரணையாக போடும்போது கண்டினியூவாக ஜாயிண்டாகவே போட்டு போகலாம்.
1: இப்போ அந்த வளர்ச்சி தன்மையை நம்ம பார்க்கும்போது, முன்னெல்லாம் ஒரு காலத்தில் பார்க்கும்போது 70-80 வருஷம் முடியும்னா அதோடய உயரமே கிட்டத்தட்ட 10-15 அடிக்கு மேலெல்லாம் வரும். இப்போல்லாம் அந்தளவுக்கு உயரம் வருது இல்லையா, என்ன காரணம்?
2: இல்லை சார், வருது சார். நல்லா எருவு கொடுக்கணும் சார், எருவு கொடுக்கணும். தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி கம்பல்சரி விட்டாகணும். அதுக்கு மேலே போச்சுன்னா வளர்ச்சி ஸ்லோவாயிரும். இப்போ அந்த வளர்ச்சி பருவம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிப்ரவரியில் தான் நம்ம நடவை, எப்பயுமே பிப்ரவரியில் தான் போடுவோம் நடவை. திருப்பி டிசம்பர் லாஸ்ட்டில் கட்டிங் ஆர்டர் வந்துடும். அப்போ அந்த வளர்ச்சி பருவம் போது நம்ம ஒரு 4-5 மாதம் நல்லா தண்ணி ஃபுல்லாக விடணும். அப்போ வந்து கரெக்டாக வளர்ச்சி வந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே தண்ணி விடாமல் கொஞ்சம் காய வச்சிட்டோம்னா அந்த வளர்ச்சி பருவம்
1: குறைஞ்சிருது.
2: ஆரம்பத்துல 4-5 மாசம் வரைக்கும் ரொம்ப தண்ணி ஃபுல்லா உண்ணும். அப்ப விட்டா பயிர் ஹைட் ஆயிரும். அப்ப

0: ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் தண்ணி விடாத விட்டோமோ அந்த வளர்ச்சி பாகம் குறைஞ்சி போயிடும்.
1: கரும்புன்னாவே தண்ணி தான் முக்கிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த காலத்தில் தண்ணீர் அளவு ரொம்ப குறைஞ்சி போச்சு, போர் போட்டால் 400 அடி 500 அடிக்கு மேலே தான் தண்ணி கிடைக்குது, கிணத்துல பாசனமும் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி சமாளிக்கிறீங்க நீங்கள்?
0: அப்படி கொஞ்சம் கிணறுப்பு கொஞ்சம் வேலை செஞ்சு சார்.
1: வேலை செஞ்சுருக்கீங்க கிணறு,
0: சொட்டு நீரும் போடலாம். சப்போஸ் தண்ணி இப்போ நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணி குறைபாடு ஏற்பட்டால் சொட்டு நீர் போட்டு கூட எடுத்துக்கலாம், அப்போ தண்ணி கொஞ்சம் சேவ் ஆகும். தண்ணி இருக்கும்போது நான் கிணத்து பாசனம் டைரெக்டாக விட்டுக்கிறோம்.
1: சரி,
0: தண்ணி குறையும் போது சொட்டு நீர் போட்டு எடுத்துக்கலாம்.
1: சரிங்க. இப்படியே இப்போ ஆழக்கரும்புன்னு சொல்லும்போது இதில் எந்த விதமான நோய் பிரச்சனை ஏற்படுதுங்க
0: சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா படக்கிளி நோய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெள்ளை வெளியாக பூச்சி வருதுங்க இல்லையா, அந்த நோய் ஏற்படும். கொஞ்சம் பயிர் மேலே வந்த பின்னாடி அப்புறம் வேர்க்கிறேன் அப்படின்ற போது அடியில் வந்து வேரை கட் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம களைக்குள்ளி அடிக்கணும் கட் பண்ணாது இருக்கிறதுக்கு. இது ரெண்டு நோய் தான் வந்து மெயின் நோவு, படக்கிளி நோய் வேர்க்கிறையான நோவு. அப்போ வந்து பயிர் அப்படி அடியில் வேர் கட் பண்ணிடும், மீதி அதிகமான நோவை டச் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை கரும்புல. இது ரெண்டு தான் மெயின் தானே?
1: ரெண்டு தான் மெயின்.
0: ஆமாம் சார்.
1: சரிங்க. எப்பயுமே அந்த மண்ணு தான் ஒரு முக்கிய பங்கு. இப்போ இயற்கை உரம்னா சொல்கிறாங்க, இப்போ உரம்லாம் நீங்கள் அடிக்கணும்னு சொல்கிறீங்க, நீங்களே தயார் பண்ணிக்கலாம் இயற்கையாக உரமெல்லாம்?
0: இல்லை சார், எருவுப்புறம் சார் நம்ம வந்து ஆஃபீஸ்லேயே கொடுப்பாங்க, வேளாண்மை கூட்டு வேளாண்மையிலே கொடுப்பாங்க.
1: சரிங்க.
0: அது கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து பார் மாற்றுவோம், ஒரு 120 நாள் கழிச்சு நம்ம போட்டோம் இல்லையா, அந்த பார் வந்து மாற்றணும், மண் அணைக்குன்னு சொல்றீங்க இல்லையா.
1: சரி.
0: அப்போ அணைக்கும் போது உரம் கொஞ்சம் காட்டி அணைச்சிட்டா கொஞ்சம் தட்டு நல்லா ஊக்க வரும்.
1: சரிங்க. அருமைங்க. இப்போ இந்த எதுவுமே இந்த தேர்வு தான், இந்த கரணை தேர்வு இந்த மாதிரி இதெல்லாம் தேர்வெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. இப்போ வாழையே பயிர் பண்ணால் வாழைக்கண்ணு தேர்வு முக்கிய பங்கு வகிக்குது. எதுவுமே தேர்ந்தெடுத்து பார்த்தா அவர் வந்து பயிர் பண்ணுவாங்க. இது எப்படி தேர்வு பண்ணுங்க, சரியானது தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு?
0: சார், ரகத்தை பொறுத்து சார், இந்த ரகம் வந்து நல்லா வரும், நம்ம ஏரியாவுக்கு இது தான் வரும். இப்போ வேற ஏரியாவுக்கு ஒரு ஏரியா பக்கம் ஒரு ரகம் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு வந்து 86-32 அந்த ரகம் வந்து கொஞ்சம் வெயிலும் தாங்கி கொஞ்சம் நல்லா வருது, அதனால இந்த ரகத்தை வந்து நம்ம ஆபீஸ்லேருந்து சப்ளை பண்ண சொல்றாங்க, அந்த ரகத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம்.
1: இப்போ கரும்புன்னு வந்து நீங்கள் கரணை வந்து நட்டுறீங்க, எல்லாம் பண்ணிடுங்க, எப்போ வந்து வளர ஆரம்பிக்குது முழுசா, எவ்வளோ நாட்கள் பிடிக்கும் அதில்
0: சார்? நாட்கள்னு பார்த்தோன்னா 10 மாதம் சார். பிப்ரவரியில் போடுறோம், ஜனவரியில் வெட்டிடலாம். ஒரு 9 மாதம் ஃபுல் வளர்ச்சி,
1: 9 மாதம் வளர்ச்சி,
0: ஃபுல் வளர்ச்சி அவ்வளோதான். அது வந்து மில்லுக்கார அங்கேயும் வந்து வெட்டிக்குவாங்க, அவங்களே வெட்டிக்கிறாங்க. லாரி வச்சு தான் நம்ம ஏற்றுவோம், லாரி வச்சு உள்ள காட்டுக்குள்ளே வச்சு தான் ஏற்ற முடியும்.
1: சரிங்க.
0: லாரி வச்சு ஏற்றுவோம், அப்புறம் மில்லுக்கு போவோம். டன்னு வந்து இப்போ 4000 ரூபா.
1: டன்னு வந்து 4000 ரூபா போட்டுருக்கு.
0: 4000 ரூபா
1: 2 ஏக்கரா போட்டுறீங்களே, அந்த 9-10 மாதத்துல எவ்வளோ ஆகும், எத்தனை டன் ஆகும்
0: ஈல்டுங்களா சார்? நல்லா நம்ம திறமையாக கொண்டு வந்தால் 1 ஏக்கராக்கு வந்து 60-70 டன் நல்லா பயிர், நல்லா
1: பண்ணியிருந்தா,
0: நல்லா பண்ணியிருந்தா 70 டன் டச் பண்ணலாம்.
1: சரி.
0: அதே வந்து நம்ம வந்து 2-4 டைம் உள்ளோம் சார். இப்போ வெட்டிடுறோம், வெட்டிட்டு மறுபடியும் வந்து அப்படியே அந்த சோவலம் இருக்கும் நெருப்பு வச்சுட்டு மறுபடியும் 4 டைம் வரையும் அந்த கரும்பு அப்படியே உள்ளோம். ஒரே டைம் போட்டு எடுக்கணுங்கிறது இல்லை.
1: சரி.
0: ஒரு 4 வருஷத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம்.
1: சரிங்க. இந்த ஆழக்கரும்புன்னு சொல்லும் போது இந்த பெண்ணாரம் பகுதியில்னா ஒரு 20 வருஷம் முன்னாடினா எல்லா இடத்துலையுமே பண்ணியிருப்பாங்க. இப்போ சாலையோரம் போயிட்டுருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கரும்பு தான், அந்த ஆழக்கரும்பு தான் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: ஆமாம்.
1: இப்படி பார்க்கும்போது அந்த கரும்பு பயிர்படுறதே பார்க்க முடியல, என்ன காரணம்?
0: இப்போல்லாம் கொஞ்சம் நிறையா கொஞ்சம் வேறு பிஸ்னஸ் அந்த மாதிரி போனதுனால விரும்பி பண்றாங்க, கரும்பு போட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எல்லாம் கரும்பு போறதுக்கு விரும்புறாங்க. அதை நம்ம கொண்டு வரணும் எல்லாத்துக்கும்.
1: சரிங்க. ஆரம்பிங்க. இப்ப ஆட்கள் சொன்ன உடனே பாக்கணும், ஒரு காட்டுக்குள்ள போட்டா எப்படி 50-60 பேர் வந்துடுறாங்க, எப்படி ஆட்கள் கிடைக்கிறாங்க? இப்ப கரும்புக்குன்னு தனியா ஆட்கள் இருக்காங்களா?
0: இப்போ வந்து நம்ம லோக்கலாலும் வச்சு வெட்டிக்கலாம், அப்படின்னா மில்லலயே வந்து ஒரு டீம் போட்டிருக்காங்க, ஒரு 2-3 டீம், ஒரு 10 டீம் பக்கம் வச்சிருக்காங்க மில்லல. ஒவ்வொரு மில்லுக்கும் டீம் இருக்குது. இப்ப நமக்கு வந்து சுகர் மில் பாலக்கோடு, அந்த டீம் மூலயமா நம்ம ஃபீல்ட் ஆபீசர் இருக்காரு, அவர் கேட்டங்களா ஒரு காட்டு அறுவடை முடிஞ்ச உடனே அப்படியே நமக்கு கொடுப்பாரு. கட்டிங் ஆர்டர் யாரு முன்னாடி வருதுங்களோ அந்த கட்டிங் ஆர்டர் லைன் பிரகாரம் அப்படியே ஆர்டர் கொடுத்துட்டு வருவாங்க. அப்ப நம்ம ஆள் அவங்களே அமைச்சிருவாங்க. டன்னுக்கு வந்து இவ்வளவு 1000 ரூபா 950 இந்த மாதிரி ஒரு டன்னுக்கு அவங்க எடுத்துக்குவாங்க.
1: இப்போ அதில் பார்த்தா சொனப்புத்தன்மை அதிகமாக இருக்குது ஒரு கரும்பு, அந்த கரும்பு இது பட்டன.
0: ஆமாம் சார், இப்போ வந்து இப்போ நாம் போட்டுக்கிறதாக சொனப்புத்தன்மை கம்மி. அதுக்கு முன்னாடி ஹோல்ட் ரங்கில் இருக்கும்போது சொனப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வெயிட்டும் கம்மியாக வரும். சொன்னா அதிகமாக இருக்கும், வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வர கரும்புலாம் இப்போ எல்லாம் ரகம் மாற்றிக்கிறதுனால ஈல்டு நல்லா கிடைக்கும், வெயிட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சொன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ ரகத்தை பொறுத்த மாதிரி சொன்னா மாறும் சார்.
1: சரிங்க. இப்போ கரும்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் நிலவு இப்போ உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக இருக்கும், இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம கரும்புல எப்படி, தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு?
0: நம்ம அதனால இனிப்பு நல்லா இருக்கு சார். ரகத்தை பொறுத்தமே நம்ம எதுக்குமே மண்ணுக்குமே நல்லா வருது, நல்லா பாங்கு பார்க்கணும். மெயினாக எருவு கொடுக்கணும், ஊட்டச்சத்து அதுக்கு மாதிரி ஊட்டச்சத்து கொடுத்தா சோவ வரைக்கணும், நல்லா பாங்கு பார்த்தா கம்பல்சரி நமக்கு வந்து நமக்கு இனிப்பு வருது, ஈல்டு நல்லா வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: சரிங்க. இப்போ அதோடைய வேரை பார்க்குறோம், அதோடைய தடிமனை பார்க்க

0: சில தடிமன்னா பார்க்கும்போது சில இடத்துல பிளவு ஏற்படுது, கரும்பில் பிளவுகள்லாம் ஏற்படுது,
1: ஆமாம் சார்.
0: காஞ்சி போகுது. வேருங்கன்னா பார்த்தா கூட நல்லா செழிப்பாக கூட இருக்கிறதில்ல, ரொம்ப லேசாக இது புடுங்கினா கூட வந்துடுது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த வெடிப்புலாம் வரதுக்கு என்ன காரணம் அதுங்க
1: சார்? வெடிப்புக்கெல்லாம் வரதுக்கு காரணம் வந்து நம்ம சரியாக பராமரிக்கணும். மருந்து ஒரு களைக்கொல்லி மருந்து முன்னாடி அடிக்கணும், கொஞ்சம் எருவு சக்தி குறைவு இந்த மாதிரினால வந்து ஒரு இது இருக்கணும். அதுக்கு வெடிப்போதுன்னா அதுக்கு ஒரு மெடிசன் இருக்கு சார், அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பயத்துலேயே கொஞ்சம் கிளியர் பண்ணி அடிச்சுமா அந்த மாதிரி வெடிப்புகளை வரத தவிர்க்கலாம். எருவு போட்டுச்சிட்டு இருந்தாலுமே அந்த வெடிப்பு வர்றதில்ல, எருவு இல்லாத போது அந்த வெடிப்பு சித்து வருது.
0: சரி, எருவுதான்,
1: எருவு கரெக்டான பண்ணிட்டு இருந்தா அந்த வெடிப்பு தன்மை வர்றதில்ல, கிளியர் ஆயிருக்கு.
0: சரிங்க, இப்போ வராங்க ஒரே நாள் எப்படி அறுவடை பண்ணிங்களா? ரெண்டு
1: சார், ஒரு ஒரு நாளையில் அறுவடை பண்ண முடியாது சார். இப்போ ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க சார்.
0: சரிங்க,
1: 20 பேர்னா ஒரு நாளைக்கு பண்ணலாம், அப்படின்னா ஒரு 20 டன்னு, ஒரு ஆள் மேக்ஸிமம் ஒரு டன்னு வெட்டலாம், இது பண்ணலாம், அவ்வளவுதான். ஒரு லோடு கொடுக்கலாம், அப்புறம் அந்த லோடு அமைச்சிட்டோன்னே அடுத்த நாள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படி கண்டினியூ ஒரே நாளில் வெட்டி முடிக்க முடியாது. டைரக்டா மில்லுக்கு
0: போயிடும்,
1: அங்க ரோப் வச்சு அப்படியே எடுத்துக்கோங்க.
0: சரி, பணப்பட்டுவடை எப்படிங்க உங்களுக்கு? அதில்
1: சார் பணப்பட்டுவெல்லாம் மில்லில் நம்ம கூட்டுற மில்லில்
0: போட்டுருவாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்,
1: அங்கே போய் வாங்கிக்கலாம்.
0: சரி,
1: அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை
0: சார். சரி, ஒட்டுமொத்தமாக போகும்போது நம்ம ஏரியாவிலும் சரி, தருமபுரி மாவட்டத்தில் சரி, சேலம் மாவட்டத்தில் சரி, நிறைய அந்த ஆழக்கரமும் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ குறைஞ்சி வருது. ஆட்கள் பிரச்சனை அப்படின்னா சொன்னீங்க, ஒரு அளவுக்கு சில நாள் பார்க்கணும் நஷ்டம் ஆகுது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. கரும்பில் நஷ்டம் ஆகுதா?
1: கரும்பில் வந்து நஷ்டம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை சார், எப்படி பண்ணாலும். இப்போ வேற வெள்ளாம இப்போ மஞ்சள் வேற எல்லாம் போட்டால் கூட கொஞ்சம் நோவு அந்த மாதிரி தாக்கும், அதுக்கு நம்ம நிறைய முட்டுவலி போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி தான் கரும்பில், ஹீல்டு நல்லா கிடைக்கும், கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணணும்.
0: சரிங்க, அடுத்தது வந்து இந்த நிலத்தில் வந்து கரும்பு வந்து அப்புறப்படுத்தும் போது எரிக்கிறீங்களே, பயங்கரமான ஒரு புகை மண்டலமாக வந்து, ஏன் எரிக்கிறீங்க அந்த கரும்பில்
1: சார்? கரும்பு ஏன் எரிக்கிறான்ட்டா, இப்போ மறுபடியும் வந்து சோவை அதிகமாக இருக்கும், மறுபடியும் தண்ணி பாய்க்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதை கொஞ்சம் நாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு எரிச்சுட்டு அது அதே கொஞ்சம் எருவுத்தன்மையை நமக்கு கிடைச்சிக்குது.
0: எருவும் கிடைச்சது,
1: எருவு கிடைச்சிருது, அதனால தான் மெயினாக வந்து அதை இது பண்ணுறோம், அதனால தான் எரிக்கிறோம்.
0: அதனால தான் எரிக்கிங்க, ஏன்னா அடுத்த பயிருக்கு தயாராகிடுது,
1: அடுத்த பயிருக்கு தயாராகிடுது, அது எருவச்சத்து நமக்கு கிடைச்சிக்குது.
0: இப்போ எரிச்சிறீங்க, எல்லாம் முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் எத்தனை நாள் இடைவெளி விட்டு மாற்று பயிர் வந்து அந்த நிலத்தில் நீங்கள் வந்து பயிர் பண்ணுவீங்க
1: சார்? ஒரு ஒரு 2 நாள் 1 நாள் விட்டு அந்த ஹீட் அப்படியே இருக்கும், உடனே 2 நாள் விடக்கூடாது தண்ணி, 1 நாள்
0: அப்படியே விட்டுறணும், அந்த ஹீட் குறையிற வரைக்கும்,
1: ஹீட் குறையிற வரைக்கும் விட்டுணும். ஒரு 2 நாள் விட்டா போதும், ஹீட் குறைஞ்சிரும், அப்புறம் உடனே தண்ணி விடணும், விட்டோடனே உடனே பயிர் வந்துடும்,
0: உடனே பயிர் வந்துடும்,
1: பயிர் வந்துடுது.
0: குறுகியெல்லாம் தான் ஒரு ஒரு வாரம் அவ்வளோ விட்டா போதுமான,
1: ஒரு 2 நாள் விட்டா போதும், அந்த உடனே தண்ணி விடக்கூடாது, ஹீட்ல இதாயிரும், 1 நாள் 2 நாள் அவ்வளோ விட்டணும், அடுத்த நாள் கம்பல்சரி தண்ணி விட்டுலாம்.
0: இப்போ ஓரளவுக்கு லாபமான பயிர் அப்படின்னு சொல்கிறீங்க, அடுத்து மாற்று பயிர் அந்த இடத்துல உடனே என்ன பண்ணுவீங்க, என்ன பயிர் பண்ணுவீங்க நீங்கள்?
1: கரும்பு எடுத்துட்டேன் சார்.
0: ஆமாம்,
1: கரும்பு எடுத்துட்டு நெல் போடலாம் சார்.
0: நெல் போட்டுருவீங்க?
1: நெல் போட்டுருவோம் சார்.
0: ஆனால் இப்போ தொடர்ச்சியாக ஒரு 6 வருஷமாக கரும்பு தான்,
1: கரும்பு தான்,
0: ஆளு கரும்பு தான் போட்டு,
1: ஆளு கரும்பு தான் போட்டுருக்கேன்.
0: வேறு சிந்தனையே வரல, இதுலேயே நல்லா லாபம் வருது, அடிக்கடிக்கு வேலை உள்ளே போக தேவையில்ல,
1: உள்ளே போக தேவையில்ல,
0: அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். தண்ணி நீந்து எடுத்துட்டா போதும்,
1: எடுத்துட்டா போங்கிற மாதிரி,
0: களை எடுக்கிறது அந்த மாதிரி
1: அந்த மாதிரி பிரச்சனை இல்லை சார்,
0: எதுவுமே இல்லை,
1: வேலை இதுதான், வெட்டும் போது மட்டும் தான், மற்றபடி நாமளே பார்த்துக்கலாம், கூலியாட்கள் அதிகமாக தேவையில்ல, பார் மாற்றும் போது மட்டும் கொஞ்சம் கொள்ளியல் தேவைப்படுது, அவ்வளோதான், மற்றபடி இடையில் நமக்கு அந்த கொள்ளியெல்லாம் தேவைப்படாது.
0: சரிங்க, இந்த கரும்பில் பார்த்தீங்கன்னா பச்சை கரும்பு பக்கத்தில் வெள்ளையாக பவுட்ரு போன்ற ஒரு தன்மைகள்லாம் சில இருக்குல்ல, அந்த பவுட்ரு மாதிரி வரதுக்கு என்ன காரணங்க? வெள்ளை கலர்ல எல்லாம் வரும் பாருங்க.
1: ஆமா சார்,
0: அந்த மாதிரி வரதுக்கு என்ன காரணம் அது?
1: அது சில டைம் அந்த நோவு தாக்கும் போது அந்த படுக்கலி நோவுன்னு சொல்றோம் இல்லையா சார், அதனாலதான் அந்த வெள்ளையா சில இது வரும், அதுக்கு மருந்து இருக்குது, அதை வாங்கி அடிச்சா கொஞ்சம் கிளியர் ஆயிடும்,
0: கிளியர் ஆயிடும். சரி, ஒட்டுமொத்தமான ஒரு எளிமையான விவசாயம், கரும்பு பயிர் சாகுபடி பண்ணுங்க, விவசாய ஆட்கள்லாம் அதிகமாக தேவைப்படுது, விவசாயிக்கு அதிக வேலை இருக்காது, கூடுதல் லாபம்
1: வரும் சார்
0: அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்க, அடுத்து ஒரு விவசாயம் வந்து ஒரு பயிரே நம்பி இருக்க முடியாது, கலப்பு பயிராக பண்ணணும், ஆடு மாடு மேய்க்கணும், கோழி வளர்க்கணும், மாற்று பயிர் என்ன போடணும் அப்படிங்கும் போது வேறு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் நிலத்தில்?
1: வேற நிலத்தில் மாடு இருக்கு, சோள பயிர் கொஞ்சம் வச்சிருக்கேன்,
0: சோளம் தான் வச்சிருக்கீங்க, மாட்டு தான் வச்சிருக்கீங்க,
1: மாட்டுக்கு சோள பயிர் கொஞ்சம் வச்சிருக்கேன்,
0: சத்திரை மாடு வச்சிருக்கீங்க நீங்கள்?
1: ரெண்டு மாடு இருக்கு, செந்த மாடு.
0: என்ன வகை அது? சிங் மாடா?
1: ஹெச்எப் சார்.
0: ஹெச்எப் வச்சிருக்கீங்க?
1: ஹெச்எப் இருக்கு.
0: நீங்கள் இருக்க கிடக்கிறது ரெண்டுமே தேவையானது மக்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, பாலும் சரி சர்க்கரையும் சரி, ரெண்டுமே பிரிக்க முடியாது, ஒன்றாவே ரெண்டு வைப்பீங்க. இப்போ மாடுன்னு போதே ஹெச்எப்னு சொல்லும் போது இதுக்கான கொட்டகை முறைன்னு எப்படி அமைக்கிறீங்க? அப்படியே வெளியிலே கட்டிக்கல, எப்படி கொட்டகை எப்படி
1: சார்? கொட்டாய் போட்டிருக்கு சார்.
0: பெரும்பாலும் மாடு வளர்க்குறதுல அந்த நோய் தான் இப்போ எப்படி கண்டையும் தெரியாது, சில மாடுங்கள்லாம் தீவனம் தின்னாது, தலை வந்து தொங்க போட்டு சோகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அறிகுறியாக பார்ப்பீங்க? அதெல்லாம் மாடு வந்து தீவனம் சாப்பிட்றது இல்லைங்க.
1: சரி,
0: சில இடத்துல சோர்ந்து போயிருக்கும், உற்சாகமாக இருக்காது, அது என்ன அறிகுறியாக இருக்கும்? உடல்நிலை சரியில்லாம
1: காய்ச்சல் வாய்ப்புகள் அறிகுறி தெரியும் சார், குந்துன்னு சொல்லுவாங்க, ஒழுகிட்டு இருந்துச்சு, அப்புறம் ஒரு பிரச்சனை வரும், அதை பார்த்து நம்ம பண்ணி
0: கண்டுபிடிச்சிருக்கோம்,
1: டாக்டர் பார்த்து பண்ணிக்கணும்.
0: ஏன்னா மனிதன் தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம்,
1: சொல்லலாம்,
0: சில விலங்குகள் வந்து நம்ம அதனுடைய செயல்பாடு பார்த்துருந்தா
1: கண்டுபிடிச்சு, அப்புறம் டாக்டர் வச்சு பார்த்துக்கணும்.
0: பெரும்பாலும் மாட்டுக்கு இப்படி தான் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இப்போ பார்க்க பெரும்பாலும் மடி நோய் தான் பிரச்சனை.
1: ஆமாம் சார்,
0: மடி நோய் தான் ஒரு பெரிய பிரச்சனை. நான் பார்க்கும்போது எப்படி ஏற்படுத்து

0: அப்படின்னு மாடுகளுக்கு.
1: மாடுங்களுக்கு வந்து மடிநோய் ஏற்படுத்த காரணங்கள் வந்து இப்போ பால் வந்து ரொம்ப நாள் கறக்காத விட்டுறாங்க, இது மாதிரி சில டைம் கறக்காமல் விட்டுறாங்க இல்லையா, ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு கறக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. அந்த மாதிரி சமயத்தில் அந்த நோய்கள் வந்துடுது. மாடு சுத்தமாக இருக்கணும்,
0: கொட்டையை வந்து சுத்தமாக அமைச்சாலே வந்து வந்து மடிநோய் ஏற்படும்,
1: மடிநோய் வராது.
0: காம்பு வழியாக உள்ள இருக்கிற கிருமியெல்லாம் உள்ளே போயிட்டு அந்த மாதிரி மடிநோய் ஏற்படும்,
1: மடிநோய் ஏற்படுது. சில
0: என்ன பார்த்தீங்கன்னா மாட்டுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்கலாங்க எப்படி அதுங்க?
1: சாப்பாடு வந்து கொடுக்கூடாது சார் மாட்டுக்கு, ஏன்னா ஜீர்ணசக்தி கொஞ்சம் கம்மியாகும் மாட்டுக்கு மேக்ஸிமம். அதனால நமக்கு புழுதான் மெயின். சாப்பாடு வந்து அதிகமாக கொடுக்குறது தவிர்க்கணும் மாட்டுக்கு, ஏன்னா ஜீர்ணசக்தி ஆகிறது கொஞ்சம் சிரமம்.
0: குறைவாக கொடுத்தா வந்து போதுமான,
1: குறைவாக கொடுத்தா போதுமானது. அதிகப்படியாக
0: மாட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா கால்நடை மருத்துவம்லாம் அணுங்களா பாட்டிக்கா அடிக்கடிக்கு அங்கே வராங்களா, கூப்பிட்டு வந்துடுறாங்க கால்நடை மருத்துவம்னா?
1: அடிக்கடிக்கு வந்துடுறாங்க, பக்கத்தில் ஹாஸ்பிட்டலும் இருக்கு, அங்கேயும் போய் பிடிச்சி போய் பார்த்துக்குவோம், வராங்க டெய்லிக்கும்.
0: சரி, பாலில் எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ தருதுங்க ஒரு மாடு ஹெச்அப்பு?
1: சார் ஹெச்அப் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் தருதுங்க சார்.
0: ஒரு டைம்
1: நல்லா பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வருது, அப்புறம் வர வர கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுது. ஸ்டார்டிங்கில் 10 லிட்டர்.
0: சரி, எந்தெந்த மாதிரி தீவனா தரீங்க நீங்கள் மாட்டுக்கு வந்து?
1: சார் இது பருத்தி குட்டை புண்ணாக்கா, அப்புறம் தவிடு எடுத்துக்குவோம், பூசா தவிடு அதை எடுத்துக்குவோம்.
0: சரி, மாட்டுக்குன்னே சோளம் பயிர்படுறத சொல்றீங்க, அது எந்த வகை சோளம் அது?
1: சின்ன உள்ள சோளம் அப்படின்ட்டு தனியாக பண்ணுறோம். அப்புறம் பயிர் தீனி கிராஸ் பயிர் இருக்கு, அது கொஞ்சம் போட்டிருக்கோம்.
0: போட்டிருக்கீங்க. கரும்பையும் சோளத்தையும் மாட்டையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு வேற எங்கேயும் வெளியில் போறதில்ல, இங்கே தான் இருக்கீங்க.
1: ஆமாம் சார்.
0: நீங்கள் போயிட்டு வெளியில் எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போயிடுறீங்க, அப்புறம் பார்த்துக்கிட்ட ஆள் இருக்காங்களா?
1: ஆ பார்த்துக்க, அப்பா அம்மா இருக்காங்க, பார்த்துக்க.
0: அப்பா அம்மா வீட்டிலேருந்து பார்த்துக்குறாங்க?
1: ஆ பார்த்துக்கங்க சார்.
0: சார் அங்கேருந்தே கற்றுட்டுருங்க.
1: ஆமாம் சார்.
0: எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
1: இப்போ நான் ஒரு 10 இயர் பண்ணிட்டு வரேன் சார்.
0: 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அதுக்கு மேலே நான் கம்பெனியில் இருந்து சொல்ல,
0: கம்பெனி வேலைக்கு போயிட்டீங்க, விவசாயத்தை ஒன்றும் பண்ண முடியாது,
1: பண்ண முடியாது.
0: அது போயிட்டு பார்த்துட்டு அதுவும் செட்டாக கடைசியில் சொந்த பூமியிலே சொந்த நிலத்தோடு சொந்தக்காரங்களோடு இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு
1: முடிவு பண்ணுறேன்.
0: சரி, இப்போ நீங்கள் வந்து கரும்பு பயிர் பண்ணிக்கும் போது உங்கள் உறவினரோ ஒரு நண்பர்களோ இப்போ உங்களை பார்த்து அவங்க வந்து பயிர் பண்ணியிருக்காங்களா கரும்பு?
1: பயிர் பண்ணியிருக்காங்க சார்.
0: அப்போலையும்
1: பண்ணியிருக்காங்க. சரி, நம்மளும் போடலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க.
0: மறுபடியும்
1: எல்லாம் பண்ணுறதுக்குன்னா ஆர்வமாக இருக்காங்க பக்கத்துலேயும்.
0: சரி,
1: அதனால் மேல் நிறையா விரும்பி பண்ணுவாங்க.
0: சரி, இப்போ கிராமம் தான், சின்ன வத்தலாம்னு ஒரு கிராமம் தான், எல்லாமே ஒன்று கூட்டிகிட்டு தான் இருப்பீங்க. இப்போ அந்த கரும்புன்னு சொல்லும் போது இந்த விவசாய குழுக்கள்லாம் அங்கே வச்சுருக்கீங்களா உங்கள் ஊரில்? விவசாய குழுக்கள் ஏதாவது?
1: ஆ இருக்குது சார், விவசாய சங்கத்தில் இருக்காங்க.
0: விவசாய சங்கத்தில்
1: இருக்காங்க.
0: சங்கம் மூலிமா எந்த ஒரு புது பயிர் நடலாம் எங்கே போய்
1: அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை கூப்பிட்றாங்க. அதுக்கும் போய் மீட்டிங் போயிட்டு வருவோம், பண்ணலாம் இது பண்ணலாம், மண் தன்மை எப்படி இருக்குது
0: என்னான்ட்டு
1: அதை செக்அப் கேட்பாங்க. அதை கொண்டு போய் கொடுத்து பண்ணிட்டு வரோம், என்ன பண்ணலாம் பயிர் பண்ணலாம் இதுக்கு அந்த மாதிரி.
0: கரும்பு மட்டுமே ஒரு முடிவை பண்ணிட்டீங்க, இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் பண்ணலையா 6 வருஷத்துக்கு முன்னாடி?
1: இல்லை சார், பண்ணி நெல் போட்டிருந்தோம்.
0: நெல் போட்டிருந்தோம்,
1: நல்ல நடுவோம்.
0: பெரும்பாலும் அந்த ஏரியாவுக்கு அம்மன் பீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த ரகம் பயிர் பண்ணுவாங்க பெரும்பாலும்?
1: பெரும்பாலும் அம்மன் பீட்டி, அதுக்கு முன்னாடி வந்து
0: பொன்னி. ஒரு காலத்தில் பொன்னி தான் எல்லாமே இருந்துச்சு,
1: அதிகமாக விரும்பி பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் நோவுகள் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக அது இருக்கிறதுனால அப்புறம் அம்மன் பீட்டி கொஞ்சம் நோவு கொஞ்சம் தாங்குது அம்பேரிய பக்கம்.
0: சரி சரி,
1: அதனால அம்மன் பீட்டி இப்போ அதிகமாக கொஞ்சம் விரும்புகிறாங்க.
0: சரி, எந்த மாதிரி நோய்கள்லாம் ஏற்படுது அந்த அம்மன் பீட்டியில்?
1: சார் அது வந்து இந்த ஒரு கருப்பு கருப்பாக ஒரு உரண்டே ஒரு வயிற்று அடியில் ஒரு பச்சை புழுன்ட்டு சொல்லுவோம், அது அது கற்பனது. இந்த மாதிரி நோய்கள்லாம் தாக்கு சார் நிறையா.
0: இப்போ எல்லாமே நெல்னு சொல்கிறது சொந்த பயன்பாட்டு வச்சுக்கோ, இப்போ ராகி பயிர் பண்ணால் கூட சொந்த பயன்பாட்டு வச்சுக்கோ, இந்த கரும்பு மட்டுமே சொந்தமாக வச்சுருக்க முடியாது, ஆலைக்கு தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மன் பீட்டினா சொந்த பயன்பாட்டுக்கு வச்சுக்கீங்களா?
1: சொந்த பயன்பாடுங்க சார்,
0: விற்கிறதெல்லாம் கிடையாது.
1: விற்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு.
0: சரி, அருமையான விஷயம் தான், ஏன்னா நாம் விளைக்கிற அந்த நெல் வந்து நாமளே பயன்படுத்த சரியாக இருக்கும். மழைக்காலம் இப்போ ஒரு வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாகுது, ஒரு மழை சீசன் ஆரம்பமாகுது, இந்த காலத்தில் எந்தெந்த பயிர்னா பயிர் பண்ணால் சரியாக இருக்கும்? ஒரு விவசாயம் இருக்கீங்க, இந்த பயிர்னா பட்டத்துக்கேற்ற ஒரு பயிர் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த காலத்தில் என்ன பயிர் வந்து பண்ணால் விவசாயிகளுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் லாபகரமாக இருக்குங்க?
1: மழை காலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் சார்,
0: நெல் தான்
1: தண்ணி அதிகமாகிறது, மழை வந்து நெல் நெல்லாம் முக்கியத்துவம் வந்து நெல்லுக்கு தண்ணி தான். அந்த மாதிரி சமயத்தில் நெல் மெயினாக பண்ணலாம். மஞ்சள்
0: சரி, தண்ணி இருக்கிறதுனால எந்த பிரச்சனை இல்லை, எதனால பண்ணிடலாம்.
1: நோய்
0: தான் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கரும்பு சம்மந்தமாக உங்களை வந்து தொடர்பு கொள்ளணும் மற்ற விவசாயிகள் வந்து நாங்களும் லாபகரமாக ஒரு மாதிரி பண்ணோம்னா உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி என்னங்க
1: சார்? 9626449933 சார்.
0: 96 26 44 99 33 33
1: சார்.
0: இந்த நம்பருக்கு என்ன விவசாயம் கூட்டாலும் அவங்களுக்கு கரும்பில் என்ன சாகுபடி கேட்டால் சொல்லிடுவீங்களா?
1: சொல்லிடுவோம் சார்.
0: அந்த கரண்டை இங்கே மட்டும்தான் வாங்குறீங்களா இல்லை வேறு எங்கெங்கெல்லாம் கிடைக்குது
1: சார்? இப்போ ஈரோடு பக்கம், கோயம்புத்தூர் பக்கம், நாமக்கல் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் சார்.
0: எல்லா இடத்துலையுமே கிடைக்கும்,
1: எல்லா இடத்துலையுமே கிடைக்குது.
0: போயிட்டு உங்கள் 2 ஏக்கராக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு
1: வாங்கிட்டு வந்துடலாம்.
0: எவ்வளோ தேவைப்படா?
1: 1 ஏக்கரா போனால் 5 டன் ஆகும்.
0: சரிங்க ராஜபதி, எவ்வளோ நேரம் இங்கே சின்னவத்தலாபுரத்து நிலையத்துக்கு வந்து உங்களுடைய கரும்பு சாகுபடி அனுபவத்தை பண்பலியில் பகிர்ந்து கொடுத்து நேயர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.
1: ஓகே சார், தேங்க்யூ சார்.

0: என்ன மாடசாமி என்ன கேட்டிங்களா, கரும்பு எப்படி எல்லாம் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சா இல்ல போச்சா?
1: நல்லா அருமையா சொன்னாருமா. நம்ம ராஜாபதி ஐயா பயிர் பண்றதுக்கு நிலத்தை எப்படி தயார் பண்ணும், உரம் எப்படி போடணும், உரம் போட்டு எப்படி அதுக்கு தண்ணி விடணும், பூச்சி தாக்குதல் ஏற்பட்டா எப்படி மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற எல்லா செய்தியும் சொன்னாருமா. நான் நாளையில இருந்தே அந்த வேலையில இறங்குறேன். நான் பாரு பேசிக்கிட்டே வந்த உனக்கு ஒரு காபி தண்ணி கூட கொடுக்கல. வா போயிட்டு காபி குடிச்சிட்டு கிளம்புவியா?
0: நான் காபி தண்ணி குடிக்கலாம் வரல, இந்த வழியா ஒரு வேலையா வந்தேன். இப்படி மரத்தடியில படுத்து கிடந்ததை பார்த்தடையும் என்னவா இருக்கும் ஏதோ இருக்கும்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். சரி, உன் வேலையும் முடிஞ்சது, என் வேலையும் முடிஞ்சது, எனக்கு வேலை கிடக்கு, நான் போயிட்டு வாரேன்.
1: சரி பொன்னாத்தா. நேயர்கள், இதுவரை கரும்பு சாகுபடி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் சின்னவத்தலாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜாபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஈ.ஏ. பிரபாகரன்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம் ஆகும். எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தருமபுரி தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழை நீரானது நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள், கூட்டுப்புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்தில் கொண்டு வருவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர்கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மட்கி பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண்வளமும் அதிகரிக்கின்றது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண்வளமும் மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நல் விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புறத் தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலப்பு இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு ₹80 செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிறரக கலப்பு மற்றும் முளைப்புத்திறன் அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 345,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் நடைபெற உள்ளது. நடைபெறும் நாட்கள் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடங்கள் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகில் உள்ள கால்நடை மருந்தகம், கால்நடை மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் நடைபெறும்.

வருகிறது. இந்த முகாம்கள் முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும். கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கட்டணமில்லா உதவி எண் 1077 என்ற எண்ணிலும், 94 45 00 11 13 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 27 20 60 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 40 93 46 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசால் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. இதற்கான மானிய விவரம் 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயன்பெற பழைய பம்பு செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதியுள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டையன், சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், சாதி சான்றிதழ் SC ST பிரிவினருக்கு. மேற்கொண்ட ஆவணங்கள் மூலம் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் 97 86 21 07 17 என்ற கைபேசி எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் 75 98 31 39 50 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நிலையத்தில் நேரம் 8:00. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இளம் தென்றல் சினிமா சினிமா என்ற பொருளில் இணைப்பிலையும் முதல் நேயரை சந்திப்போம். வருக வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
1: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பழகன குருநாதன் பேசுறேன்.
0: சரிங்க குருநாதன் ஐயா, இந்த நிகழ்ச்சியோட விதிமுறைகள் தெரியுங்களா? சினிமா தொடர்பான 3 வினாக்கள். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாரு, விதிமுறைகள் சொல்றதுக்குள்ள கிளம்பிட்டாரு. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சக்கரவர்த்தி, 3 சினிமா தொடர்பான கேள்விகள், சரிங்களா? வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: நாகலாபுரம் கன்னியப்பன்.
0: சரிங்க கன்னியப்பன், 3வது முறையா உங்களுக்கு சொல்றேன், சினிமா தொடர்பான 3 வினாக்கள் உங்ககிட்ட கேப்பங்க, சரிங்களா? அது வந்து ஒரு இசை கீற்று அல்லது ஒளி கீற்றுன்னு சொல்லுவாங்க, ஒரு பாடல கொடுப்பங்க, அந்த பாடல் சம்பந்தப்பட்ட ஒரு வினாவா இருக்கலாம், அல்லது ஒரு வசனமாக இருக்கலாம், சரிங்களா, அல்லது ஒரு வினாவாக இருக்கலாம், இல்ல மூன்றும் கலந்து கூட இருக்கலாம், சரிங்களா? இந்த 3 வினாக்களுக்கும் நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பாடல் பரிசு பாடலாக உங்களுக்கு கொடுக்கப்படும், சரிங்களா?
1: சரிங்க,
0: தயாரா இருக்கீங்க? சரி, முதல்ல உங்களுக்கு

0: வந்து வசனம் கொடுத்துடலாங்களா? எளிமையான வசனம் தான், அது ஒண்ணு. சொல்ல போனா நகைச்சுவையான வசனங்கள் தான் கொடுக்க போறேன். சரி கேளுங்க.
1: வக்கீல் தொழில இருந்த நீங்க திடுதிப்புன்னு எப்படி நீ அரசியல்வாதா? நீங்க
2: எல்லாம் உங்க டார்ச்சர் தாங்க. அண்ணே,
3: அதை விட அரசியல் ரொம்ப டார்ச்சர். அது தெரியாம எப்படி இறங்குனீங்க?
2: என்னடா தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? சின்ன பிள்ளைல இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பாத்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்ச கேட்டிருப்பேன். அது பூரா மனசுல பயந்து கிடக்கலடா. எடுத்து விட்டா நம்மள அரசியல்வாதிதா?
0: கேட்டீங்களா? என்ன திரைப்படம் இது? வக்கீல் வண்டுமுருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சிங்கம்பாளையம் சரவணன்.
0: சரிங்க சரவணன், உங்களுக்கு முதல் வினா கேட்டலங்களா? ஜெமினி கணேசன் இயக்கத்தில் வந்த ஒரே திரைப்படம் எது?
4: ரங்கோன் ராதாவா சார்?
0: இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
5: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சரிங்க,
5: மூன்று கேள்விமே
0: எளிமையா கொடுத்துடலாங்களா?
5: எளிமையாவே கொடுத்துருங்க. ஒரு பாட்டு கேட்கலாம்.
0: சரி, மிக எளிமையா கொடுத்துறேன் பாருங்க. இது என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிங்க.
6: காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி.
0: கேட்டீங்களா? சரிங்க,
7: சந்திரசேகர்
0: உங்களுக்கு முதல் இசை கேட்டு கேளுங்க.
8: மங்கள தேரில் மண கோலம் வண்ண ஜாலம் வானிலே.
0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? அப்படிங்களா? மிக பிரபலமான படங்கள் அந்த 80s அப்படின்னு சொல்றாங்க, அதுல வந்து மிக பிரபலமான படம் இது. நன்றி, தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம்.
9: என்எம் துரை நாட்டிலிருந்து பேசுறேன்.
0: சரிங்க துரை, உங்களுக்கு உண்டான முதல் வினா கேட்டுலாங்களா?
9: கேளுங்க.
0: சரிங்க, மிக எளிமையான வினா தான் இது. பா என்ற எழுத்தில் தனது படங்களுக்கு பெயர் வைப்பவர் யார்? பா, பா இருக்கு இல்லைங்களா? ஆமா, பா அப்படின்ற எழுத்துலதான் அவரோட படங்களுக்கு பெயரே வைப்பாரு. அவரோட பெயர் என்ன?
9: எம்ஜிஆருங்களா?
0: இல்லைங்க, ஒரு இயக்குனர் பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நானு. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பட இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வானொலி பத்தி யாரோ ஒலி அளவை குறைச்சிருங்க. சரிங்க, பேமராஜன் ஐயா உங்களுக்கு வசனம் கொடுத்துடலாங்களா?
9: சொல்லுமா?
0: இல்லைங்க, அது வேற ஆளுக்கு கேட்போம். உங்களுக்கு வந்து ஒரு பாடல் வசனம் கொடுக்கறேன், கேளுங்க. சரிங்களா?
10: கலியுகம் பிறக்க போகுது, அதுல மனுஷங்கள் எல்லாம் பரவ மாதிரி பறப்பாங்கன்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி வேற பறக்குறா, இது எங்க போய் முடிய போகுதோ?
0: கேட்டீங்களா? இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது, அல்லது உரையாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது சொல்றீங்களா? நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
11: கொஞ்சம்
0: சரியா கெஸ் பண்ணீங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணீங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லைங்க. இது இரண்டுக்கும் இடையில ஒரு படம் வந்தது. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
12: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
12: மணிமேகலை பேசுறேன்.
0: சரிங்க மணிமேகலைமா, உங்களுக்கு முதல் பாடல் கொடுத்துடலாங்களா? எளிமையான பாடல் கொடுக்குறேன் கேளுங்க. கேட்டீங்களா? இந்த பாடல் காட்சியில் நடித்த நடிகை யார்? அவங்களுக்கு வந்து முதல் திரைப்படம் இது.

0: நடிகருக்கும் நடிகைக்கு இரண்டு பேருக்கும் முதல் திரைப்படம் தான். நடிகை யார்?
1: ஸ்ரீதேவி.
0: இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், என்ன திரைப்படம் சொல்லுங்க. சரிங்களா, மிகவும் எளிமையா தான் இருக்கும்.
3: புருஷன் வீட்டு நடக்கிறத பிறந்த வீட்டை சொல்றவன் பொம்பளை இல்ல, தங்கச்சிக்கு நடக்கிற குடுமைய பாத்துட்டு சும்மா இருக்கிற அண்ணன் ஆம்பளை இல்ல.
0: கேட்டீங்களா? கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்களே, தவறான பதில், நல்ல முயற்சி. பாஷாவில் இந்த மாதிரி ஒரு டைலாக் வருதான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, கோவிந்தசாமி, உங்களுக்கு ஒரு இசை கற்று கொடுத்துடலாங்களா? பாடல், அது என்ன திரைப்படம் கண்டுபிடிங்க.

0: கேட்டிங்களா
1: என்ன
0: திரைப்படம் அந்த பாடல்? கமலஹாசன் நடிச்சிருக்காங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில்
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கரில் தர்மபுரி.

0: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலையா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எட்டு மணி 12 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம்.
4: ராஜா பேசுறேன், பாப்பாட்டு.
3: சரிங்க, உங்களுக்கு நான் முதல் வசனம் கொடுத்துடலாங்களா?
4: கொடுங்க.
5: நாங்களாம் உங்க ஃப்ரெண்டு, எப்படி ஒற்றுமையா இருக்கோம். நாங்களாம் உங்க ஃப்ரெண்டு, எப்படி ஒற்றுமையா இருக்கோம்.
6: இல்ல, நீ எனக்கு ஃப்ரெண்டா?
5: ஆமாண்ணே.
6: என்ன வேணாலும் செய்யணும், செய்வியா? போய் அந்த கிணத்துல குதி.
3: கேட்டீங்களா?

0: இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: பிரகாஷ்ராஜின்
0: ஒளிக்கீற்று எப்படி வேணா எடுத்துக்கோங்க.

0: கேட்டீங்களா? என்ன திரைப்படம் இது? இந்த பாடல் கடலோர கவிதைகள் கரெக்டா தெரியுங்களா? தெரியும். சரி, அருமை. சரி, உங்களுக்கு இரண்டாவது வசனம் கொடுத்துடலாங்களா? சரி, கேளுங்க. இது என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிங்க.
1: வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கம் இல்ல?
2: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாளித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்?
1: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
2: பணம் வரும்போது தருவோம்.
1: எப்ப வரும்?
2: தரும்போது வரும்.
1: சரிப்பட மாட்டாங்க.
0: கேட்டீங்களா?

0: என்ன தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்
1: சார். வணக்கம.
0: வணக்கம்.
1: பண்பலை சித்தன் சார், நான் தாசரம்பட்டி.
0: சித்தன், உங்களுக்கு என்ன கொடுக்கலாம், வசனம் கொடுத்துடலாங்களா, பாடல் கொடுக்கலாம்?
1: சரி,
0: இசைக்கிறேன். எப்படி வந்து கேட்டு வாங்குறாரு, இது உங்களுக்காக. கேட்டீங்களா?
1: கேட்ட சார்.
0: என்ன திரைப்படம் இது? தொண்டையில இருக்கு, இங்க பக்கத்துல உதவி. அதேதான் ரோஜான்னு சொல்லிட்டீங்க, அது ஒரு பூவோட பெயர்ல தான் இருக்கும். நன்றிங்க. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர்

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள், கிருஷ்ணகிரி.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: 8:21 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் அறிமுக நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
3: சரிங்க தேன்மொழிமா, உங்களுக்கு நான் முதல் வசனம் கொடுத்துடலாங்களா? உரையாடல், நகைச்சுவை உரையாடல். இதோ நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க.
5: அவங்களே அப்படி செயல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன?
6: ஓஹோ, நீ அங்க பார்த்தா செயல் பண்ணிக்கிட்டியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு.
5: ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பண்ண வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன்.
3: கேட்டீங்களா?
4: கேட்டங்க.
3: என்ன திரைப்படம் இது?
4: விரல கேத்த வீக்கம்.
3: விரல கேத்த வீக்கமா? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
3: வணக்கம்.
7: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
3: பாபு ஐயா, தயாரா இருக்கீங்களா?
7: முயற்சி பண்ணுவோம்.
3: சரி, முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு வினா கேட்டலாங்களா முதல்ல?
7: கேளுங்க சார்.
3: சரிங்க, மிகவும் எளிமையான வினாவை கேட்கலாம். நடிகர் விக்ரம் அவர்களின் முதல் திரைப்படம் எது?
7: சரி,
3: சேதுவா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. ஏன்னா அவர் வெளியில

0: செய்ய ஆரம்பிச்சப்படம்னா சேது. என்னங்க இல்ல இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். நீங்க அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்
1: சார். வணக்கம.
0: வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? இணைப்புல இருந்து வந்து வேடி கிளம்பிட்டீங்களா நீங்க? இல்ல தவறா தானே சொன்னீங்க, விக்க பிரசாந்த் சொன்னீங்க, ரோஜா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேயருக்கு வழிவிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனர் ஜெயராம் தசனையா?
0: சரிங்க ஜெயராம் ஐயா, உங்களுக்கு
2: பழைய படத்துல கொடுங்க ஐயா.
0: பழைய திரைப்படங்களை கொடுக்குறீங்களா? பழைய திரைப்படங்கள் சரி, இருக்கிறதுல ஒரு பழைய திரைப்படம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா?
2: கொடுங்க, ஏதாவது கேள்வி கேளுங்க ஐயா.
0: கேள்வியா கேட்கலாங்களா? கடைசி திரைப்படம் எது? சந்திரபாபு அவரோட கடைசி திரைப்படம் எதுங்க? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். தீபா சரிங்கம்மா, உங்களுக்கு முதல் வினா கேட்டலாங்களா? பவளக்குடி திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகம் ஆனவர் யார்?
3: சந்திப்போம்.
0: வணக்கம்.
4: வணக்கம். நாமக்கல்
0: இருந்து இளங்கோவன். சரிங்க, உங்களுக்கு முதல் வசனம் கொடுத்துடலாங்களா? கேளுங்க.
5: அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டி காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன்.
0: கேட்டீங்களா? என்ன திரைப்படம் இது?
4: உதயகீதம்.
0: உதயகீதம் எப்படி சொல்றீங்க? உதயகீதம் இல்லைங்க. நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: ஈரோடு மாவட்டம் அந்தியூர்ல
0: இருந்து. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் இருந்து பெயர் வரலையே.
6: ராமராஜ் பேசுறேன்.
0: ராமராஜ். செண்பகமே செண்பகமே அப்படி பாடுவீங்களா நீங்க? பாட மாட்டேங்க. சரி, உங்களுக்கு முதல் வினா கேட்டலாங்களா?
6: கேளுங்க சார்.
0: தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய நடிகர் யாரு? மிகவும் எளிமையான
6: வினா.
0: என்னங்க?
6: ஜெய்சங்கர்.
0: ஜெய்சங்கர், மிகவும் அருமையான பதில், சரியாக சொல்லிட்டீங்க, அருமை. சரி, உங்களுக்கு இரண்டாவது வசனம் கொடுத்துடலாங்களா?
7: என்னடா சோத்துல கல்லு? சோத்துல சின்ன கல் இருக்கும் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய கல் எப்படி வந்துச்சு என்ன கேட்டா? அப்ப நான் கீழே இருந்து எடுத்து வச்சனா?
8: இல்ல, நான் தான் இங்க இருந்து எடுத்து அவட்ட கொடுத்தா.
7: இல்ல, அதை வாங்கி நான் அடி சோத்துல வச்சனா?
0: கேட்டீங்களா? பாடல் வரும் சரிங்களா?
9: பொல்லாத வீடு கண்டு பொன்னான கூடு.
6: ரேடியோல பேசிட்டு இருக்கேன்
0: பாரு. ரேடியோல பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. கேளுங்க கேளுங்க, சீக்கிரம் கேளுங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. சொல்லுங்க, என்ன படம் இது?
6: இது முதல் மரியாதை.
0: முதல் மரியாதை என்பது மிகவும் சரியான பதில். மூன்று வினைகளுக்கு சரியா பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ரஜினி பாடல் ஏதாவது ஒன்று. பிரியா படத்துல இருந்து ரஜினி பாடல் ஏதாவது. அருமை. சரிங்க, உங்க பெயர் என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க?
6: ராமராஜ்.
0: ராமராஜ்
10: படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
12: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
1: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
2: மலச்சிக்கல் பற்றி கேட்டிருந்தார், அதை பற்றி பார்ப்பாங்க. மலச்சிக்கல் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயங்க. ஒன்று வந்து தண்ணி போதுமான அளவு குடிக்கிறதில்ல, நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றதில்ல, அப்புறம் வந்து உடல் இயக்கம் அதாவது நடக்கிறது மாறியறது அந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் செடன்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, உட்காந்துட்டே வேலை செய்கிறது நடக்கிறதுலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி இந்த மூணு தான் அங்கே முக்கியமான காரணம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து மலச்சிக்கல் வந்தாவே ஒரு மாதிரி மக்கள் ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக எடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து காலையில் நமக்கு டாய்லெட் போக முடியல, போகலை, அது ஒரு மாதிரி இருக்குது, நாள் முழுக்க நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது வந்து என்னன்னா மறுபடியும் ஒரு விதமான மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். நீங்கள் அதை பற்றி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, கேஷுவலாக விட்டுருங்க, அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டாய்லெட்டில் போய் உட்காந்த உடனே உடனே வந்து ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது அப்படி இல்லைங்க, நீங்கள் பொறுமையாக போய் உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இருக்கலாம், தப்பில்லை. போயிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியா, ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், முக்க வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹர்னியா வந்துடும், சரிங்களா? அதனால் என்ன பண்ணுங்க, தண்ணி குடிங்க, நல்லா ஒரு நாளைக்கு 4-5 லிட்டர் தண்ணி குடிங்க. நார்ச்சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க, அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகள்னா வாழைத்தண்டு, வெள்ளரிக்காய், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை காய்கறிகள் இருக்குங்களா, காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து நடங்க கொஞ்சம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நைட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்ற நேரத்துக்கும் தூங்குறதுக்கும் இடையில ஒரு 1 ஹவர் கேப் இருக்கணும். சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நடக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து இதிலிருந்து நமக்கு இந்த மலச்சிக்கல்லேருந்து விடுபடலாம். அதே மாதிரி போயிட்டு உட்காந்து டாய்லெட்டில் போயிட்டு உட்காந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா காலையில் நம்ம வேலைக்கு போவோம் எல்லாம் கிளம்பி, ஸோ லேட் ஆச்சுன்னா அதில் லேட் ஆகிடும், பஸ்ஸு போயிடும், அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற சிக்கலாக இருக்கும். அதனால் பெட்டர் என்ன பண்ணுங்கள், சரி இங்கே வரல ஆஃபீஸில் போய் டாய்லெட் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான இது நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. ட்ரெஸ் எடுத்துக்கிறது தேவையானது, அதுக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றியான ஒரு அழுத்தமே இருக்காது, ஒரு மன அழுத்தம் அந்த இது இருக்காது, இன்றைக்கி நம்ம டாய்லெட் போக முடியலையே, எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்கல் இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே, நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் இதுவரை ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் அனைவருக்கும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி,
6: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இளம் தென்றல் இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்
2: சார். வணக்கம் சார். நான் திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடியிலிருந்து ஹரி பேசுறேன் சார்.
1: தானிப்பாடியிலிருந்து ஹரி.
2: ஆமா சார்.
1: சரிங்க. உங்களுக்கு உண்டான முதல் இசை கிட்டு கொடுத்துடலாங்களா?
2: இசை கிட்டு கொடுங்க சார்.
1: தயாரா இருக்கீங்க?
3: அந்த உச்சிமால காத்த கேளு, பிச்சுமணி பேர சொல்லு மாத்தா அடியாத்தா. அந்த சின்ன குயில் பாட்ட கேளு, என்னுடைய பாட்ட பாடுவாத்தா அடியாத்தா.
1: கேட்டீங்களா
2: சார்? இளையத்துல

0: பாதி சரி பாதி தவறு. அது உச்சந்தல உச்சி, ஐயா அது உச்சந்தல உச்சியிலன்னு வரும். இது பிச்சி மலை வருது சரிங்களா. உச்சந்தலைக்கும் உச்சி மலைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அடுத்து நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார், ஈரோடு மாவட்டத்திலிருந்து கலைவாணி பேசுறேன்.
0: உங்க பெயர் சொல்லுங்க மறுபடியும்.
1: கலைவாணி.
0: கலைவாணி, சரிங்க. கலைவாணி, உங்களுக்கு உரையாடல் கேக்குறீங்களா?
2: சரதா, உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லன்டா.
0: கேட்டீங்களா?
1: சரியா கேக்கலீங்க
0: சார். சரியா கேக்கலீங்களா? மறுபடியும் கேளுங்க.
2: சரதா, உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லன்டா.
0: கேட்டீங்களா?
1: வில்லா சார்.
0: வில்லா அப்படின்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து? சரிங்க, ஜெய்சன் ஐயா. முதல்ல இசைக்கு எந்த பாடலுங்க ஐயா? அந்த உச்சி மேல காத்த கேளு பிச்சி மணி பேர சொல்லு ஆத்தா அடி ஆத்தா. என்னங்க? இல்ல இல்லைங்க, அதுவும் தவறான பதில். சரி, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கறேன் கேளுங்க.
3: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
4: அதுதான் இதுவோ.
3: அனலாக கொதித்தது இந்த மனது,
4: இதுதான் வயதோ.
3: மழைக்காலத்தில் நிழல் மேகங்கள்.
0: கேட்டீங்களா? இந்த இனிமையான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? என்னங்க? சரி, நன்றிங்க. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ஐயா, இணைப்பா இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்
5: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், ஏன் மௌனம் சொல்லுங்க? யார் இங்க இருந்து? மாரியப்பன்.
5: கொடுங்க சார்.
0: சரி, உங்களுக்கு உண்டான வசனம் கேக்குறீங்களா?
6: ஒரு கொள்ளைக்காரன் உங்கள் பேங்கில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன். இதை படித்து விட்டு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் நான் கேட்கும் ரூபாய் 300,000 பண்டல் கட்டி தரவும், இல்லை என்றால் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவேன். அதுதானே
0: கேட்டீங்களா?
5: கேட்டேங்க சார்.
0: என்ன திரைப்படம் இது?
5: தெரியல சார். நன்றி சார்.
0: இந்த காட்சி நீங்க பாத்திருப்பீங்களா? இதை தவறா எழுதி கொடுப்பார் வடிவேல் தமிழ்ல. பண்டல் கட்டி தருவோம் அப்படின்றது சுண்டல் கட்டி தருவோம் எழுதி இருப்பாரு. சரி, நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். ஏன் தயக்கம்? யார் இங்க இருந்து?
7: குறும்பட்டியிலிருந்து
0: பாடல் கேளுங்க.

0: எழுதி. என்னங்க ஐயா
1: சொல்லுங்க
0: சார், இந்த பாடல் காட்சியில் நடித்த நடிகரின் பெயர் என்ன?
1: பிரசாந்த்.
0: பிரசாந்தா?
1: அரவிந்த். அரவிந்த் சாரி.
0: நீ செம்பருத்தி ஏற்கனவே படம் பேர் சொன்னதே தவறு.
1: அரவிந்த்
0: என்பது மிகவும் சரியானது. சரி, உங்களுக்கு இரண்டாவது வினா கேட்டலாங்களா? அவர் அரவிந்த் பெயர் முழு பெயர் என்னன்னு தெரியுங்களா? அவருக்கு ஒரு அரவிந்த் மட்டும் பெயர் கிடையாது, அவருக்கு இன்னொரு பெயர் சேர்ந்து இருக்கு. இரண்டு பெயர் சேர்ந்த பெயர் வருது. அரவிந்த் பின்னாடி வர்றதுதான். சரி, இருந்தாலும் அது சரியான பதிலாக நாங்கள் எடுத்துக்கிறோங்க. சரிங்க, முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சிவகுமார் இருக்கிறார் இல்லைங்களா?
1: ஆமாங்க சார்.
0: அவருடைய இயற்பெயர் என்னங்க? உரையாடல் கொடுத்துடலாங்களா?
2: வாழ்க்கையில காசு பணம் முக்கியம் இல்ல, நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும், வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். இப்ப உங்களுக்கு தேவை, உங்களுக்கு நல்லா தண்ணி வந்து தொடச்சு ஒரு அட்னர் இல்ல,
0: என்ன திரைப்படம் இது? தெரியலீங்களா? நன்றி, நல்ல முயற்சி செஞ்சு இரண்டு வினாக்களுக்கு பதில் சொன்னீங்க. இது வந்து ஒரு புதிய திரைப்படம் தான், சமீபத்தில் ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள் வந்த திரைப்படம் தான். நன்றி, அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம்.
3: அன்பு சகோதரன் நல்லமலை காட்சி.

0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: பெரிய பாட்டா போச்சு.
0: அப்படிங்களா? யார் எங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? பண்பலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் தென்ன விவசாயி ஏ முருகன்.
0: அருமை. சரிங்க, உங்களுக்கு முதல் பாடல் கேளுங்க. கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: மணிமகுடம்.
0: மணிமகுடம். தவறான பதில். நல்ல முயற்சி. அடுத்த நேரத்தை சந்திக்கும் முன்,
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: எட்டு மணி 50 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? சரிங்க முருகேசன், உங்களுக்கு முதல் வசனம் கேளுங்க.
4: தலையில முளைச்சா தலைமுடினு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடினு சொல்றாங்க, காலில முளைச்சா கால் முடினு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா.
5: சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும்.
3: கேட்டீங்களா? இது என்ன திரைப்படம்? மிகவும் எளிமையான வினாதான். முருகேசன் சொல்றீங்களா? என்னங்க என்னங்க? நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
6: அனைவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம்.
6: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம் சண்முகசுந்தரம்.
3: சரிங்க சண்முகசுந்தரம், உங்களுக்கு முதல் பாடல் இசைக்கிட்டு கேளுங்க.
7: மலையோ

0: கேட்டிங்களா?
1: கேள்வி கேப்பீங்க பார்த்தேன்.
0: பாடல் இது என்ன திரைப்படம்? விரலக்கே தெரிவிக்கங்களா? இல்ல, இது இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கலாம். நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: என் பேர் சுந்தரராஜன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கரேப்பநல்லி கிராமத்துல இருந்து பேசுறேன்.
0: எங்க, எந்த மாவட்டம்? ஐயா,
2: தர்மபுரி மாவட்டம்.
0: தர்மபுரி மாவட்டம். சரி, உங்களுக்காக ஒரு
2: ஐயா, நான் ஒரு கே கிட்ஸ், அதனால கொஞ்சம் நியூவா போடுங்க.
0: 2K கிட்ஸ், அதனால நியூவா போடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. சரி, உங்களுக்காக ஒரு வசனம் கொடுக்குறேன். சரிங்க.
3: வாழ்க்கையில காசு பணம் முக்கியம் இல்லை. நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும், வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்ந்துடலாம்.
0: தொடர்ந்து என்ன திரைப்படம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: பத்தி மரத்துல அருண்.
0: சரிங்க அருண், உங்களுக்காக ஒரு இசை கற்று கொடுக்குறேன், கேளுங்க. கேட்டீங்களா அருண்?
4: கேட்டேங்க.
0: என்ன படம் இது?

0: கமலஹாசன் முடிவு
1: பண்ணிட்டீங்களா
0: நீங்க? கமலஹாசன் மௌன கீதங்கள் வைக்கிறாருங்களா? அதுக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவரே தாங்க பாரதி ராஜா, பாக்கிய ராஜா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றீங்க. சரி, உங்களுக்கு இரண்டாவது வசனம் கொடுத்துடலாங்களா? கேளுங்க.
2: சார்தா, உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான்.
0: கேட்டீங்களா? என்ன திரைப்படம்?
1: வீரம்.
0: வீரமா? நல்லா தெரியுங்களா வீரமான்ட்டு? நன்றி, தவறான பதில் சொல்லிட்டீங்க. வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு புரியல. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வெற்றி பெற
0: முடியாதுன்னு நல்லா தெரிந்தவர் தான் அவருப்பீங்க. யாரா இருக்கும் சொல்லுங்க நீங்களே. இருக்கலாம் பாடலாசிரியர். காமராசு இல்லைங்க, இவரின் கொஞ்சம் பழைய கவிஞர். நன்றி, அடுத்த நேரம் சந்திக்கும் முன்

0: இளந்தர்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டதால இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட வினாக்களும் விடைகளும் சந்திரபாபு இமுவின் கடைசி திரைப்படம் பிள்ளை செல்வம், கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் உடுமலை நாராயணகவி, நடிகர் விக்ரம் அவர்களின் முதல் திரைப்படம் என் காதல் கண்மணி, நடிகர் சிவகுமாரின் இயற்பெயர் பழனிசாமி, பவளக்குடி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானவர் எம் கே தியாகராஜ பாகவதர். அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனை தொடர்ந்து ஸ்பாட்லைட்.
1: Good evening. This is Akashvani. I am Anuja Kumar with the news at 9. The headlines. India and Australia adopt a joint declaration on defense and security cooperation to ensure free and open Indo-Pacific. Also ink deal for supply of uranium from Australia. Prime Minister Narendra Modi says India aspires to be one of world's top three economies driven by motto of grow more, achieve more, addresses Indian diaspora in Melbourne. National Commission for Women forms a high-level expert committee to review regulatory framework and laws governing IVF clinics. Government waives basic customs duty on key components used in electronic devices to promote their domestic production. Iran accuses US of conducting airstrike near Bushehr nuclear power plant, attacks US bases in Bahrain, Kuwait and Qatar. And in FIFA World Cup, France to face Morocco in the first quarterfinal at Boston in US tonight. And now the news in detail. India and Australia today adopted a new joint declaration on defence and security cooperation and a maritime security collaboration roadmap to promote a free, open and inclusive Indo-Pacific. The deal was signed following delegation-level talks between Prime Minister Narendra Modi and his Australian counterpart Anthony Albanese during the third Australia-India Annual Leaders Summit in Melbourne. In a joint press statement after the talks, Prime Minister Modi said the Indo-Pacific is not just a meeting point of two oceans, but showcases the shared aspirations of like-minded democracies like India and Australia.
2: हमारे मैरिटाइम सिक्योरिटी कोलैबोरेशन रोडमैप से इंडो पैसिफिक में हमारे साझा प्रयासों को नई ताकत मिलेगी. हम शिप बिल्डिंग, शिप रिपेयर और मेंटेनेंस में भी मिलकर आगे बढ़ेंगे. फ्रेंड्स, आज हमने कई क्षेत्रीय एवं अंतर्राष्ट्रीय मुद्दों पर भी विस्तार पूर्वक चर्चा की.
1: Later, briefing the media, Foreign Secretary Vikram Misri said both sides finalized the administrative arrangement for a long-term supply of Australian uranium to India. The agreement is expected to strengthen India's clean energy program and support its net zero goals.
3: The two countries have similar aspirations and a shared approach to ensure a free, open and prosperous Indo-Pacific region. One of the key outcomes today, adoption of the Joint Declaration on Defence and Security Cooperation, as well as an India-Australia Maritime Security Collaboration Roadmap. We also have the administrative arrangement for enabling the supply of uranium from Australia to India.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி வன்மலை 102.5, ஏற்காடு வன்மலை 103.7.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தீராத இடுப்பு வழி, கை கால் வழி, முதுகு வழியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஷ்கா.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்ட வருகிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலோ 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக இது சுகமான ராகங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி.
2: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி.

0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 043-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 மற்ற நேர்கள் 043-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25. இனிப்பில் இனியும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் கார்த்தி சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவிலிருந்து மாதப்பன்.
0: சொல்லுங்க மாதப்பன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடம் வந்து நேற்று இன்று நாளை.
0: சரிங்க.
1: நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை.
0: அருமை. இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை

0: வழங்குவோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: பத்து மணி 14 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: பத்து மணி 14 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம்.
1: வணக்கம் செல்பவர்,
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
1: சொல்லுங்க தேன்மொழி, என்ன பாடல் கேட்கலாம்?
2: எங்க தங்கராஜா படத்துல இருந்து கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்ல வேண்டிய பாடல் சார்.
1: இது வந்து இனிமை பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:20. இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் மற்றொரு அடுத்த மாதமதி எம் தணிகாசலம் சார்.
0: சொல்லுங்க தணிகாசலம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து அன்பை தேடி சார்.
0: சரிங்க,
1: அதுல புத்தி கெட்ட பொண்ணு வந்து சுத்து தேடி என்ன என்ற பாடல் கொடுங்க சார்.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.

0: வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ரகங்களாக இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பிலையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதம்பதி கிராமம் சுகுமார்.
1: சொல்லுங்க சுகுமார், என்ன பாடல் கேட்கலாம்?
2: நீதிக்கு தலைவணங்க படத்திலிருந்து பாக்க பாக்க சிரிப்பு, இந்த பாடல் கொடுங்கய்யா.
1: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

போக தெரியும் அம்மா பொங்குற வேலே, அக்க பொறுத்த அம்மாவுக்கு ஆற பொறுக்கலே, போக போக தெரியும்.

நீ பெண் ஜாதி, நான் ஆண்ஜாதி. அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நம்மிடையே நூறு உண்டு. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று போக போக தி

0: பத்து மணி 29 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இணைப்பில் இன்னும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? இல்லைங்க, மறுபடியும் சொல்லுங்க உங்க பெயர். உங்க பெயர், ஒரு பெயர் சொல்லுங்க மறுபடியும்.
1: பெயர் வந்து தற்கி நாகரிக குஸ்வாமி.
0: சரிங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: நாகேந்திரன்
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?

0: భాగ్యసారి
1: நன்றிங்கய்யா, நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கிடைக்கல. இது உங்களுக்காக ஒரு இனிய பாடல்.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் அங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? நாங்க சாமல்பட்டியில இருந்து பார்த்திபன் பேசுறோம் சார்.
0: சொல்லுங்க பார்த்திபன், என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? இதய கணையில இருந்து.
0: சரிங்க.
1: நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற சாங்.
0: சரிங்க. இது வந்து இனிய பாடல். அனைவருக்காகவும் நன்றி. இனிப்பில் இந்த மிக்க
1: நன்றி சார். நன்றி சார்.

உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே என்று நல்ல

0: இமைகள் ஓய்விற்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் சாமல்பட்டி பக்கம் ஏத்திப்பம்பட்டி.
0: உங்க பெயர் சொல்லுங்க.
1: மாதையன், டி சி மாதையன்.
0: சொல்லுங்க மாதையன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: பம்பை உடுக்க கட்டி பரிவட்டம் மேலம் போட்டு அந்த பாட்டு செய்யா.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.
2: பம்பை உடுக்கை கொட்டி பரிவட்டம் மேலே கட்டி சிங்கக்குட்டி போலே ஆடும் சவந்தம்

10:43 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்கள் இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இனிப்பில் நீயும் அடுத்த நேயரை சந்திப்போம்.

0: அடுத்து 8 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: அவர்களுக்கு இரவு இனிய வணக்கம்.
0: வணக்கம் செல்பவர்.
1: பாலமுருகன், மறுவேறு கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: சொல்லுங்க பாலமுருகன், என்ன பாடல் கேட்கலாம்? சரிங்க.
1: வணக்கம் வணக்கம். பலவன் சொன்னீங்க,
0: சரிங்க. இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:55. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: அன்பு சார், நல்லமல்லி காத்தியனவர்கள் சார்.
0: வணக்கம் சொல்பவர்.
1: வணக்கம் சொல்பவர் பண்பலையோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு தென்ன விவசாயி முருகன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கன்னடத்த பையங்களை ஜெயலலிதா சரணதேவி பாடின பாட்டு சார்.
0: சரிங்க.
1: படம் வந்து படகோட்டி.
0: சரிங்க.
1: அந்த படத்துல இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து அந்த பாட்டை காட்டுங்க சார்.
0: நிச்சயமாக இது வந்து நீங்க பாடல்.

0: assisted reproductive technology, that is ART sector. The panel will undertake a comprehensive review of the regulatory framework and concerned laws governing IVF clinics, ART centers and gamete banks, with a focus on protecting the reproductive rights, dignity and safety of women. Former judge of the Delhi High Court, Justice Asha Menon, will chair the expert committee. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. எல்லா நீதிமன்றங்களையும் விட மேலானது மனசாட்சி. எல்லா நீதிமன்றங்களையும் விட மேலானது மனசாட்சி. உறங்கும் முன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:35 உலகர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, நாளைய மழலையாக நம்மோடு ஆர் யோகன்யா. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி, தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் இன்றைய விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் நாளைய காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானி, 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, 9:05 வானொலியில் வசந்தம். நாளைய நிகழ்ச்சியில் சித்த மருத்துவத்தில் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு சிகிச்சை முறைகள், தோப்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சித்த மருத்துவர் பி கண்மணி அவர்களோடு நேரலை, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி தீயணைப்பு நிலைய வளாகம் அருள்மிகு பிரகதாம்பிகை உடனமர் அருளீஸ்வரர் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை முற்பகல் 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே பன்னிரண்டு நாடகம், 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் கேட்கலாம், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்குத்து, 3:00 கட் செவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் மற்றும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மிளகாய் மற்றும் நிலக்காடலை சாகுபடி நெருப்பூர் சி ரஞ்சித் குமார் அவர்களோடு நேர்முகம், 8:00 இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு, 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், நாளைய நிகழ்ச்சியில் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இதுவரை நாளை வளம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.